0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நினைக்கல அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
4: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 to 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.

0: We'll be back after a short commercial break.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது? மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
2: அப்படிங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த்
0: பாடலாசிரியர் நா. முத்துக்குமார்

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த வெற்றியை பெறுவதற்கு என்ன வழி என்பதை தெரிந்து கொள்வதில்தான் வாழ்க்கையை நாம் அர்த்தப்படுத்திக் கொள்வதற்கான ஆகச்சிறந்த சூட்சமும் அடங்கியிருக்கிறது. பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் சொல்கிறார்கள், என்றைக்கும் குறையாத ஆற்றல்தான் நாம் பெற விரும்புகின்ற வெற்றிக்கான விதை என்கிறார். ஆற்றல் சரி, ஆனால் பிராங்க்லின் அவர்கள் சொல்வது என்றைக்கும் குறையாத ஆற்றல். வெற்றி என்பதை நாம் தொடுவதற்கான பயணம் சற்று நீண்டதாக அமைந்திருக்கும் போது அந்த பயணத்தை பூர்த்தி செய்து வெற்றியை நாம் பெறுவதற்கு தேவைப்படுகின்ற அவகாசம் வரை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலானது குறையக்கூடாது என்பதைத்தான் இங்கே நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. எல்லோருக்குமே வெற்றி பெற வேண்டும் என்கிற விருப்பம் உண்டு. எல்லோரும் அதற்காக முயற்சி செய்கிறோம். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே வெற்றியடைகிறார்கள். பலராலே அந்த வெற்றியை

பாய்கின்ற வேகம் குறையும். அதனாலே அந்த நீரினுடைய அளவும் குறையும். அந்த பகுதிகளை எல்லாம் கடைமடை பகுதிகள் என்பார்கள். முதலிலே இருக்கக்கூடிய நிலங்களுக்கு கிடைக்கின்ற அளவிற்கு கடைமடை பகுதியிலே இருக்கக்கூடிய நிலங்களுக்கு நீர் கிடைக்காது. எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால், நீர் பாய துவங்கும் போது இருக்கின்ற வேகம் போக போக குறைகிறது இல்லையா, அதுபோல முயற்சி செய்ய துவங்கும் போது இருக்கின்ற வேகம் போக போக நம்மிடத்திலே குறைந்து விடுமேயானால் வெற்றி என்பது சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய பட்சத்திலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலின் குறைபாடு அந்த வெற்றியை தொடுவதற்கு போதுமானதாக இருக்காது. அந்த வெற்றியை பெறுவதற்கான தகுதியை நமக்கு அது வழங்காமல் போய்விடும். ஆகவே நம்மிடத்திலே ஆற்றல் என்பது எப்போதும் குறையக்கூடாது. வெற்றியை தொடுகின்றவரை மட்டுமல்ல, ஒரு வெற்றியை பெற்ற பிறகும் அந்த ஆற்றல் வெளிப்பட வேண்டும். அப்போதுதான் தொடர்ந்து நாம் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்க முடியும். இதை மனதிலே வைத்து நாம் செயலிலே வெளிப்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புதும் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நம்மிடத்திலே நல்ல குணங்கள், நல்ல செயல்கள் இருப்பது மட்டுமே பல நேரங்களிலே போதுமானதாக இருக்காது. அதாவது, நாம் நல்லவர்களாக இருப்பதோடு கூட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பும் நன்மையானதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நன்மை பெருமை பெறும், கவனிக்கப்படவும் செய்யும். உதாரணத்திற்கு சொல்கிறேன், நல்ல தின்பண்டங்கள் விற்கக்கூடிய கடை ஒரு குப்பை மேட்டிலே இருக்குமேயானால், அந்த தின்பண்டங்களினுடைய தரம், சுவை இவை எல்லாவற்றையும் விட அந்த கடையை சுற்றி குவிந்து கிடக்கிற துர்நாற்றம் அடிக்கின்ற குப்பை தானே அங்கே அதிக கவனம் பெறுகிறது. அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கின்ற ஒரு பொருளை சாப்பிட வேண்டும் என்று நினைத்தாலே மனதிற்குள்ளே ஒரு அருவறுப்பு ஏற்படுகிறதா இல்லையா? ஆகவே நாம் நல்லவர்களாக இருப்பது, நாம் திறமைசாலிகளாக இருப்பது, அது மட்டுமே நாம் பெருமை பெறுவதற்கு போதுமானது அல்ல. நாம் யாரையெல்லாம் நம்முடைய சுற்றமாக நட்பாக அமைத்துக் கொள்ளுகிறோமோ அவர்களும் நல்லவர்களாக, திறமைசாலிகளாக, ஆக்கப்பூர்வமான சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய நன்மையும் மென்மேலும் வளரக்கூடும். நாம் நல்லவர்களாக இருப்பதற்கான நன்மையை, நாம் திறமைசாலிகளாக இருப்பதற்கான வெற்றியை அப்போதுதான் நம்மாலே முழுமையாக பெற முடியும். தங்கம் குப்பையிலே கிடந்தாலும் அதன் மதிப்பு மாறாது, சேற்றிலே மலர்ந்தாலும் சிந்தாமரை கவனிக்கப்படும் என்பதெல்லாம் சில விதிவிலக்குகள். நகைக்கடையிலே விளக்குழியிலே மின்னுகின்ற தங்கத்திற்கும் குப்பையோடு குப்பையாக கவனிக்கப்படாமல் கிடக்கின்ற தங்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் தங்கமாக இருப்பது மட்டும் முக்கியமல்ல, ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு பெருமை சேர்க்கும். அந்த வகையிலே நாமும் நல்லவர்களாக இருந்து நம்மை சார்ந்தவர்களும் நல்லவர்களாக இருக்கும்படியாக ஒரு நல்ல சுற்றத்தை அமைத்துக் கொள்வது என்பது நமக்கு நாமே செய்து கொள்ளுகின்ற மிகச்சிறந்த நன்மை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

அழித்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள்

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஜூலை 3 தேதியான இதே தினத்திலே வரலாற்றினுடைய கடந்த காலங்கள்ல, வெவ்வேறு காலகட்டங்கள்ல என்னென்ன மாதிரியான சிறப்புமிக்க துவக்கங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த பகுதியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பிரெஞ்சு தேசத்தினுடைய கடற்பயணியான சாமியூல் டி கேம்ப்ளின், கனடாவினுடைய மிக முக்கியமான நகரங்களிலே ஒன்றாக விளங்கக்கூடிய கியூபெக் நகரத்தை அதிகாரப்பூர்வமாக அமைத்த தினம் இன்றைய தினம். கனடா தேசத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்தாலும் பிரெஞ்சு கியூபெக் என்றே அழைக்கின்ற விதத்திலே, மொழியிலிருந்து, கலாச்சாரத்திலிருந்து, வாழ்வியல் முறைகளிலிருந்து இன்றும் கூட பிரெஞ்சினுடைய தாக்கம் பெருமளவிலே கியூபெக்கில் இருக்கின்ற அளவிற்கு, தன் தோற்றத்திலிருந்து ஏற்றம் வரை அனைத்திலும் பிரெஞ்சு மயமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் கியூபெக். அதற்கு காரணம், அதை கண்டறிந்து அமைத்தவர் ஒரு பிரெஞ்சு தேசத்தைச் சேர்ந்த கடற்பயணி என்பதுதான். கனடாவினுடைய நிலப்பரப்பிலிருந்து அனைத்து விதமான பங்களிப்புகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நகரம் முதன் முதலாக உருவான தினம் இன்றைய தினம். அதே போல ஜெர்மனியைச் சேர்ந்த கார்ல் பென்ஸ் அவர்கள் 1886 ஆட்டோமொபைல், அதாவது ஒரு தானியங்கி வாகனத்தை முதன் முதலாக சாலையிலே இயக்கி காட்டிய தினம் இன்றைய தினம். இதே ஆண்டினுடைய ஜனவரி மாதத்திலே தன்னுடைய தானியங்கி கண்டுபிடிப்பிற்கான காப்புரிமைக்கு விண்ணப்பிக்கிறார் கார்ல் பென்ஸ் அவர்கள். அது அவருக்கு ஜூன் மாதத்திலே கிடைக்கிறது. அப்படி காப்புரிமை கிடைத்த பிறகு தான் உருவாக்கிய 3 கொண்ட அந்த தானியங்கி வாகனத்தை முதன் முதலாக பொதுமக்கள் முன்னிலையிலே அவர் இயக்கி காட்டிய தினம் தான் இன்றைய தினம். அதற்கு பிறகு 1928 ஜான் லோகி பேட் அவர்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டியை முதன் முதலாக லண்டன் மாநகரத்திலே மக்களுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டுகிறார். 1925 முதன் முதலாக அவர் தொலைக்காட்சியை மக்கள் முன்னால் அறிமுகம் செய்த பிறகு அதிலே சில தொழில்நுட்ப முன்னேற்றங்களை கொண்டு வந்து வண்ண தொலைக்காட்சி பெட்டியையும் இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுக்கிறார். மக்கள் முன்னால் காட்சிப்படுத்தப்பட்டு தன்னுடைய ஆக்கப்பூர்வமான பயணத்தை துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1929 டன்லப் நிறுவனம் ஃபோம் ரப்பர் என்கின்ற ரப்பரினுடைய ஒரு தனித்துவம் மிக்க வகையை உருவாக்குகிறார்கள். நாம் அமரக்கூடிய அரைக்கலன்கள், சோஃபா, இந்த மாதிரியான அரைக்கலன்கள் மற்றும் நாம் இரவு நேரங்களிலே தூங்குவதற்காக பயன்படுத்துகின்ற கட்டில்கள், இதிலெல்லாம் மெத்து மெத்தென்ற ஒரு சௌகரியத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய மெத்தைகளிலே இந்த ஃபோம் ரப்பர் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ரப்பருக்குள்ளே சின்ன சின்ன துளைகளையும் அந்த துளைகளுக்குள்ளே காற்று நிரம்பி இருக்கின்ற விதத்திலேயும் அதை ஓர் புதுவிதமான முறையிலே உண்டாக்கக்கூடிய விதம்தான் டன்லப் நிறுவனம் கண்டறிந்த அந்த தொழில்நுட்ப உத்தி. இது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பெருமளவிலே அது உலகம் முழுக்க பயன்பட்டது, இன்றைக்கும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது, எல்லோருக்கும் பயன் தருகின்ற விதத்திலே அப்படி ஒரு கண்டுபிடிப்பை டன்லப் நிறுவனம் உலகத்திற்கு உருவாக்கி தந்த தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்புமிக்க பிரயோஜனமான நிகழ்வுகள் முதன் முதலாக நிகழத் துவங்கிய தினமாக வரலாறு முழுவதும் இந்த தினம் பல காலகட்டங்களிலே விளங்கி இருக்கிறது. இன்றும் கூட அப்படியே விளங்கி அற்புதமான பல துவக்கங்களை நம் வாழ்க்கையிலே ஏற்படுத்தி தரட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நம்மிடத்தில் இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் நமக்கு மட்டுமே சொந்தமானது என்று நாம் நினைக்க முடியாது. அதென்ன நீங்கள் அப்படி சொல்லுகிறீர்கள்? நான் உழைத்து, நான் பணம் சம்பாதித்து அந்த பணத்திலே இந்த பொருளை வாங்கி இருக்கிறேன். இப்படி என்றால் அது எனக்குத்தானே சொந்தம்? யோசித்து பாருங்கள். நாமே கூட விரும்பி அதை இன்னொருவருக்கு கொடுக்கலாம். ஒருவர் அதை நம்மிடத்திலிருந்து களவாடி செல்லலாம். நம்முடைய காலத்திற்கு பிறகு நம்முடைய சந்ததியினர் அதை பயன்படுத்தலாம். ஆகவே அது நமக்கு மட்டும்தான் உரிமையானது என்று நம்மால் கட்டாயமாக சொல்ல முடியாது. ஆனால் நமக்கே நமக்கென்று சொந்தமான ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ரோமானிய தத்துவ ஞானியான செனக்கா அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிடத்தில் இருக்கின்ற எல்லாம் இன்னொருவருக்கும் சொந்தமாக கூடும், ஆனால் உங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான உரிமை கொண்டது எது தெரியுமா? உங்களுக்காக வென்று இறைவன் வகுத்து கொடுத்திருக்கின்ற காலம், அது உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. சிந்தித்து பாருங்கள், அந்த காலம், அதாவது நாம் வாழுகின்ற நாட்கள், நமக்காக வென்று பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு பரிசு அது மட்டும்தான். அதை நாம் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். நம்மை தவிர வேறு யாராலும் அதை முழுமையாக பயன்படுத்த முடியாது. அந்த அளவிற்கு சிறந்த காலம் ஒரு அருட்கொடையை போல இறைவனாலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை எத்தனை சிறப்பாக நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மணித்துளியுமே நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் போன்றது. அதை சிறப்பான முறையிலே நாம் பயன்படுத்தினால் லாபகரமான ஒரு முதலீடாக நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் அது அமையும். நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தை லாபம் தருகின்ற விஷயங்களிலே நாம் முதலீடு செய்வது என்பது எத்தனை புத்திசாலித்தனமோ, அதைவிட மிகப்பெரிய சாமர்த்தியம் எது தெரியுமா? நம் வாழ்நாளினுடைய ஒவ்வொரு நொடியையும் நாம் பயனுள்ள வகையிலே உபயோகிப்பது, நல்ல நல்ல விஷயங்களுக்காக, ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக, பலன் தருகின்ற விஷயங்களுக்காக, எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய விஷயங்களுக்காக நாம் நம்முடைய வாழ்நாளை எப்போது பயன்படுத்துகிறோமோ அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை முழுமையான வெற்றியை பெறும். சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கையே அதனால்தான் அர்த்தம் பெறும். அதை உணர்ந்து நாம் செயலாற்ற துவங்குகின்ற நொடியே நம் வாழ்க்கை வளம் பெற ஆரம்பிக்கின்ற தருணமாக அமைகிறது. அந்த தருணம், இந்த நாள், இந்த நொடி நம்முடைய வாழ்க்கையிலே நம் அனைவருக்கும் அமையட்டும். நன்மை செய்கின்ற நாளே நம் வாழ்க்கையினுடைய நல்ல நாள். அந்த வகையில் இந்த நாளும் இனி வருகின்ற நாளும் நம் வாழ்க்கையிலே நல்ல நாளாகவே திகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
2: Ha ha ha.

மார்னிங், குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஹாப்பி வீக்கெண்ட். ஜூலை 3 ஏழு மணி 6 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஹாப்பி ஃப்ரைடே கைஸ், ஃப்ரைடே தானே இன்னைக்கு. ஆமா, இந்த வாரம் எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல. அதுக்குள்ள இந்த வாரத்துல நடுவுல ஒரு புது மாசம் வேற ஆரம்பிச்சு, அதோட 3 நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஆமாம், ஜூலை மாசம் ஆரம்பிச்சு 3 ஆயிருக்கு. ஸோ ஹவு ஹஸ் ஜூலை பின் சோ ஃபார்? சோ ஃபார் சோ குட்டா? இல்லை வந்து சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே ஜூனோட வைப்ஸை கேரி பண்ணிட்டே போதுங்கிற மாதிரி இருக்கா? வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் எவர் இட் இஸ் சொல்லுங்க. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸ்க்கு வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே, ஒரு அடுத்த வாரத்துக்குள்ளே வந்து ப்ராபப்ளி ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் டவுன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அதனால பசங்கலாம் வந்து ஜாலியாக வெக்கேஷனுக்கெல்லாம் போவாங்க, நிறைய பேரண்ட்ஸும் கூட சேர்ந்து போவாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ரிலீஃப் என்னன்னா, டிராஃபிக் இருக்காது. ஆமாம், ஸோ ஸ்கூல் பஸ்ஸஸ் அப்புறம் ஸ்கூலுக்கு போகக்கூடிய வெஹிக்கல்ஸ்னால இருக்கிற டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்குமா, அதனால அது ஒரு ரிலீஃபாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 அந்த ஒரு ரிலீஃபாக நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணலாம். இன்னைக்கு காலையிலேயே வந்து நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ரோட்ல வந்து டிராஃபிக் இல்லை, அதோட சேர்த்து சிக்னலையும் நீங்க நிக்காம வந்தீங்கன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் தான் வந்து இன்னைக்கு எனக்கு கிடைச்சது. ஸோ அப்படி ரோட்லயும் டிராஃபிக் இல்லாமல் சிக்னல்லையும் நிக்காமல் வந்து சேர்ந்து விட்டேன். மை டே ஹஸ் ஸ்டார்டட் லைக் திஸ். உங்க டே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? எங்கேயாவது டிராஃபிக் இருக்கா? பொதுவாக ஃப்ரைடேனாலே டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நானும் பார்க்குறேன் மேப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி எனக்கு கொஞ்சம் நேரத்தில். பட் வாட் எவர் இட் இஸ், ஹேவ் அ கிரேட் டே. எல்லா ஃப்ரைடேயும் சொல்கிற மாதிரி தான், சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்புனீங்கன்னா உங்கள் வீக்கெண்டை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஆஸ் ஆல்வேஸ் இப்போலேருந்து ஆரம்பிச்சு 11 வரைக்கும் மெரிசல் மார்னிங்கில் நிறைய பாட்டு.

8 வருஷங்கள்ல ஆஃப்டர் ஆல் வெயில் தானே, பார்த்துக்கலாம். எனிவே, யூ ஹாவ் அன் அமேசிங் டே. பேக் டு பேக் ரெண்டு பாட்டில், ஐயா படத்துலேருந்து அப்புறம் கில்லி படத்துலேருந்தெல்லாம் உங்களுக்காக பாட்டு ப்ளே பண்ண போகிறேன். மெசேஜஸ் அனுப்ப ஆரம்பிக்கலாம் ஆஸ் யூஷுவல். எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க இப்போ நான் பேசுறது அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துவீங்களாம். ஆர்ஜே கீர்த்தி நாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வழியாக KIRTHANA இதுதான் வந்து என்னோட ஸ்பெல்லிங். அதனால் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள் எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் ஊரில் வெதர் எப்படி இருக்குது அதை மட்டும் எனக்கு நீங்கள் சொல்லுவீங்களாம். சரியா, குட் மார்னிங், ஹாய் எல்லாம் ஓகே. பட் அதோட சேர்த்து ஐ நீட் சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், உங்கள் ஊரில் வெதர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு சேர்த்து அனுப்பி விடுங்க. KIRTHANA அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலோட ஸ்பெல்லிங். சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
2: ஒரு கதை சொல்லவா?
3: சிங்கம் கதையா?
1: சென்னையோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
2: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
1: கட்டா குஸ்தி 2.
4: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
1: ஜூலை 3rd ரிலீஸ் ஆகுற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: எப்படியாச்சும் ஜெயிச்சிருப்பா, ப்ளீஸ் பா.
5: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
1: 10, 20 இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூனு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூனு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூனு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
6: லூலு, where the world comes to shop.
7: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன்
8: என்னோட
9: Damn it!
6: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
10: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.
11: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: மறுபடியும் இந்த ஒரு பொசிஷனை நம்ம துபாய் தக்க வச்சுட்டு இருக்காங்க பாருங்களேன். ஒரு வருஷமும் இந்த பொசிஷனை தக்க வைக்கிறதுன்னா எவ்வளவு அதுக்காக ஒர்க் பண்ணணும் இல்லை? நம்ம துபாய் வந்து வேர்ல்ட் சேஃபஸ்ட் சிட்டிஸ்ல ஒன்னா இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம துபாய் போலீஸோட அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அண்ட் அவங்களுடைய எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். அண்ட் அதை வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ணும் வகையில இல்லை, 2025 எடுத்த சர்வேயின் படி துபாய் போலீஸ் அவங்களோட நியர் பர்ஃபெக்ட் ஸ்கோர் வந்து 99.9% ஆக எடுத்திருக்காங்க. ஆமா, இது வந்து டே டைம் சேஃப்டி பெர்செப்ஷன் இண்டெக்ஸின் கீழே வந்திருக்கக்கூடிய ஒரு கணிப்பு இது. அண்ட் வேர்ல்ட் சேஃபஸ்ட் சிட்டிஸில் நம்ம துபாய் வந்து டாப் பொசிஷனில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். அண்ட் பப்ளிக் கூடிய கான்ஃபிடன்ஸ் இன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் வந்து இங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. செக்யூரிட்டி குவாலிட்டி ஆஃப் லைஃப் சர்வே இதில் இந்த சர்வேயினுடைய முடிவில் இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து நம்ம பார்க்கும்பொழுது துபாய் போலீஸுடைய ஸ்கோர் வந்து 98.2% ஆக இருந்திருக்கு. அண்ட் இதை பற்றி வந்து பேசும்பொழுது இந்த லேட்டஸ்ட் ஃபிகர்ஸ் நம்ம பார்த்தோன்னா நம்ம துபாய் போலீஸ் எவ்வளவு நம்ம துபாய் சிட்டிக்காக அயராது உழைக்கிறாங்க அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் ப்ரூவ் பண்றத வந்து எவிடென்டா வந்து தெரியப்படுத்துது. அண்ட் இதுக்காக வந்து பார்த்தா அவங்க நிறைய விஷயங்களுக்கு வந்து ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் தொடர்ந்து அவங்களை எக்யூப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமான ஏரியாஸ் லைக் யூனோ செக்யூரிட்டி குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்ஸ்டிடியூஷனல் எக்ஸலன்ஸ் ஸ்மார்ட் செக்யூரிட்டி அண்ட் ஒரு பிரச்சனைனா அதுக்கு எவ்வளவு குவிக்கா போய் அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் வந்து எவ்வளவு எஃபிஷியன்டா பயன்படுத்த முடியுது நம்மளால. அண்ட் ஃபியூச்சருக்காக எவ்வளவு ரெடியா இருக்காங்க, இனோவேட்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களின் அடிப்படையில தான் வந்து இந்த ஒரு ஸ்கோரை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா ஷார்ஜாக்கும் வந்து நல்ல ஒரு சேஃப்டி ரேட்டிங் கிடைச்சிருக்கு. ஷார்ஜாக்கு வந்து 99.7% சேஃப்டி கிடைச்சிருக்கு. சேஃபஸ்ட் சிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து ஒரு சர்வேனுடைய முடிவில் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்திருந்தது. அண்ட் ஷார்ஜா போலீஸும் ரொம்ப சூப்பராக வந்து அவங்களுடைய வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த காரணத்தினால மக்களுக்கும் ஷார்ஜா போலீஸ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அண்ட் ஷார்ஜாவும் வந்து ஒரு சேஃபான சிட்டியாக ஒரு எடுத்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த செய்தி வெளியாகி இருக்கு. அப் நெக்ஸ்ட் 90s நாட் அவுட்டில் இருவர், அதுக்கப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி இயரில் ஜெயிலர் படங்கள் அந்த எல்லாம் பாட்டு உங்களுக்கு நான் ப்ளே பண்ண போறேன். ஜெயிலர் 2 ஓட டீசர் பாத்தீங்களா? பார்க்கலனா போய் பாருங்க.
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: என்னக்கண்ணா 91 போடு.
3: என்னது
2: 90s?

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4.
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவ உள்ளது.
4: பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.
5: ஒண்ணு பட்ஜெட் டைட்டா இருக்கு, நமக்கு நிறைய சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. 3 இட்லி ஃபிஷ் கறி எல்லாம் சாப்பிட்டா பட்ஜெட் எகிருது. இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தரேன். திருச்சி முருகன் ரெஸ்டாரன்ட் இப்போ அல்கூஸ்ல ஓபன் பண்ணிருக்காங்க. 3 இட்லி கூடவே ஃபிஷ் கறி எவ்வளவு தெரியுமா? வெறும் 5 dirhams தான். அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கல்ஃப் ஹவுசிங் சொல்யூஷன் பில்டிங், அல்கூஸ், துபாய்.
6: ட்ரை ஸ்கின், ஆக்னே, எக்ஸிமா, ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
7: உங்களுக்காக இந்த சம்மர்ல உங்க பர்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி. பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
8: டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: திஸ் ஆர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் பிராட் யூ பை பிரைட் கலெக்ஷன். அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜாய் அலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: யூ ஆர் வித் கீர்த்தனா ஆன் மெர்சல் மார்னிங்.
0: ரமதா கார்னிஷ் அபுதாபியில் நடக்கிற NRA மீட்டப்ல கலந்துகிட்டா 10 gold coins and 10 square feet extra free.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: என்ன சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
4: செழித்தையும் தமிழை.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: நான் கூட நினைச்சேன் சரி இன்னைக்கு ஃப்ரைடே ஆச்சே பெருசா டிராஃபிக் எல்லாம் இருக்காதுன்ட்டு. ஆஸ் ஆல்வேஸ் ஆஸ் யூஷுவல் முக்கியமான ரோட்ஸ்ல எல்லாம் வந்து டிராஃபிக் அப்படி நிறைஞ்சு இருக்கிறது பார்க்க முடியுது. 311 வந்து ஒரு கிராஷ் வேற நான் பார்த்தீங்கன்னே. ஆமா, இங்க இந்த கிராஷ் அப்படின்னு பார்த்தோம்னா விச் ஏரியா இஸ் திஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15 அப்படின்னு எனக்கு இங்கே காட்டுது. அந்த சாலிட் வேஸ்ட் டம்பிங் ஏரியா இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு கிராஷ்னு ஆகியிருக்கு. அண்ட் தென் ஃபர்தர் டவுன் நம்ம பார்த்தோன்னா நல்ல சிட்டிசன் டெமர்டிஃப்லாம் தாண்டி இந்த நாடல் ஹம்மர்லாம் வரைக்கும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் கொஞ்சம் பிரேக் போட்டுட்டு நாடல் ஷிபா இன்டர்நேஷனல் சிட்டி சைடில் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அது ஒன்று அங்கே. அண்ட் இந்த பக்கம் வந்து நம்ம பார்த்தோன்னா E44 இந்த துபாய் ஸ்கூல்ஸ் அல்பர்ஷாக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இந்த இனோக் அல்பர்ஷா இருக்கு. ஸோ அங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா ரெண்டு கிராஷஸ் இருக்கு நம்ம அல்கேல் ரோட்ல. அதனால அங்க ஸ்லோ மூவிங் டிராபிக் நல்லாவே இருக்கு அண்ட் கன்ஜஷனும் வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் 611 எப்படி இருக்கு? 611 அப்படி பாக்குறேன் நான் இந்த பக்கம். 611 பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன் டிராஃபிக். யா, 611 ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு மட்டும்தான் வந்து டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. மற்றபடி இட்ஸ் ஆல் நைஸ் அண்ட் கிளியர். அண்ட் ஐ திங்க் இப்போ காலையில் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த டிராஃபிக்கெல்லாம் இருக்கும். பாருங்கள், ஒரு 10-10 மணிக்கெல்லாம் இது கிளியர் ஆகிடும் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். வேறு ஏதாவது அன்யூஷுவல் டிராஃபிக் இருந்ததுனாலும் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ.
0: Traffic update. Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: ஓகே, மனசுட்டுமேட்டுக்கு நீங்கள் கால் பண்ண ஆரம்பிக்கலாம் 800-8940-க்கு. அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. விக்னேஷ் ராஜா, குட் மார்னிங். எஸ் குட் மார்னிங் டு யூ டூ. ஐ எம் விக்னேஷ் மெசேஜிங் ஃப்ரம் DIP அப்படின்ட்டு அன்வர் வந்து சொல்லியிருக்காரு. வெள்ளிக்கிழமை உங்களாலேயே அழகாகிறது. அடடே, இன்னிய வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் உங்களுக்கும் அன்வர். அதுக்கப்புறம் வந்து வேறு யாரு சர்தார் கான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் கீர்த்தனா, மழை வெயில் ரெண்டுமே இருக்குது, கடலூர் மாவட்டம்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்காரு. நிவாஸ், குட் மார்னிங் உங்களுக்கும். அல்தா பரா, குட் மார்னிங், ஃபாஸ்டா போயிடுச்சு இந்த வாரம் அப்படின்னு இருக்காரு. ஜப்பான்ல இருந்து குமார், உங்களுக்கும் காலை வணக்கம். ஸோ பெருசா வந்து யாருக்கும் இந்த வீக் ரொம்ப லென்த்தியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகல. என்னன்னு தெரியல, இந்த வாரத்தினுடைய ஒரு மூட் அண்ட் வைப் போல இருக்கு. குயிக்காக வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு. எனிவே, நல்லதுதான். சரி, யாருக்கு இப்ப பாட்டு வேணும் மனசு தொட்டமேட்டில்? 800-8940 கால் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுவேன். ஹலோ, குட் மார்னிங்.
2: என்ன
1: பாட்டு கேக்கலாம்? பியூட்டிஃபுல் பாட்டுங்க, ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு. ஆஹா, செம்ம. ப்ளே பண்றேன் உங்களுக்காக, சரியா? விஜய் அவர்களுக்கு அந்த டைம்ல எனக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட தெரிஞ்ச ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த குமுதம் புக்ல எல்லாம் வந்து ஆக்டர்ஸோட பிக்சர்ஸ் எல்லாம் வரும் தெரியுமா, அதெல்லாம் வந்து கட்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு தருவாங்க. அவரோட போஸ்டர்ஸ் எல்லாம் கூட வந்து வாங்கி தருவாங்க. அப்போ வந்து எங்க வீட்டில் ஒரு அக்கா வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா வந்து அப்போ ஸ்கூல் தான், சரியா? ஸ்கூல்ல இருந்த டைம்ல நான் இவ்வளோ ஒரு கிரேசி ஃபேன். அந்த அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, கடையில இருந்து எனக்காக போஸ்டர்லாம் வாங்கிட்டு வந்து தருவாங்க. ஐ யூஸ் டு பி லைக் சச் அ கிரேசி ஃபேன். இந்த நினைத்தேன் வந்தாய் படத்தை வந்து எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ ஃபேவரட் படம் எனக்கு. ஜாலியா இருக்கும் இந்த படம். அதுவும் அந்த மரத்துக்கிட்ட வந்து கை தட்டி அந்த கொய்யா பழம் எல்லாம் கேட்பாங்களே, அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனிவே, நினைத்தேன் வந்தாய் படத்துல இருந்து வண்ண நிலவிய பாட்டு. அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நான் இன்னும் ஒரு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்றேன். 8 மணிக்கு மேல வந்து பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா, 89.4 தமிழ் FM.
0: Mercil Morning brought to you by

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: குழந்தைகள் பார்க்கும் மற்றும் பயன்படுத்தும் ஊடக உள்ளடக்கங்களின் தரத்தையும் பாதுகாப்பையும் மேம்படுத்தும் நோக்கில் குழந்தைகளுக்கான ஊடக உள்ளடக்கத்துக்கு தேசிய தர நிலைகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய ஊடக ஆணையம் அறிவித்துள்ளது. டிஜிட்டல் தளங்கள் மற்றும் பாரம்பரிய ஊடகங்கள் என அனைத்து தளங்களிலும் குழந்தைகள் அணுகும் உள்ளடக்கங்களின் தரத்தை உயர்த்தும் விரிவான முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. சமூக ஊடக தளங்களை குழந்தைகள் பயன்படுத்துவதற்கான விதிமுறைகள் தொடர்பான அமைச்சரவை தீர்மானம் குறித்து நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தேசிய ஊடக ஆணையத்தின் ஊடக மூலோபாய மற்றும் கொள்கை பிரிவின் தலைமை செயல் அதிகாரி மைதா மஜித் அல் சுவாய்தி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். குழந்தைகளுக்கு பாதுகாப்பான, தரமான மற்றும் வயதுக்கு ஏற்ற ஊடக சூழலை உருவாக்குவது இந்த புதிய தேசிய தர நிலைகளின் முக்கிய நோக்கமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். புதிய தேசிய தரநிலைகள் குழந்தைகளின் டிஜிட்டல் பாதுகாப்பு கவுன்சிலுடன் இணைந்து உருவாக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த வழிகாட்டுதல்கள் ஊடக நிறுவனங்கள், டிஜிட்டல் தளங்கள், உள்ளடக்க உருவாக்குநர்கள் மற்றும் பெற்றோர் உள்ளிட்ட அனைவருக்கும் தேசிய அளவிலான வழிகாட்டி ஆவணமாக செயற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானின் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு அரசு மரியாதையுடன் பிரம்மாண்டமான இறுதிச் சடங்கு நிகழ்வுகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த இறுதிச் சடங்கு இஸ்லாமிய குடியரசுக்கு மக்கள் மத்தியில் தொடர்ந்து வலுவான ஆதரவு இருப்பதையும் நாட்டின் புரட்சிகர உணர்வு நிலைத்திருப்பதையும் வெளிப்படுத்தும் நிகழ்வாக இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் போரின் தொடக்க கட்டத்திலேயே அலி கமேனி உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வார இறுதியில் தலைநகர் தெஹ்ரானில் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் தொடங்க உள்ளன. அடுத்த வாரம் கோம் மற்றும் மஷ்ஹத் நகரங்களில் பொதுமக்கள் பங்கேற்கும் மிகப்பெரிய இறுதி ஊர்வலங்கள் நடைபெற உள்ளன. மேலும் ஈராக்கிலும் நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இதனிடையே அண்மையில் ஈரான் 2 வர்த்தக கப்பல்களை தாக்கிய சம்பவங்களால் பதற்றம் ஏற்பட்டிருந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக சரக்கு கப்பல்களின் போக்குவரத்து கடந்த வாரத்தில் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ஆர் வி அர்லிக்கர் மதுரையில் நடத்திய ஆலோசனையினால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. பெண்கள் பாதுகாப்பு குறித்து மதுரை காவல் ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆளுநர் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சுரக்ஷித் பாரத் திட்டத்தின் கீழ் மகளிர் குழந்தைகள் பாதுகாப்பு நடவடிக்கை பற்றியும் ஆளுநர் கேட்டறிந்து கொண்டார். மேலும் விக்சித் பாரத், ஸ்வச் பாரத் உள்ளிட்ட திட்டங்களின் செயற்பாடுகள் குறித்தும் ஆளுநர் ஆலோசனை நடத்தினார். பள்ளிக் கல்வியை மேம்படுத்துதல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவை குறித்தும் ஆளுநர் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநரின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டன குரலை வெளிப்படுத்தியுள்ளன. ஆளுநர் ஆய்வு செய்தார் என்ற கூபத்தூர் ஆட்சிக்கால வரலாறு தற்போதைய குதிரை பேர ஆட்சியில் மீண்டும் திரும்புகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். மதுரை சென்றிருந்த ஆளுநர் ராஜேந்திர அர்லிக்கர் தன் நியமன பதவியில், அதுவும் கூடுதல் பொறுப்பில் தமிழ்நாடு ஆளுநராக இருப்பதை மறந்து மக்கள் பிரதிநிதி போல ஆய்வு நடத்தியிருக்கின்றார். அரசியலமைப்புக்கும் மாநில உரிமைக்கும் எதிரான இந்த செயலில் ஈடுபட்ட ஆளுநருக்கும் இதை அனுமதித்த சோஃபா மாடல் அரசுக்கும் கடும் கண்டனங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் மாளிகையின் பராமரிப்பை தமிழ்நாடு அரசிடம் இருக்கும்போது வைகையை அரசு சீரமைக்காவிட்டால் ஆளுநர் மாளிகை களமிறங்கும் என்று அடாவடியாக பேசியிருக்கின்றார். ஆளுநரின் இந்த அசட்டு துணிச்சலுக்கு ஆளும் கட்சியின் கையாளாக தனமே காரணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: தற்போதைய சூழ்நிலையில் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பது நியாயமானதல்ல என்று இந்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலையை எப்போது குறைப்பார்கள் என நுகர்வோர் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் எரிபொருள் விலை குறைப்பு தற்போது இல்லை என்று அமைச்சர் பூரி பதிலளித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் பெட்ரோல் விலை வெறும் 5.58% டீசல் விலை 6.23% மட்டுமே உயர்வடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனங்கள் இன்னும் சுமார் 2.18 லட்சம் கோடி அளவிலான நட்டு ஈட்டு தொகையை சமாளித்து வருவதாகவும், கச்சா எண்ணெய் விலை மிக அதிகமாக இருந்த காலகட்டத்தில் வாங்கப்பட்ட கையிருப்புகளை இன்னும் வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: 2026 உலகின் சிறந்த தீவுகளுக்கான சுற்றுலா தலங்களின் தரவரிசையில் இலங்கை முதலிடம் பெற்றுள்ளது. சர்வதேச சுற்றுலா ஊடகமான பிக் 7 டிராவல் நடத்திய அண்மைக்கால மதிப்பீட்டின்படி, இயற்கை அழகு, பல்லுயிர் பெருக்கம், கலாசார பாரம்பரியம், சுற்றுலா அனுபவங்கள் மற்றும் உலகளாவிய பிரபலம் உள்ளிட்ட பல காரணிகளின் அடிப்படையில் இந்த தரவரிசை படுத்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய உலகின் முன்னணி தீவு சுற்றுலா தலங்களாக நீண்ட காலமாக கருதப்பட்டு வந்த கிரீஸ், போர்ச்சுகல், அயர்லாந்து மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளை பின்தள்ளி இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நேற்று நடைபெற்ற குரோவேஷியா அணிக்கு எதிரான போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகல் முன்னிலை பெற்றுள்ளது. இந்த போட்டியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 90வது நிமிடத்தில் முதல் கோலை போட்டார். கொன்சாலோ ராமோஸ் அடுத்த சில நிமிடங்களில் அடுத்த கோலையும் போட்டார். இதற்கமைய போர்ச்சுகல் 2 கோல்களை பெற்றிருந்தது. குரோவேஷியா 53வது நிமிடத்தில் பெர்சிக் முதல் கோலை போட்டார். அத்துடன் போட்டி நேர முடிவில் இரு அணிகளும் 2-1 என்ற நிலையில் இருந்தன. போர்ச்சுகல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியுடன் போர்ச்சுகல் அணி 16 அணிகளை கொண்டு அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. போர்ச்சுகல் அணிக்கு எதிராக தோல்வியடைந்த குரோவேஷியா 2026 உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் இருந்து வெளியேறியது. இதேவேளை தற்பொழுது நடைபெற்று வரும் மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து மற்றும் அல்ஜீரியா அணிகள் பல பரீட்சை நடத்தி வருகின்றன. போட்டியின் 48வது நிமிடம் வரை சுவிட்சர்லாந்து 2 கோல்களை போட்டுள்ளது. அந்த அணி சார்பில் எம்போலு 10வது நிமிடத்திலும் நியோடி 46வது நிமிடத்திலும் கோல்களை போட்டனர்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று கடும் வெப்பமான நாளாக இருக்கும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று அதிகபட்சமாக 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை பதிவாகும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் பொதுவாக தெளிவாக காணப்படும் நிலையில் கிழக்கு பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டம்

7 டிகிரி செல்சியஸுக்கு இடையிலும் வெப்பநிலை பதிவாகும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம். பாடலாசிரியர் நாமுத்து.

0: ஒரிஜினல் ரேட்.
1: Brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store ல Ain Gold Wallet app download பண்ணி registration KYC complete பண்ணி screenshot எடுத்து 0502528940 க்கு WhatsApp பண்ணி gold coin win பண்ணுங்க.
2: தங்கத்தோட விலை ஏறிடுச்சு, கண்ணு முன்னாடியே வந்து ஏறிடுச்சு. ஆமாம், முந்தானியத்துக்கு வரைக்கும் 445-443 அப்படின்லாம் போயிட்டு இருந்தது 22 கேரட் கோல்டு. ஆனால் இன்னைக்கு வந்து எவ்வளோ விலை ஏறிடுச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு 24 சொல்கிறேன், அப்புறம் 22 சொல்கிறேன். 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்குது 505 திரும்ஸ் 50 ஃபில்ஸ். நேற்று வரைக்கும் வந்து 400 something இருந்தது, இன்றைக்கி வந்து 500 திரும்ஸ் மார்க்கை தாண்டியாச்சு. ஸோ 505.50 24 கேரட் கோல்டு. அண்ட் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்குது 468 திரும்ஸ்.
3: இன்று தங்கத்தின் விலை
0: கோல்ட் ரேட்
1: brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store ல Ain Gold Wallet app download பண்ணி registration KYC complete பண்ணி screenshot எடுத்து 0502528940 க்கு WhatsApp பண்ணி gold coin win பண்ணுங்க.
2: அட கடவுளே, இவர் பேர் வந்து லட்சுமி அம்மாள்னே மாத்திட்டாங்களே. அந்த அக்கா பாண்டிச்சேரியில ஜெர்சி விற்கிற அந்த அக்கா, ஒரு பிளேயரோட பேரு மாத்தினாலும் மாத்தினாங்க. இப்போ வந்து லமினி அம்மாளுடைய பேர் வந்து லட்சுமி அம்மாள்னே மாத்திட்டாங்க. அதுவும் இதை பார்த்து சிரிக்கிறதா இல்ல வந்து என்னடாப்பா இது அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல் பண்றதான்னு தெரியல. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு செய்தி நிறுவனத்துல ஒரு நியூஸ் சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு டைட்டிலா போட்டிருக்காங்க, லட்சுமி அம்மாள் உறுதி ஃபீஃபா உலக கோப்பையில ஸ்பெயினை விட பிரான்ஸ் சிறந்த அணி அல்ல என்றும், எங்களை விட யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை என்றும் ஸ்பெயின் வீரர் லமின் யமால் கருத்து அப்படின்னு போட்டிருக்காரு. ஃபனியாக தான் இருக்கு, ஒரு அட்டென்ஷனை கிராப் பண்ற மாதிரி இருக்கு. பட் சீரியஸான ஒரு நியூஸ் சேனல் கிட்ட இருந்து இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனிவே, லட்சுமி அம்மாள் உறுதி, லமீனி அம்மாளோட காதுக்கு எப்படியாச்சு இது போய் சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கானா புரியாது, ஹில்லோட அண்டர்ஸ்டாண்ட் இல்லை, அந்த ஹியூமர்லாம் வந்து அவருக்கு புரியாது. இன்ஃபேக்ட் அவரோட ஒரு ரீல் கூட நான் பார்த்தேன், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ப்ரொனன்ஸ் பண்ணுற ஒரு கேம் மாதிரி, ஒரு ஃபில்டர் கேம் மாதிரி இன்ஸ்டாகிராமில் புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஐ ஹோப் யூ யூஆர் ஆன் யூஆர் கெட்டிங் நான் சொல்கிறது. ஸோ அதில் வந்து ஒரு பிளேயரோட பேரும் வந்து கரெக்டாக ப்ரொனன்ஸ் பண்ணால் அந்த அடுத்தடுத்த லெவல் தாண்டி அடுத்தடுத்த பிளேயரோட ஃபேஸஸ் எல்லாம் வரும். ஸோ அதில் வந்து எல்லாரோட பேரையும் வந்து இவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டார். யார்? லமின் யமால் வந்து அந்த ஃபில்டர் கேமை வந்து அவர் விளையாடினார். அவரோட சொந்த பேரை வந்து இன்ஸ்டாகிராம் ரெக்கக்னைஸ் பண்ணலை. அவர் சொல்கிறது வாட் அப்படின்ட்டு, அது ஐ திங்க் இட்ஸ் அன் ஒரிஜினல் வீடியோ இல்லை ஏஐயானு தெரியல. இந்த காலத்தில் ஒரிஜினல் இது ஏஐ எதுன்னு கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஜஸ்ட் போன போக்கில் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். லமின் யமாலோட பேர் வந்து அவர் வாயிலிருந்து அவர் உச்சரிக்கிறதையே இன்ஸ்டாகிராம் வந்து அக்செப்ட் பண்ணலை. ஆனால் நம்ம பாருங்கள், நம்ம பாண்டிச்சேரி அக்கா லக்ஷ்மி அம்மாள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு பேரை வந்து கொடுத்து அது இவ்வளவு பாப்புலரா இருக்கு. எனிவே பாருங்க, அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப வந்து உங்களுக்கு பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல, கிரீடம் படத்துல இருந்து அக்கம் பக்கம், அதுக்கப்புறம் சிட்டிசன் படத்துல இருந்து ஐ லவ் யூ, இந்த பாட்டெல்லாம் உங்களுக்காக பிளே பண்ண போறேன். கேளுங்க, இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஹாப்பி ஃப்ரைடே.
3: பேக் டு பேக்
0: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே.
3: சென்னை ECR பாம் ஷோர்,
2: OMR
3: பெவர்லி ஹைட்ஸ்.
2: எஸ்
4: நம்ம VNCT குளோபல் இந்த சம்மருக்கு சென்னை ECRல பீச் சைட் பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2 உம், சென்னை OMR கீழம்பாக்கம்ல பெவர்லி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 உம் கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 லாக்ஸ் ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 இயர்ஸ் ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபர், அண்ட் கூடவே ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு EMI உம் ஃப்ரீ.
3: Meet VNCT team on Sunday 5th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Burjman. Call 054-767-3111, 054-767-3111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR பீச் சைடுல வில்லா வேணுமா இல்ல OMR சிட்டி சைடுல வில்லா வேணுமா?
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai. 10, 20 இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
7: லூலு, where the world comes to shop.
8: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கு தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
10: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
9: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற
10: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening, evening Karak with me, RJ Bravo. மரியாதைய டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Correct, presented by ECR Beach Side La Villa Venuma illa OMR City Side La Villa Venuma. Meet VNCT team on Sunday 5th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Burjman. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannu. This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள் Joy Alukas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
3: ஒரு கதை சொல்லவா?
4: சிங்கம் கதையா?
2: சில்லாயோ டைரக்ஷன்ல, ஷான் ரோல்டன் மியூசிக்ல, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
3: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
2: கட்டா குஸ்தி 2.
5: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
2: ஜூலை 3rd ரிலீஸ் ஆகுற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
6: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
7: போங்க
8: மட்டும்
9: Joyalukas, world's favorite jeweler.
10: ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே.
11: சென்னை ECR Palm Shore.
10: இன்னொன்னு
11: OMR Beverly Heights.
10: Yes.
2: நம்ம VNCT Global இந்த சம்மருக்கு சென்னை ECRல பீச் சைடு பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2, சென்னை OMR கேளம்பாக்கம்ல பெவர்லி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 lakhs ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 years ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபர், அண்ட் கூடவே first 12 months க்கு EMI-யும் free.
12: Meet VNCT team on Sunday 5th July 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel near Bergman. Call 054-767-3111, 054-767-3111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR beach side ல villa வேணுமா இல்ல OMR city side ல villa வேணுமா?
13: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
14: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
15: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joyalukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joyalukas, the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிக்குது ஒஃபிஷியலி. வந்து இன்னிலிருந்து நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஆரம்பிக்குது, பல பேர் வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. பிஸியஸ்ட் கப்பல் ஆஃப் வீக்ஸாக இந்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் இருக்க போது, இங்கே ஸ்பெஷலி டிஎக்ஸ்பி ஏர்போர்ட்டில் அப்படிங்கும்பொழுது எல்லா பக்கமும் தெரியுது. இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, எல்லாரும் ஊருக்கு போக போகிறாங்க அப்படின்ட்டு ஊருக்கே உலகத்துக்கே தெரியுது. ஆனாலும் நீங்கள் ஊருக்கு போக போகிறீங்க, இத்தனை நாட்கள் இருக்க மாட்டீங்கிறத வந்து தயவு செஞ்சு தெரியப்படுத்தாதீங்க சோஷியல் மீடியா வழியாக அப்படிங்கிறத நமக்கு அபுதாபி காவல்துறை வந்து நினைவுபடுத்தியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம், அண்ட் அபுதாபி போலீஸ் மட்டும் கிடையாது, ஒரு ஒரு எமிரேட்னுடைய அந்த ரெஸ்பெக்டிவ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நமக்கு இந்த மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு சர்வீஸ் எல்லாம் கூட வழங்குவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஊருக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா, நீங்கள் இண்டிவிஜுவல் வில்லாஸில் இருக்கீங்க, உங்களோட வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு எல்லாம் தேவைன்னா நீங்கள் துபாய் போலீஸ் கிட்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். இத்தனை நாட்கள் நாங்கள் இருக்க மாட்டோம் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டு மேலே ஒரு கண் வச்சு போனாங்க, அதுக்காக வந்து டீம் எல்லாம் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து இறங்கி நமக்காக நம்மளுடைய சேஃப்டிக்காக வந்து உழைக்கிறவங்க தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸ். அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம பேசிட்டு இருந்தோம் துபாய் போலீஸ் வந்து எப்படி அவ்வளவு சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்காங்க. அண்ட் இயர் ஆன் இயர் நம்ம பார்க்கும்பொழுது துபாய் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் சிட்டிஸ் இன் த வேர்ல்டு. அதுவும் சும்மாலாம் கிடையாது, அந்த டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சேஃபான சிட்டியாக நம்ம வந்து கருதிட்டு நைட்டு கூட வந்து எல்லாராலையும் தனியாலாம் நடந்து போக முடியுதுன்னா அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அண்ட் அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒர்க் தான். ஸோ கமிங் பேக் டு நம்ம பேசுகிற இந்த விஷயம், சோஷியல் மீடியாவில் வந்து தயவு செஞ்சு அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா என்னதான் வந்து ஒரு பக்கம் நம்ம சேஃப் சேஃப் சேஃப்னு சொன்னாலும் மனிதர்களுடைய புத்தி வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அதனால வந்து அந்த மாதிரியும் சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பாஸ்ட்ல நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த காரணத்தினால உங்களுடைய வீட்டில் நீங்கள் எத்தனை நாள்லாம் இருக்க மாட்டீங்க, அப்புறம் வந்து உங்களுடைய அந்த கியூஆர் கோடோடு இருக்கிற அந்த பார் கோடோட கியூஆர் கோடோடு இருக்கிற அந்த யூனோ ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரியான தகவல்கள் வந்து சில பேர் வந்து தவறாக பயன்படுத்தி உங்களுக்கு டேஞ்சரில் போய் முடிஞ்சிடும். அதனால் ப்ளீஸ் டோன்ட் டூ தட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் என்ன போடணும் என்ன போடக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும், அதனால் பார்த்து நடந்துக்கலாம்.
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

Hustle Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
1: அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4.
2: அப்பா ஒரு கதை சொல்லவா?
3: சிங்கம் கதையா?
4: சில்லாயோ டைரக்ஷன்ல, ஷான் ரோல்டன் மியூசிக்ல, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
5: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம்.
6: நீ வேலைக்கு போயே ஆகணும்.
4: கட்டா குஸ்தி 2 ஜூலை 3 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத்ரா டிவி. எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
7: என்ன வாங்கலாம்
8: கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
9: டேய், என்ன சொல்ற?
8: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் ஏன் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
10: அப்கிரேடுக்கு ரெடியா?
11: வாரணாச்சலம், நீ வருவனே எனக்கு தெரியும்.
12: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ, பே இன் 2027. வாட் ஆன் ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1,000,000 கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தரம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தரம்ஸ் per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
4: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. Agency supply.
13: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன்
8: நீங்க முடிவு பண்ணுங்க. ECR பீச் சைட்ல வில்லா வேணுமா இல்ல OMR சிட்டி சைட்ல வில்லா வேணுமா?

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joyalukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joyalukkas, the world's favorite jeweler.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 ரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: 2025 பகல் நேர பாதுகாப்பு குறித்த பொதுமக்களின் நம்பிக்கை குறியீட்டில் துபாய் காவல்துறை 99.9% என்ற மிக உயர்ந்த மதிப்பெண்ணை பெற்றுள்ளது. மேலும் ஒட்டுமொத்த பாதுகாப்பு வாழ்க்கை தர குறியீட்டிலும் துபாய் காவல்துறை 98.2% மதிப்பெண் பெற்று சிறப்பான சாதனையை பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் உலகின் மிகவும் பாதுகாப்பான நகரங்களில் ஒன்றாக துபாயின் நிலை மேலும் வலுப்பெற்றுள்ளதுடன் காவல்துறையின் மீது பொதுமக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் அதிகரித்திருப்பது உறுதியாகியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கங்களினால் இடிந்து விழுந்த கட்டடத்தின் இடிபாடுகளில் சிக்கியிருந்த ஒருவர் 8 நாட்களுக்கு பின்னர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த குழுவினருக்கும் பொதுமக்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. ஹெர்னான் கில் என்ற நபர் சுமார் 140 டன் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருந்த நிலையில் அவரை மீட்புக் குழுவினர் கண்டறிந்த பின்னர் 100 மணி நேரத்துக்கு மேலான கடின முயற்சிக்கு பிறகு பத்திரமாக வெளியேற்றினர். தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
3: ஆளுநர் அர்லீக்கரின் அரசு நிர்வாகத்தின் மீதான செயற்பாடுகளை ஆய்வு நடத்தியது அத்துமீறிய செயல் என்று வைகோ விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் சௌராஷ்டிரா கல்லூரி மற்றும் சென்னை தென்னிந்திய ஆய்வு மையம் இணைந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கிய INA எனப்படும் இந்திய தேசிய ராணுவத்தின் INA வேர்களை தேடி எனும் தலைப்பிலான கட்டுரை மற்றும் குறும்பட போட்டி பரிசளிப்பு விழாவில் ஆளுநர் ராஜேந்திர அர்லீக்கர் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர், மதுரை வைகை ஆற்றை பார்த்தேன், ஆறு உள்ளது, நீர் எங்கே, இதற்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற ஆளுநர் மதியம் அழகர் கோவில் சாலையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்துள்ளார். இந்நிலையில் ஆளுநர் அரசு நிர்வாகத்தில் தலையிடுவது அத்துமீறிய செயல் என்று வைகோ விமர்சித்துள்ளார். இந்தியாவின் நிதி பற்றாக்குறை 1.62 லட்சம் கோடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஈக்விரஸ் செக்யூரிட்டிஸ் அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. 2026-27 நிதியாண்டின் முதல் 2 மாதங்களில் மானியம் கடன் வட்டி செலவு அதிகரித்ததால் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் சீனி அடங்கிய திரவ உணவுகளுக்கான வர்ண குறியீட்டு லேபிளிடும் உத்தரவுகளை திருத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜாத்திசவினால் 1980 26 இலக்க உணவுச் சட்டத்தின் 32 பிரிவின் கீழ் இந்த திருத்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவை ஜூன் 23 திகதியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளன.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ICC மகளிருக்கான T20 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டிக்கு இங்கிலாந்து மகளிர் அணி தேர்வானது. நேற்று நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க மகளிர் அணியுடன் இங்கிலாந்து மகளிர் அணி பல பரீட்சை நடத்தியது. போட்டியில் முதலில் தொடப்பிடுத்தாடிய இங்கிலாந்து மகளிர் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 169 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய தென்னாப்பிரிக்க மகளிர் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 129 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொள்ள இங்கிலாந்து மகளிர் அணி 40 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இதற்கமைய எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள ICC மகளிருக்கான T20 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய மகளிர் அணியுடன் இங்கிலாந்து மகளிர் அணி மோதுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
4: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் US ல கூட அதே எஃப்எம்

0: மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஆஹா, அப்படி தேன் வந்து பாயுது காதுநிலை அப்படிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் நேற்று இல்லாத மாற்றம். இந்த படம் ரிலீஸ் ஆகி பாட்டு ரிலீஸ் ஆகி எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இப்போ வரைக்கும் கேட்கறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அண்ட் நம்ம ரேமான் சார் அவர்கள் வந்து ஒரு விஷனரி அப்படின்னு தான் சொல்லணும்ல. அன்றே கணித்தார் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்போ பண்ணியிருக்கக்கூடிய பாடல்கள், அவருடைய அந்த காலத்தில் வந்த மியூசிக்கெல்லாம் வந்து லைக் காலங்கள் கடந்தும் ஜெனரேஷன்ஸ் அண்ட் ஜெனரேஷன்ஸ் தாண்டியும் வந்து அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி அவர் அந்த மேஜிக்கை வந்து கிராக் பண்ணவர் அவர் தான் அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு கேட்டு முடிச்சாச்சு புதியமுகம் படத்துல இருந்து. அண்ட் அப் நெக்ஸ்ட் சிங்கம் 2, அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன் படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக நான் பாட்டு பிளே பண்ண போறேன். ரெண்டு அப்டேட்ஸுக்கு அப்புறமாக அதுல முதல் அப்டேட்,
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthu 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
0: 24 கேரட் தங்கம் 1 கிராமிற்கு 505 திரம்ஸ் 50 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் 1 கிராமிற்கு 468 திரம்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthu 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga. UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இந்த வருஷம் வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் இது மாதிரி நடந்ததே கிடையாது இது வரைக்கும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ கடந்த சில நாட்களாக நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க, இட் குட் பி ரெனியூவல் ஆர் நியூ பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஆர் பாஸ்போர்ட் சார்ந்த எந்த ஒரு சேவை நமக்கு தேவை அப்படின்னாலும் அதில் வந்து கொஞ்சம் யூனோ ஹிக்கப்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 17 இயர்ஸ் இப்போ பார்த்தோன்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு சீன். இந்தியன் எக்ஸ்பேட்ஸ் வந்து நம்ம யுஏஇல எம்பசி வெளியில கியூ பண்ணி நிக்கிறத வந்து பாக்குறோம். சோ எம்பசி இன் அபுதாபிலயும் சரி, கான்சுல் ஜெனரல் இன் துபாயிலயும் சரி, ரெண்டு இடங்கள்லயுமே வந்து பார்த்தா இப்போ பீப்புள் கேன் ஜஸ்ட் வாக் இன், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல போயிட்டு கான்சுலர் சர்வீசஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ பிட்வீன் 9 AM அண்ட் 12:30 PM ஃப்ரம் ஜூலை 2 நேத்திலிருந்து இந்த ரெண்டு இடங்களுமே நம்ம இந்தியன்ஸ்க்காக ஓபன் ஆக இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இந்த கான்சுலர் சர்வீசஸ் எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த கான்சுலர் சர்வீசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த அந்த பார்ட்னர் அவங்க வந்து they have shut their operations because அவங்களுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சாச்சு. அண்ட் தென் அடுத்த இந்த கான்ட்ராக்ட் வந்து பேக் பண்ணி இருக்கிறவங்க அவங்களுடைய சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு சில டிலேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிற அந்த காரணத்தினால இப்போ நூற்றுக்கணக்கான மக்கள் அவங்களுடைய பாஸ்போர்ட் ரிலேட்டடான சர்வீசஸ் ரினியூவல் ஆகட்டும், அப்ளிகேஷன் ஆகட்டும், அட்டஸ்டேஷன் சொல்லி எல்லா சர்வீசஸும் கான்சுலர் சர்வீசஸ்க்கு தேவைப்படுறவங்க எல்லாரும் இப்போ நம்ம கான்சுலேட் வெளியிலையும் எம்பசி வெளியிலையும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக இருக்கு. அதற்கு இடையில வந்து மக்கள் அவங்களுடைய வாய்ஸையும் வந்து ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுடைய கன்சர்னையும் வந்து வெளியில தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த கான்சுலர் சர்வீசஸ்ல எஸ்பெஷலி இந்த பாஸ்போர்ட்டுக்கான இன்னும் நம்ம பே பண்ண வேண்டிய அந்த கட்டணங்கள், அந்த காஸ்ட் எல்லாம் வந்து இப்போ ஜாஸ்தி ஆகியிருக்கு. அதுவும் திரும்ஸ்ல நம்ம வந்து பார்க்கும்பொழுது அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம ருபீஸ்ல பார்க்கும்பொழுது அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. ஆனா இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ ரெகுலர் ரெனியூவலுக்கு வந்துட்டு 450 திரம்ஸ் வந்து சார்ஜ் பண்ண போறாங்க. இங்க இட் வாஸ் எர்லியர் 285 திரம்ஸ். இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பெர்சன்டேஜ் வைஸ் வச்சு பார்த்தோம்னா 60% வரைக்கும் வந்து ஜம்ப் ஆகி இருக்கு. 2012 தான் வந்து கடைசியா இந்த மாதிரி ஒரு ரிவிஷன் வந்தது. ஸோ 2012 அப்புறமா இப்போ இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இப்படி ஒரு மேஜர் ஜம்ப் இப்போதான் நடக்குது. எஸ்பெஷலி வந்து

0: நம்மளுடைய இன்கம் கேட்டகரியை வச்சு கன்சிடர் பண்ணும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இவ்வளவு பணம் செலுத்தி நம்ம வந்து எப்படி பண்ணுறது, அண்ட் ப்ளூ காலர் எக்ஸ்பேட்ஸ் ஆகட்டும் இல்லை லோ இன்கம் ஃபேமிலிஸ் ஆகட்டும், அவங்களுக்கு ஏதாவது கன்செஷன் ரேட் வருமா, கொடுத்தா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி அவங்களுடைய கன்சர்ன் எல்லாம் ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அதற்கான பதில் வந்து இன்னும் எதுவும் தெரியல. லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட். பட் ஃபார் நவ் உங்களுக்கு நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்து உங்களுடைய பாஸ்போர்ட் ரிலேட்டடான ஒரு கவுன்சிலர் சர்வீசஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, லைக் நம்ம இந்தியன் எம்பசி ஆகட்டும் கான்சுலேட் ஆகட்டும் இந்தியன் கான்சுலேட் ரெண்டு பேரும் அவங்களுடைய ஹேண்டில்ஸில் தெரிவித்த மாதிரி நீங்கள் வாக் இன் பண்ணிட்டு உங்களுடைய சர்வீசஸை அவைல் பண்ணிக்கலாம்.
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC Cargo-வின் கூரியர் நம்பர் 1 இன் GCC. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. TNC apply.
2: Back to back.

0: விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
1: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம், நீ வேலைக்கு போயே ஆகணும்.
0: கட்டா குஸ்தி 2.
2: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
0: ஜூலை 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: எப்படியாச்சும் ஜெயிச்சிருப்பா, ப்ளீஸ் பா.
4: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே.
7: சென்னை ECR பாம் ஷோர்,
6: OMR
7: பெவர்லி ஹைட்ஸ்.
0: நம்ம VNCT குளோபல் இந்த சம்மருக்கு சென்னை ECRல பீச் சைட் பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2, சென்னை OMR கீழம்பாக்கம்ல பெவர்லி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 lakhs ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 years ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபர், அண்ட் கூடவே ஃபர்ஸ்ட் 12 months EMI ஃப்ரீ.
8: Meet VNCT team on Sunday 5th July 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel near Burjman. Call 054-767-3111, 054-767-3111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR பீச் சைடுல வில்லா வேணுமா இல்ல OMR சிட்டி சைடுல வில்லா வேணுமா?
9: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
10: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
11: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம்.
10: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் வர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
12: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
10: அப்ப நான் அம்பானி ஆகறத எவனாலையும் தடுக்க முடியாது.
12: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 058-681-5179.

90s நாட் அவுட்ல கண்ணாளனி பாட்டு, அதுக்கப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல வந்து அண்ணா திரைப்படத்துல இருந்து சார காற்றை பாட்டு, இந்த ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். அதோட சேர்த்து இல்ல, இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு நானே ரிமைண்டர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம நல்லதான் பார்த்தோம்னா அதை நாலு பேர்கிட்ட சொல்லணும் இல்லையா? நல்ல விஷயத்த வந்து நாலு பேர்கிட்ட சொன்னோம்னா தான் இட் இஸ் குட். அந்த விஷயத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கும்பொழுது நம்ம அதை சொல்லியே ஆகணும். எயின் கோல்டு வாலெட் பத்தி தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். எயின் கோல்டு வாலெட் பத்தி கடந்த சில நாட்களை உங்ககிட்ட நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். சோஷியல் மீடியாலையும் நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம பேஜஸ்ல அண்ட் நம்ம ஷோஸ்லயும் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு வைஸான ஒரு ஐடியா, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்றது சேவ் பண்றது எவ்வளோ ஒரு சிறந்த ஐடியாங்கிறது நம்ம வந்து காலங்காலமா பண்ணிட்டு இருக்கிற ஒன்று தான். நம்மளுடைய முன்னோர்களாகட்டும், நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம இனி ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் நம்ம கொடுக்க போறோம், தங்கத்தோட மதிப்பு வந்து குறையவே போறது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட தங்கத்தை வந்து நீங்க சேவ் பண்றதுக்கு இந்த காலத்தில் டிஜிட்டலி இட் இஸ் பாசிபிள் அண்ட் இட் இஸ் 100% சேஃப். அண்ட் உங்களுக்கு இதில் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. ஐ திங்க் நிறையா மக்களுக்கு வந்து பொதுவாகவே ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கும், ஒரு டவுட் இருக்கும், எப்படி தங்கம் மாதிரி ஒரு விலை உயர்ந்த பொருளை வந்து நம்ம டிஜிட்டலி வாங்குறது, கண்ணில் பார்த்தா தானேங்க அது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்படி தான் பழக்கியிருக்காங்க இல்லையா? கண்ணால் காண்பது தான் வந்து மெய் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க, பட் நாட் எனி மோர். அதுவும் இந்த ஒரு டிஜிட்டல் ஏஜில் நம்ம இருக்கும்பொழுது எல்லாமே இட் இஸ் பிகம் வர்ச்சுவல் அண்ட் டிஜிட்டல் ஆகியிருக்கு அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அண்ட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஜிட்டலி கோல்டு வாங்குறதுல உங்களுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இஸ் தட் நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மினிமம் இத்தனை குவான்டிட்டின்னு வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு கிராம் தங்கமே வந்து இன்னைக்கு என்ன விலை அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணேன். 24 கேரட் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 503 திரம்ஸ் அண்ட் 50 ஃபில்ஸ் ஆக இருக்குது. ஸோ சொல்லையாக வந்து ஒரு 500 திரம்ஸை கொண்டு போய் வச்சிங்கன்னா தான் உங்கள் கையில் வந்து தங்கம் கிடைக்கும். இதே அவங்க கிட்ட போயிட்டு நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தரட்டுமா அப்படின்னு சொன்னாலெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் இந்த ஒரு ஃபெசிலிட்டி அயன் கோல்டு வாலெட்டில் உங்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா உங்கள் கையில் எனக்கு ஒரு 1 திரம் இருக்கு, ஓகே, ஒரு இல்லை ஒரு 10 திரம்ஸ் நீங்கள் வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா 1 திரமாக இருந்தாலும் சரி, 10 திரமாக இருந்தாலும் சரி, 100, 1000 அண்ட் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் திரம்ஸ்னாலும் நீங்கள் கொடுக்குற இந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலண்டான தங்கம் உங்களோட வாலெட்டில் போய் சேரும். எனி டைம் நீங்கள் அதை வந்து கோல்டு பார் ஆகவோ இல்லை வந்து கேஷ் ஆகவோ இல்லை வந்து காயின்ஸ் ஆகவோ நகையாகவோ ரிடீம் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து பிகெஸ்ட் அட்வான்டேஜ் அயன் கோல்டு வாலெட் வழியாக. அண்ட் உட்காந்த இடத்துலருந்தே நீங்கள் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் டக்குன்னு பார்க்குறீங்க தங்கம் வில கம்மியான மாதிரி இருக்குது, சரி கையில் ஒரு 100 திரம் இருக்குது அப்படின்னா 100 திரம்க்கு எவ்வளோ தங்கம் வருமோ அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சிடலாம் இந்த ஆப் வழியாக, இந்த வாலெட் வழியாக, சரியா? இட் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் யூஸர் ஃப்ரெண்ட்லி ஆப். யார் வேணாலும் ஒரு குழந்தை கூட அதை எடுத்து யூஸ் பண்ணலாங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ யூஸர் ஃப்ரெண்ட்லி அந்த ஆப் டிசைன் பண்ணிருக்காங்க. சோ டவுன்லோட் பண்ணுங்க அயன் கோல்டு வாலெட், AIN கோல்டு வாலெட், ஓகே. உங்களுடைய ஆப் ஸ்டோரில் இருக்குது, கூகுள் பிளேயில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து KYC ஃபில் பண்ணுங்கள். அண்ட் கமிங் டு த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸைட்டிங் பார்ட், இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஜென்ரலாக உங்களுக்கு அயன் கோல்டு வாலெட்டில் கிடைக்கிறது. ஆனால் ஃபார் அ லிமிடெட் டைம் ஓன்லி உங்களுக்காக அயன் கோல்டு வாலெட் கோல்டு காயின்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அயன் கோல்டு வாலெட்டினுடைய ஃபவுண்டரே அன்றைக்கி வந்து சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ இந்த கோல்டு காயின்ஸ் வின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம தமிழ் எஃப்எம்க்கு வாட்ஸ்அப் பண்ணி வைங்க. 050-252-8940 நம்மளுடைய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வழியாக அனுப்புங்க, நீங்கள் பண்ணியாச்சு டவுன்லோட் பண்ணியாச்சு அப்படிங்கிறதுக்கு, சரியா? ஸோ அப்படி அனுப்புறவங்கள்லேருந்து லக்கி வினர்ஸ்க்கு அயன் கோல்டு வாலெட் கோல்டு காயின்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா அயன் கோல்டு வாலெட்க்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் வேறு இருக்குது நம்ம துபாய் கோல்டு சூக்கில், அயன் கோல்டன் டைமண்ட்ஸ்னு. அங்கே போயிட்டு கூட நீங்கள் சேர்த்து வாலெட்டில் டிஜிட்டலாக சேர்த்து வச்சிருக்கக்கூடிய தங்கத்தை போய் எடுத்துக்கலாம், சரியா? இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கிற இந்த ஆப்பை இன்னைக்கே டவுன்லோட் பண்ணுங்க, பயன்பெறுங்க. 91 போடு. 90s

0: வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே.
2: சென்னை ஈசிஆர் பாம் ஷோர், ஓஎம்ஆர் பெவர்லி ஹைட்ஸ்.
3: எஸ், நம்ம விஎன்சிடி குளோபல் இந்த சம்மருக்கு சென்னை ஈசிஆர்ல பீச் சைட் பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2 உம், சென்னை ஓஎம்ஆர் கேளம்பாக்கம்ல பெவர்லி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 உம் கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 lakhs ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 years ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபர், அண்ட் கூடவே ஃபர்ஸ்ட் 12 months EMI ஃப்ரீ.
4: மீட் விஎன்சிடி டீம் ஆன் சண்டே 5th July 10 AM டு 10 PM அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன். கால் 0547673111, 0547673111. நீங்க முடிவு பண்ணுங்க, ஈசிஆர் பீச் சைடுல வில்லா வேணுமா இல்ல ஓஎம்ஆர் சிட்டி சைடுல வில்லா வேணுமா?
5: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 rupees வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
6: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 carat கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
5: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
7: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும்
8: தான். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: The Marisol Morning with Kirtana. Kirtana.
10: Chillax Song of the Hour.
11: Brought to you by PropShill Property. Ramada Cornish Abu Dhabi NRA Meetup. 10 gold coins and 10 square feet extra free.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: டிராஃபிக் எங்கங்க குறைஞ்சிச்சு, குறையும் நினைச்சோம் ஒரு 10 மணி சுமார் இருக்கலாம், ஆனா டிராபிக் ஜாஸ்தியா தான் இருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் 311 ரெண்டு கிராஷஸ் இருந்தது மொஹேஸ்னா சைட்ல பேக் டு பேக். அந்த கிராஷ் வந்து இப்போ கிளியர் ஆயிருக்கு. ஆனா இதே இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா E11 வந்து ஒரு கிராஷ் ஒன்று இருக்கு. கன்ஜெஷன் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நேரமா கன்ஜெஷன் இருக்கு, பட் ஒரு கிராஷும் இப்போ அங்கே இருக்கிறதுனால மம்சார் சைட்ல பயங்கர கன்ஜெஷன் தான் வந்து பார்க்க முடியுது இந்த ரோடு ஃபுல்லா. ஸோ வீக்கெண்ட் ஃபீலே இல்லை ரோடு பார்க்கும்பொழுது. அதே தவிர்த்து வேற அன்யூஷுவல் டிராஃபிக் எதுவும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் இப்போ இந்த நேரத்தில் எந்தெந்த ரோட்ஸ்ல ஆல்கேல், அப்புறம் வந்து இந்த வர்சான் பக்கத்தில் இருக்கிற இந்த ராசல்கோ ரவுண்ட் அபவுட் போகக்கூடிய அந்த அவீர் ரோடு, இங்கெல்லாம் தான் வந்து டிராஃபிக் இருக்கு. அண்ட் 611 வந்து காலியாக இருக்கு. ஊ பரவாயில்ல, 611 மட்டும்தான் வீக்கெண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 611 வந்து யாரும் யூஸ் பண்ணல. ஸோ யாராவது இப்போ ஷார்ஜா நோக்கி போகிற பிளான்ல இருக்கீங்க, ஆர் உங்களால் வந்து இப்போ டிடோர் பண்ணி போக முடியும் அப்படின்னா பிளீஸ் டேக் 611. காத்து வாங்கிட்டு இருக்கு.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: இந்த வெகேஷன் க்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
1: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
3: அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
1: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
5: ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே.
6: சென்னை ECR பாம் ஷோர்,
5: OMR
6: பெவர்லி ஹைட்ஸ்.
7: நம்ம VNCT Global இந்த சம்மருக்கு சென்னை ECR-ல பீச் சைட் பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2, சென்னை OMR கேளம்பாக்கம்ல பெவர்லி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 lakhs ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 years ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபர், அண்ட் கூடவே ஃபர்ஸ்ட் 12 months EMI-யும் ஃப்ரீ.
8: Meet VNCT team on Sunday 5th July 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel near Bergman. Call 054-767-3111, 054-767-3111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR பீச் சைடுல வில்லா வேணுமா இல்ல OMR சிட்டி சைடுல வில்லா வேணுமா?
9: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. Horror? Huh? Suspense thriller? Thriller? அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
10: Kutty Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
11: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
1: அரசு திட்டங்களை ஆய்வு செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மற்றும் உறுப்பினர்களுக்கு மட்டுமே அரசு திட்டங்களை ஆய்வு செய்ய உரிமை உண்டு என்று அவர் கூறினார். யார் ஆய்வு நடத்தினாலும் அதிகாரிகள் சென்று பங்கேற்கக் கூடாது என அமைச்சர் நிர்மல்குமார் அறிவுறுத்தியுள்ளார். ஆளுநர் இதுபோன்று தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டால் கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அதிகாரிகள் இனிமேல் அரசின் அனுமதி இல்லாமல் ஆளுநரை சந்திக்கக் கூடாது என்றும் அவர் கூறினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மற்றும் உறுப்பினர்களுக்கு மட்டுமே அரசு திட்டங்களை ஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
1: இந்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பஜித்ரா மார்கரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் சையத் அதா ஹஸ்னைன் ஆகியோர் இன்று ஈரான் செல்கின்றனர். ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமீனியின் இறுதிச் சடங்கில் அவர்கள் பங்கேற்கவுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதேவேளை காஷ்மீரின் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா முப்தியும் இறுதி அஞ்சலி செலுத்த ஈரான் செல்கின்றார்.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையின் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் புதல்வரான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் ஹொரணை தொகுதி அமைப்பாளராக செயற்பட்ட சரித் அபிசிங்க உள்ளிட்ட மூவர் இன்று மீண்டும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கு விசாரணைகள் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் அழைக்கப்படவுள்ளது. அந்த வழக்கில் முன்னிலைப்படுத்துவதற்காகவே குறித்த மூவரும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர்.
2: அமீரக செய்திகள்.
1: துபாய் சுங்கத்துறையும் துபாய் காவல்துறையும் இணைந்து மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையில் சுமார் 200 கிலோகிராம் எடையுள்ள 2,78,850 ரூபாய் என்ற கட்டுப்படுத்தப்பட்ட மருந்து மாத்திரைகளை கடத்தி விநியோகிக்க முயன்ற சம்பவம் முறியடிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேர் கொண்ட குற்றக் கும்பலை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். துபாய் சுங்கத்துறையின் மேம்பட்ட அபாய மதிப்பீட்டு கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் துபாய் காவல்துறையின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் இந்த பறிமுதல் சாத்தியமானதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். யுக்ரைன் தலைநகர் கியூ மீது ரஷ்ய படைகள் ஒரே இரவில் மிகப்பெரிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் குறைந்தது 30 பேர் உயிரிழந்ததுடன் 91 பேர் காயமடைந்ததாக கீவ் ராணுவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தலைநகர் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்று என கீவ் நகரின் மேயர் விட்டாலி கிளிச்கோ தெரிவித்துள்ளார். கீவ் ராணுவ நிர்வாகத்தின் தலைவர் திமூர் காசென்கோ வெளியிட்ட தகவலின்படி தாக்குதலில் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன.
3: Was brought to you by Danya Group of Companies since 1982.
2: Weather update.
3: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை கடுமையாக உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்றும 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். புஜைராவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 34 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா மற்றும் அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் உமல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: பாடலாசிரியர்
1: நாம்

எல்லாமே வந்து ஒரு POV தான் இல்லையா, பாயிண்ட் ஆஃப் வியூ. யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, காதலன், காதலி, அம்மா, அப்பா, இல்ல தலைவன், ஒரு நாட்டினுடைய தலைவனா இருக்கலாம், இல்ல ஒரு யாரா வேணாலும் இருக்கலாம். சோ அந்தந்த POV-ல இருந்து பாட்டு எழுதுறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும்ல, அதை தான் நான் யோசிப்பேன். ஏன்னா இப்போ பாடலாசிரியர்கள்லாம் இருக்காங்கன்னா, இப்போ நம்ம தான் முத்துக்குமார் அவருடைய பர்த் ஆனிவர்சரி மந்த், இந்த மந்த் அப்படிங்கிறதுனால அவருடைய பர்த்டே வரப்போகுதுங்கிறதுனால அவருடைய பாடல்கள்லாம் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப சிறந்த ஒரு பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எழுதுறதுங்கிறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும்ல. சம்டைம்ஸ் நம்ம அந்த ஒரு பொசிஷனில் நம்ம இருந்திருக்கவே மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தாயினுடைய ஒரு வலியை சொல்கிறதோ இல்லை ஒரு தாயினுடைய உணர்ச்சியை சொல்கிறதோ ஒரு ஒரு தாயால் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னொருத்தரால் அந்த ஒரு மதர்ஹுட்டை வந்து ஃபீலே பண்ண முடியாத ஒருத்தரால் வந்து எழுத முடியுமா அப்படின்னு யோசிச்சா முடியும். ஏன்னா நம்ம வந்து அதோட ரெசனேட் பண்ணுற மாதிரியான பாடல்கள்லாம் தானே வந்து இந்த பாடலாசிரியர்கள்லாம் வந்து எழுதுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கும்பொழுது தான் வந்து எனக்கு தோணும், எப்படி இவங்க வந்து இவர் ஒரு ஆணாக இருக்கலாம், இவர் வந்து தாய்மை உணர்ந்த ஒருத்தராக இருப்பாரா, எப்படி அவரால் வந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் எழுத முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முறையும் நான் யோசிப்பேன். அதே மாதிரி தான் வந்து ஒரு ஆணோட மனசில் என்ன இருக்குது, ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுது ஒரு ஆண் வந்து எப்படியெல்லாம் வர்ணிப்பான், ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுது என்ன மாதிரியான உணர்ச்சிகள்லாம் வரும் ஒரு ஆணுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண் சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்ததாக வேற யாரால் சொல்ல முடியும் இல்லை, ஆனால் இல்லை அதையும் தாண்டி முடியும் அப்படின்னு சில கவிஞர்கள்லாம் வந்து நிரூபிச்சிருக்காங்க. லைக் நம்ம கவிஞர் தாமரை அவங்கள வந்து இந்த நேரத்தில் கோட் பண்ணி ஆகணும். பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு ஒரு ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து ஒரு பெண்ணாக இருந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து நம்ம நாமுத்துக்குமார் அவர்களும் இப்போ எழுதின ஒரு பாட்டு, இப்போ கேட்ட பாட்டு கூட வந்து பார்த்தா ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து பாடுற மாதிரி. ஸோ தட்ஸ் அன் அமேசிங் டேலண்ட் இல்லை. எனிவே பாட்டு கேட்டு அப்படியே மூழ்கி போயிட்டேன்னா தோணுச்சு, அதனால தான் சொல்லணும் தோணுச்சு, அதனால சொன்னேன். எனிவே குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்கில் நான் தான் கீர்த்தனை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். வெற்றி கொடுக்கட்டு படத்துலேருந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். அதுக்கப்புறம் வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் படத்திலிருந்து நெஞ்சில் ஜில் ஜில் ஜில், இந்த பாட்டும் ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். இனி வரக்கூடிய நாட்களில் ஜில் ஜில் பாட்டு கேட்டுதான் வந்து நம்மளை கூல் பண்ணிக்கணும். ஏன்னா சூப்பர் எல் நீனோ செப்டம்பர்ல வந்து இன்டென்சிஃபை ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஸோ இந்த சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற இந்த ஒரு ஃபினாமினன், எல்னினோ ஃபினாமினன் காரணமாகத்தான் இந்த வருஷம் வெப்பநிலை வந்து பல மடங்கு அதிகரித்து உலகத்தினுடைய பல பகுதிகளில் வந்து இந்த வெப்ப அலை வீசிட்டு இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தா யூரோப் பெரும் அளவு பாதிப்பை அடைஞ்சிருக்கு. அங்கே வந்து டூரிஸ்ட் எல்லாம் போயிட்டுருக்காங்க அப்படின்னாலும் கூட யாராலையும் வந்து அங்கே தாங்க முடியல. இயல்பாக இருக்கிறத விட பல மடங்கு வெப்பம் ஜாஸ்தியாக இருக்குது, ஹீட் வேவ்ஸ் எல்லாம் வருதுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த எல்னினோ ஃபினாமினன் தான். இந்த சூப்பர் எல்னினோ வந்து செப்டம்பர் மாதம் இன்னும் வந்து ஜாஸ்தி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிட்வீன் ஜூலை அண்ட் செப்டம்பர் அதிகபட்சமான வெப்பநிலையை இந்த உலகம் வந்து ஃபேஸ் பண்ண போகுது. அண்ட் இந்த எல்னினோ ஃபினாமினன் அப்படின்னா என்னன்னா, இந்த பசிபிக் ஓஷன் மேலே இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ், அந்த பசிபிக் ஓஷனோடைய சர்ஃபேஸ் வந்து ஹீட் ஆகிறதுனால அது சூடான காற்று இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு பரப்புறதுனால மற்ற பகுதிகளெல்லாம் வந்து ஹீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து டிப்பிக்கலி எவ்ரி 2 to 7 years வந்து நடக்குமா, 9 to 12 months வரைக்கும் இது இருக்குமா, ஆனால் இப்போது இந்த வருஷம் இருக்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி இன்டென்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணமும் கிளைமேட் சேஞ்ச் தான். அதனால் என்ன பண்ண போகிறோம் தெரியல, பட் இட் இஸ் கோயிங் டு இன்டென்சிஃபை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. எனிவே பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டு பாட்டும் கேட்டுட்டு வாங்க, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில், அதுக்கப்புறமா பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவன் கண்ணு

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: வரீங்க
4: எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான்
3: இது. உனக்கும் கூட.
5: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட்.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
9: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: மழை வந்திருக்கு சுட சுட, அதாவது லிட்ரலி சொல்லலை நான், சுட சுடன்னு சொல்ல முடியாது மழையை, பட் சுட சுட வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட், ஒரு செய்தி தான் இது. கோர்ஃபுகான் அண்ட் ஃபுஜேரானுடைய சில பகுதிகளில் மழை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. இன்னைக்கு காலையிலே வந்து ஆக்சுவலி கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்த மாதிரி இருந்தது, நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. காலையில் யூஸ்வலாக இருக்கிற அந்த ஒரு பிரைட்டான அந்த ஒரு பளிச் ஃபீல் வந்து காலையில் இருக்கலை, கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜூலை 3ஆம் தேதியான இன்னைக்கு கோர்ஃபுகான் அதுக்கப்புறம் ஃபுஜேராவினுடைய ஒரு சில இடங்கள்லாம் வந்து இன்றைக்கி மழை பெஞ்சிருக்காமே யாருமே சொல்லலை பார்த்தீங்களா, அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம். ஸோ ஸ்டாம் சென்டர் இருக்காங்க இல்லையா, நம்ம யூஏயுடைய ஸ்டாம் சென்டர், அவங்க வந்து சில வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்னா, கோர்ஃபுகானுடைய ஒரு சில மலைப்பகுதிகளெல்லாம் அது நீர்வீழ்ச்சி மாதிரி வர அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரலஜியும் இப்போ தெரிவிச்சிருக்கிறது என்னன்னா, இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். கோடை மழை இந்த பக்கம் நம்ம அமீரகத்திலையும் வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும், யார் வேணாலும் சொல்லுவாங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by

0: We'll be back after a short commercial break.
1: ஹஸ்பண்டா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
2: அப்பா ஒரு கதை சொல்லவா?
3: சிங்கம் கதையா?
1: சில்லாயோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல. விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
2: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
1: கட்டா குஸ்தி 2.
4: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
1: ஜூலை 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: செகண்ட்
5: ரவுண்ட் ஸ்டார்ட்.
6: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்க ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும்
7: தான். Joy Alukas, world's favorite jeweler.
8: Asthma and allergy issues ala neenga kashtapadreengla? Adukku ayurveda la theervu irukku. Innikke Dr. Geeta Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
1: ஒரே இடத்துல

0: எக்ஸாக்ட்லி 10:43 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ 10:43 ஆகுது, இத்தனை மணி ஆகுது, அத்தனை மணி ஆகுது அப்படின்னு உங்களுக்கு நாங்க ஏன் அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா, பாருங்க நீங்க பாட்டுக்கு டைமோட ட்ராக்கே இல்லாம மறந்து போய் எதுலயோ மூழ்கிடாதீங்க. டைம் எவ்வளவு ஆச்சு, இன்னைக்கு தேதி ஆச்சு, நேரத்துக்கு பண்ண வேண்டிய வேலையை நம்ம பண்ணலன்னா அவ்வளவுதான் அப்படிங்கறத வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக தான். அதே மாதிரிதான் இன்னொரு விஷயத்தையும் உங்கள்ட்ட நான் சொல்ல போறேன், டைமுக்கு நீங்க இதை பண்ணலன்னா உங்களால வின் பண்ண முடியாது. எஸ் என்ன டைமுக்கு பண்ணலன்னா, டைமுக்கு நீங்க ஐஇன் கோல்டு வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்பலைன்னா கோல்டு காயின்ஸ் உங்க கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ கோல்டு காயின் பாயிண்ட்க்கு நான் செகண்டா வரேன். பட் அதுக்கு முன்னாடி ஐன் கோல்டு வாலெட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். தங்கம் வாங்குறதுக்கு மிக மிக மிக கன்வீனியன்டான ஒரு ஆப் இது. இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலா மாறிடுச்சு, நம்ம எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன்ல வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது தங்கத்தையும் நீங்க வாங்கலாம். ஸோ தங்கத்தை வந்து அதுவும் டிஜிட்டலா வாங்குறதுனுடைய அட்வான்டேஜஸ் பத்தி தான் வந்து உங்களுக்கு நாங்க அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். ஐன் கோல்டு வாலெட் வழியாக நீங்க வாங்குறதுனால என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் அப்படிங்கறதையும் உங்ககிட்ட நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உங்ககிட்ட வந்து ஜஸ்ட் 1 திரம் இருந்ததுன்னா போதும், 1 திரம்ல இருந்தே நீங்க கோல்டு சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஐன் கோல்டு வாலெட் பயன்படுத்தி. உங்க கையில 1 திரம் இருக்கலாம், 10 திரம் இருக்கலாம், இன்னைக்கு 50 திரம் இருக்கலாம், நாளைக்கு வந்து கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஸோ கையில எப்போ வந்து பணம் இருக்கோ அப்போ வந்து நீங்க அதை ஐன் கோல்டு வாலெட்ல தங்கமா வாங்கி சேமிச்சீங்கன்னா உங்களுக்கு அது பல மடங்கு பெருகும். 1 திரம்க்கு எவ்வளவு தங்கம் கிடைக்குமோ அந்த ஃபிராக்ஷன்ல இருந்து நீங்க வந்து குட்டி குட்டியா சேர்த்த ஆரம்பிக்கலாம். அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கன்வீனியன்ஸ். ஒரு ஹியூஜ் சங்க் ஆஃப் மணியை வந்து நீங்க உடனடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, சரியா? ஸோ அந்த ஒரு கன்வீனியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அண்ட் தங்கத்தோட விலை வந்து இப்போ ஏறிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் பார்த்துட்டு கடைக்கு போகிறதுக்குள்ள தங்கத்தோட விலை வந்து திருப்பி வந்து இன்னும் ஏறிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ்ல இருந்து டைம்லியா உங்களை வந்து ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஐன் கோல்டு வாலெட் பெருமளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோல்டு விலை கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்களா, டக்குன்னு வந்து ஒரு ஆர்டர் போடுங்க, நீங்கள் வந்து ஐன் கோல்டு வாலெட்டில் உங்களோட தங்கத்தை வந்து வாங்கிக்கலாம், உங்கள் வாலெட்டில் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் வேணுங்கும்பொழுது நீங்கள் அதை ரிடீம் பண்ணிக்கலாம், கேஷ் ஆகவோ இல்லை வந்து கோல்டு பாராகவோ இல்லை கோல்டு காயின் ஆகவோ. அண்ட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஐன் கோல்டு வாலெட்டுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் வேறு இருக்குது இங்கே நம்ம துபாய் கோல்டு சோக்கில், ஐன் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில். அங்கே போயிட்டு கூட நீங்கள் கோல்டாக வாங்கிக்கலாம், சரியா? ஸோ ஆப் ஸ்டோர் அண்ட் கூகுள் பிளேல இந்த ஆப் இருக்குது, அதனால் டவுன்லோட் பண்ணுங்கள், தேவையான நேரத்தில் நீங்கள் வந்து தங்கம் வாங்கிக்கலாம். ஓகே, அது ஒன்று. அண்ட் கமிங் டு த கோல்டு காயின் பாயிண்ட், உங்களுக்காக இன்னும் ஃபியூ டேஸ் தான் இந்த கோல்டு காயின் கிவ்வே நடக்க இருக்கு. ஸோ சீக்கிரமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் நேம் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி அந்த உங்கள் பேர் இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைல் பேஜ் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 0502528940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிங்கன்னா லக்கி வினர்ஸ்க்கு கோல்டு காயின்ஸ் கொடுக்க போகிறாங்க என் கோல்டு வாலெட். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: சிங்கம் கதையா?
0: செல்லாயோ டைரக்ஷன்ல, ஷான் ரோல்டன் மியூசிக்ல, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
1: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம், நீ வேலைக்கு போயே ஆகணும்.
0: கட்டா குஸ்தி 2 July 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. Distributed by Home Screen Entertainment and associate partner Simply South Dot TV. Energized by 89.4 Tamil FM.
3: எப்படியாச்சும் ஜெயிச்சிருப்பா, ப்ளீஸ் பா.
4: Second round start.
5: போங்க
6: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

மார்னிங் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் ப்ரோட் யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 10:54 on the clock. Marisol morning-ல இருந்து நான் அப்படி பை சொல்லிட்டு கிளம்ப போறேன். ஓகே, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு பாட்டும் கொடுப்பேன். மனசோட்டமேட்ல டக்குன்னு யாராவது இப்போ கால் பண்ணீங்கன்னா 800-8940-க்கு நீங்க என்ன பாட்டு கேட்குறீங்களோ உங்களுக்காக அந்த பாட்டு பிளே பண்ணிட்டு நானும் அப்படி பை சொல்லிட்டு கிளம்புவேன். 800-8940-க்கு கால் பண்ணலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: ஹாய், யார் பேசுறீங்க? அப்பாஸ். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
0: இருக்கேன். காத்து அடிக்குது, எங்க இருந்து பேசுறீங்க?
1: சூடு காத்துல
0: எங்க இருக்கீங்க?
1: கரெக்ட்.
0: உங்களுக்கு தான் மிட் டே பிரேக் குடுக்கறாங்களே?
1: இல்ல இல்ல, நான் வந்து டிரைவர்.
0: ஓ சரி சரி, அஃப்கோர்ஸ் யா, அவங்க எல்லாரையும் பாத்துக்கிறதுக்காக தான் மிட் டே பிரேக் இருக்கு இங்க நம்ம யூஏல, அதனால கவலைப்பட வேண்டாம்.
1: ஆனா இடைக்கிட எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ரோட்ல பாக்கும்போது ஜூஸ் வாங்கி கொடுக்கறது, மோர் வாங்கி கொடுக்கணும்,
0: தாராளமா பண்ணலாம். நம்ம இண்டிவிஜுவல்ஸ் கூட பண்ணலாம், அண்ட் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. யா,
1: எனக்கு வந்து பாஷா படத்துல அழகு சாங் போடுங்க.
0: பாஷால இருந்து அழகு பாட்டா?
1: கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் ஒரு ரெண்டு நிமிஷம்.
0: அப்படியா, சரி. அப்ப லைன்லயே வெயிட் பண்ணுங்க, பாட்டை நான் பிளே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம். சோ நம்ம நம்ம ஃப்ரெண்ட், அவர் பேர் வந்து என்ன சொன்னீங்க?
1: அப்பாஸ்.
0: எஸ், நம்ம அப்பாஸ்க்காக அழகு பாட்டு பிளே பண்ணிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன். உங்களுக்கும் ஒரு அற்புதமான வீக்கெண்டாக இந்த வீக்கெண்ட் அமையட்டும். சரியா, அப்பாஸ் சொன்ன மாதிரி தான், வெளியில வெயில் சுட்டரிச்சிட்டு இருக்கு, அதனால தேவையில்லாம வெளியில எல்லாம் போயிட்டு இருக்காம உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, அண்ட் டிராபிக்ல போகும்பொழுது சேஃபா இருப்பீங்களாம். சரியா, சோ பாட்டு கேட்கலாமா? பாய்.
2: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: முதல்வர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவதூறு வழக்கில் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பேராட்சிக்கு ஆய்வுக்கு சென்றபோது அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணனின் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி ஆத்தூரில் நடந்த கூட்டத்தில் முதல்வர் குறித்து அவதூறாக அவர் பேசியதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. தாவைக்கா நிர்வாகி அளித்த புகாரின் பேரில் ஆத்தூர் போலீசார் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு தொடர்ந்தனர். அனிதா ராதாகிருஷ்ணன் கைதை கண்டித்து ஆத்தூரில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அனிதா ராதாகிருஷ்ணன் கைது தாவைக்கா அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என கூறி திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
3: இந்தியா ஜப்பான் இடையே 129 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இரு நாடுகளும் ஜப்பானிய மதிப்பின்படி 10 trillion yen அளவிலான முதலீடுகளை மேற்கொள்வது என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் கார்கோடாவில் 35,000 crore rupees முதலீட்டில் புதிய கார் தொழிற்சாலையை பிரதமர் மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகேச்சியும் தொடங்கி வைத்துள்ளனர். பாதுகாப்பு வர்த்தகம் தொடர்பாக இரு நாடுகளிடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன.
1: இலங்கை செய்திகள்.
3: யோஷித்த ராஜபக்சவின் கடற்படை நியமனம் தொடர்பான குற்றச்சாட்டில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்டா கூட கைது செய்யப்பட்டுள்ளார். 2006ஆம் ஆண்டு இலங்கை கடற்படையில் யோஷித்த ராஜபக்ச நியமிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது குறித்து இலங்கையின் ஊழல் ஒழிப்பு ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. யோஷித்த ராஜபக்ச கேடட் எக்ஸிகியூட்டிவ் அதிகாரியாக நியமிக்கப்பட்டபோது தேவையான தகுதிகள் இல்லாத நிலையிலும் அவர் நியமிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அரசு செலவில் அவர் ஐக்கிய ராஜ்யத்தில் ராயல் நேவல் அகாடமியில் பயிற்சி பெற அனுமதிக்கப்பட்டதாகவும் இது நிலையான நியமன நடைமுறைகளுக்கு புறம்பாக நடைபெற்றதாகவும் ஆணையம் குற்றஞ்சாட்டியுள்ளது. அமீரகத்தில் கடந்த 18 மாதங்களில் 900க்கும் மேற்பட்ட போலியாக உருவாக்கப்பட்ட மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட ஆவணங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துபாய் அடையாளம் மற்றும் வெளிநாட்டவர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகத்தின் கீழ் செயற்படும் ஆவண ஆய்வு மையம் இந்த சாதனையை பதிவு செய்துள்ளது. இவை பயண ஆவண சரிபார்ப்பு மற்றும் எல்லை பாதுகாப்பில் துபாய் மேற்கொண்டு வரும் மேம்பட்ட தொழில்நுட்ப முதலீடுகள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன.
1: உலகச் செய்திகள்.
3: மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய நிலைமை குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் சிறப்பு கூட்டத்தில் விவாதம் நடைபெறவுள்ளது. பஹ்ரைன் இந்த கூட்டத்தை உடனடியாக கூட்டுமாறு கோரியதைத் தொடர்ந்து அவசர அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு பின்னரும் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படுவதால் பிராந்திய பாதுகாப்பு குறித்து தீவிரமான கவலைகள் எழுந்துள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் நிலைமை குறித்து உறுப்பு நாடுகள் தங்கள் கருத்துக்களை இந்த கூட்டத்தில் பகிர்ந்து கொள்ள உள்ளன.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று காலை நிறைவுக்கு வந்த சுவிட்சர்லாந்து மற்றும் அல்ஜீரியா அணிகளுக்கிடையிலான போட்டியில் சுவிட்சர்லாந்து வெற்றியீட்டியது. 2-0 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து வெற்றியை தம்வசப்படுத்தியது. சுவிட்சர்லாந்து அணி சார்பில் 10வது நிமிடத்தில் பி எம்போதோ ஒரு கோலை போட்டார். 46வது நிமிடத்தில் சுவிட்சர்லாந்து சார்பில் நோய்டி அடுத்த கோலையும் போட்ட நிலையில் 2-0 என்ற கணக்கில் சுவிட்சர்லாந்து அணி முன்னிலை பெற்றிருந்தது. ஆட்ட நேர முடிவு வரை அல்ஜீரியா கோல் எதனையும் போடவில்லை. இதற்கமைய சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றியை தம்வசப்படுத்தியது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. புஜேராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 35 டிகிரி செல்சியஸிலும் ராசல்கீமா மற்றும் அஜ்மானில் முறையே 36 மற்றும் 37 டிகிரி செல்சியஸிலும் உமல்குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: புஜேரா கோர்ஃபகானில் ஒரு சில இடங்கள்ல மழையா அடியா.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓயோ, நான் பார்ப்பது உண்மையா? புஜேரா மற்றும் கோர்ஃபகானில் ஒரு சில இடங்கள்ல மழை அப்படின்னு கேள்விவிட. ஸோ ஈஸ்டர்ன் ரீஜன்ல வந்து சம்மர் டைம்ல குறிப்பா இந்த லோ மான்சூன் பிரஷர் இந்தியாலேருந்து வந்துச்சு அப்படின்னா லைட்டா ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ ஜூலை 3rd ஃப்ரைடே காலையில் ஒரு சில இடங்களில் மழை லைட்டாக வந்திருக்கு அப்படின்னு நான் கேள்விவிடேன். யார் எங்கே மழை இருந்தாலும் சில பேர் வந்து தேடி போயிடுவாங்க, என்னது மழையா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து போயிடுவாங்க. ஸோ என்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, June 14th அப்புறமா ஈஸ்டர்ன் ரீஜனில் கொஞ்சம் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி June 24th அதுக்கப்புறமா இன்றைக்கி July 3rd குட்டி குட்டி மழைகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 47.9 mm வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு அந்த ரீஜனில். கோர்ஃபகானில் 33 mm மழை பெஞ்சிருக்கு. பரவாயில்ல, அது கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். லைட்டாக அப்படி மழை வரும்போது இந்த சம்மரில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக தான் இருந்திருக்கும். பட் நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் நீங்களாம் கனவு கூட நினச்சி பார்க்காதீங்க, சரியா? ஆமாம், நான் எந்த பகுதியும் சொல்லவே இல்லையே, நீங்கள் நினைக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு தெரியும்ல, நமக்கு எங்கே நத்தை.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, நம்ம வந்து யான்லேருந்து ஜிலாலேருந்து ரெண்டு பாட்டு கேட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம். கோல்டு வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் இருக்குது. அதுக்கான காரணம் நேற்று வந்து NFP டேட்டா, இந்த நான் ஃபார்ம் பேரோல்ஸு, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இன்ஃப்ளேஷன் ரேட் இதெல்லாம் வந்து விடுவாங்கல்ல யூஎஸில். அது வந்து டாலருக்கு ஆப்போசிட்டாக வந்திருக்கு, விச் மீன்ஸ் கோல்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக வந்திருக்கு. அதனால ஒரு சின்ன ரைஸை நம்மளால் பார்க்க முடியுது கோல்டு ரேட்டை பொறுத்தவரைக்கும்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthu 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
0: Yes sir, 24 karat thangam 500 taandi poiyiruchu, 503.50, 22 karat thangam 466.25, 21 karat thangam 447.25 and 18 karat thangam 383.25 dirhams irukku. 3rd of July 2026 iniki dating padi
1: indru thangathin vilai gold rate brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthe 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
0: All right, இது மசாலா கேஃபே. இனி வந்து நம்ம நிகழ்ச்சியில மூவி கேம் இருக்கும். நான் ஒரு படத்தின் க்ளூவை தருவேன், அது என்ன படம் என்று நீங்கள் டிசைட் செய்து எனக்கு பதிலளிக்க வேண்டும், சரியா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிருவோம். வெல்கம் டு தி ஷோ, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: Back to back.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். ஹஸ்பண்டா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
1: அவர் கதை சொல்லவா?
2: சிங்கம் கதையா?
0: சல்லாயோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
1: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
0: கட்டா குஸ்தி 2.
3: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
0: ஜூலை 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவ் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
5: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
0: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
5: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசுல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
7: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
8: 89.4 Tamil FM. Namma radio, namma music.

0: வெல்கம் பேக் மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். நான் ஆர்ஜே மோதி பேசிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு பிடிச்ச படம் நான் கொடுக்க போறேன். 800-8940 கால் பண்ணுங்க. 889-40 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கூப்பலாம். அமீரகத்துக்கு வெளியே கூப்பிட்டீங்கன்னா +971-43-59-5525 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ணி என்ன பாட்டு பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டு நான் போட்டு விட்டுறேன். ஸோ இன்னைக்கு வந்து மூவி கேம் இருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த மூவி கேம்ல நான் வந்து முதல் படத்துக்கான க்ளூவை இப்போ நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, இந்த படத்துல ஹீரோ இருப்பார், ஹீரோயின் இருப்பாங்க, அதிலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒரு ஒரு குளோபல் பிரச்சனை இருக்கும், அதை வந்து யாருமே பெருசாக அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதை வில்லன் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பார், அதை வந்து சொல்லுவார், சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவார் எல்லாருக்கும். ப்ளீஸ் புரிஞ்சுங்களேன், இந்த பிரச்சனையை யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டீங்க அப்படின்னு கேட்பார். யாரும் அவர் மதிக்க மாட்டாங்க, அவர் இறந்து போயிடுவார். பழி வாங்கிறதுக்காக ஆவியாக வருவார் ஃப்ராட். என்ன படம் அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா கால் பிடி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி யார் பாட்டு கேக்குறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம் சார்,
1: சார் பீட்டர் சார்.
0: பீட்டர் சொல்லுங்க. மிஸ்டர் பீட்டர் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். ஹைப் பண்ணீங்க. வெயில் எப்படி இருக்கு துபாயில?
0: இல்ல, பயங்கரமா தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. அபுதாபில எப்படி தானே?
1: அபுதாபில 42 டிகிரி போடுது இப்போ.
0: யா யா யா, யூரோப்ல எல்லாம் 35க்கே வந்து வெயில்னு சொல்லிட்டு இருக்காங்களாமா.
1: சூப்பர்.
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்
1: பீட்டர்? எனக்கு வந்து
0: மல்லிப்பூ பாட்டு போட்டுட்டு லாங் டிஸ்டன்ஸ்ல உள்ள எல்லா ஆண்களுக்கு இதை சமர்ப்பணம் செஞ்சுட்டேன். அப்படியே ஒரு 10-15 நிமிஷத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு
2: சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை
3: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
5: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
6: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

0: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12ஆம் வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவ உள்ளது.
1: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
0: செழித்தையும் தமிழே.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
2: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போய் அவ்வளவுதான் அவளே சொல்லிட்டா.

0: ஓகே, ஃபீஃபா வேர்ல்ட் கப் சமரி. ஸோ குரோவேஷியா வர்சஸ் போர்ச்சுகல் பாவாங்க. குரோவேஷியா ஆக்சுவலாக நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க போல. நான் வந்து பார்க்கல, தூங்கிட்டேன். 105th minute அவங்க வந்து ஏதோ கோல் அடிக்கும்போது அதில் ஏதோ பெனல்ட்டி கான்ட்ரவர்சியெலாம் வந்து பாட்டில்லாம் தூக்கி அடிச்சிருக்காங்க. இன்னும் நடந்திருக்கு, பயங்கர ஃபன்னாக. என் ரூம்மேட் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு, நான் அப்படியே டிஸ்டர்ப் ஸ்லீப்பாக தூங்கிட்டு இருந்தேன். ஸோ குரோஷியா வர்சஸ் போர்ச்சுகலில் போர்ச்சுகல் 2-1 வின் பண்ணிட்டாங்க. கிறிஸ்டியானோ பெனல்ட்டியில் ஒரு கோல், அதுக்கப்புறமா ஒரு ஃபீல்டு கோல். ஃபீல்டு கோல் கிறிஸ்டியானோ அடிக்கல, இவர் கொன்சாலோ ராமோஸ் அடிச்சிருக்காரு 90+4 இப்போ தான் பார்த்தேன். ஸோ கிறிஸ்டியானோ கீப்ஸ் ஸ்கோரிங், தலைவன் மாஸ்க் அடிக்கிட்டே இருக்காரு. ஸோ 2-1 அப்படிங்கிற கணக்கில் குரோவேஷியாவை போர்ச்சுகல் போட்டு தள்ளிட்டாங்க. ஓகேவா? இன்னொரு பக்கம் ஸ்பெயின் வர்சஸ் ஆஸ்திரியா, கம்ப்ளீட் டாமினேஷன், ஒன்றுமே பண்ண முடியல ஆஸ்திரியா வேலை, ஆஸ்திரேலியா இல்லை சாரி ஆஸ்திரியா வேலை. ஸோ 3-0 அப்படிங்கிற கோல் கணக்கில் ஸ்பெயின் வந்து கம்ஃபர்டபுளாக அந்த மேட்சை க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஸ்விஸ் வர்சஸ் அல்ஜீரியா, இதுலேயும் வந்து ஸ்விஸ் 2-0 அப்படின்னு வின் பண்ணிட்டாங்க. அதுலேயும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. எம்போலோ 10 and 45, 46th minute கோல். ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே நம்ம ரவுண்ட் ஆஃப் 16 ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரவுண்ட் ஆஃப் 32 தேர் ஆர் அ ஃபியூ மேட்சஸ் லெஃப்ட் ஆஃப் கோர்ஸ். அது என்னென்னங்கிறதையும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ ரவுண்ட் ஆஃப் 32 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்சஸ் ஆஸ்திரேலியா, ஈஜிப்த், அர்ஜென்டினா, கபோ வர்டே, கொலம்பியா, கானா, இந்த மூணு மேட்ச் மட்டும் பாக்கி இருக்கு. இந்த மூணு மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் 16 நம்ம போயிடுவோம். ஸோ ரவுண்ட் ஆஃப் 16 இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ட்ராஸ், கனடா மொராக்கோ, பராகுவே ஃபிரான்ஸ், பிரசீல் நார்வே, மெக்சிகோ இங்கிலாந்து. ஐயோ மொரட்டு மேட்சுங்க அது, பிரசீல் நார்வே நல்லா இருக்கும். ஓகே, போர்ச்சுகல் ஸ்பெயின் மண்டே 8:11 யூஎஸ்ஏ பெல்ஜியம், அதுவும் நல்லா இருக்கும். ஐயோ ரவுண்ட் ஆஃப் 16 சூப்பராக இருக்க போது, அதில் எந்த மாற்றம் இருக்கிறது கிடையாது. ஸோ அர்ஜென்டினாவோட அடுத்த பொட்டன்ஷியல் ஆப்போனண்ட் சுவிட்சர்லாண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. சுவிட்சர்லாண்ட் இல்லை சாரி, கொலம்பியாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அர்ஜென்டினாவோட ஆப்போனண்ட் ஆஸ்திரேலியா எல்லாம் ஈஜிப்தாக இருப்பாங்க. ரவுண்ட் ஆஃப் 16 முடிஞ்சதுக்கப்புறமா ரவுண்ட் ஆஃப் 8 குவார்டர் ஃபைனல் வரும்ல, அதில் வந்து கொலம்பியா ஒரு சுவிட்சர்லாண்ட் மோதறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ் தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் இந்த மாதிரி ரேடியோ நம்ம மியூசிக்
1: நைக்கண்ணா 91 போடு. 90s not

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: முதலமைச்சரை அவதூறாக பேசினார் என்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்துள்ளது டேக் டைவர்ஷன் அரசு என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்தவரை அவசரமாக கைது செய்ய வேண்டியதன் அவசியம் என்ன என்று அவர் பதிவிட்டுள்ளார். சினிமா ஆக்ஷன் பாணியில் போலீஸ் ராஜ்யம் நடத்திக் கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் என்று அவர் விமர்சித்துள்ளார். கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்மணி திருவைகுண்டம் தாவிக்கா சட்டமன்ற உறுப்பினர் மேல் கூறியுள்ள புகாரில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத தூய சக்தி ஆட்சி அந்த வழக்கில் ஏன் இந்த அவசரத்தை காட்டவில்லை என்று அவர் வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக தனது நாற்காலியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்தி விடலாம் என நினைக்கின்றார் முதலமைச்சர் என்றும் ஆணவம் அழிவிற்கு வழி என்றும் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விலகினார். அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். அதிமுகவும் தொண்டர்களும் அழிந்தால் கூட தான் நன்றாக இருக்க வேண்டும் என்பவர் நல்ல தலைவர் அல்ல என்று வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் தான் புறக்கணிக்கப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரம் நியூசிலாந்து செல்கின்றார். ஜூலை 10 தேதி நியூசிலாந்து செல்லும் பிரதமர் ஜூலை 11 தேதி நாடு திரும்புகின்றார். ஜூலை 10 தேதி நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகருக்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்லவுள்ளார். இதன் மூலம் 40 ஆண்டுகளில் நியூசிலாந்து செல்லும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெறுகின்றார். கடைசியாக 1986 முன்னாள் பிரதமர் மறைந்த ராஜீவ் காந்தி நியூசிலாந்து சென்றிருந்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் நியூசிலாந்து பயணம் குறித்து அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்தோபர் லக்சன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரத்தில் நியூசிலாந்துக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றார் என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் இந்தியாவும் ஒன்று. மேலும் நியூசிலாந்தின் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவும் முக்கிய பங்கு பெறுகின்றது என்று அவர் கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட சீராய்வு மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கிலுள்ள சதி என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கிக் கொண்டு செல்ல முடியாது என தீர்ப்பளிக்குமாறு கோரி யோஷித ராஜபக்ச சீராய்வு மனு தாக்கல் செய்திருந்தார். யோஷித ராஜபக்சவின் சீராய்வு மனு மீதான தீர்மானம் இன்று அறிவிக்கப்பட்ட போது மனுவை நிராகரிப்பதாக நீதிமன்றம் தெரிவித்தது. குறித்த மனு மீதான விசாரணை நீதியரசர்களான அமல் ரணராஜா மற்றும் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகியோரை கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. எத்திஹாத் ரயில் திட்டப் பணிகள் தொடர்பாக ஷார்ஜாவில் தற்காலிக போக்குவரத்து மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக போக்குவரத்து மாற்றம் 2026 ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதம் வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யூனிவர்சிட்டி சிட்டி மற்றும் அர்த் அல் மாஹித் இடையே இந்த மாற்றம் செயற்படுத்தப்பட உள்ளதாக ஷார்ஜா சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. கட்டுமான பணிகளை எளிதாக்கவும் எதிர்காலத்தில் போக்குவரத்து ஓட்டத்தை மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் மாற்று வழிகளை பயன்படுத்தி கவனமாக பயணம் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: பிரிட்டிஷ் கொலம்பியாவுடன் முக்கிய எண்ணெய் குழாய் திட்ட ஒப்பந்தத்தை கனடிய பிரதமர் மார்க் கானி உறுதி செய்துள்ளார். இது ஒரு மிகப்பெரிய எண்ணெய் குழாய் திட்டத்தை முன்னெடுக்க வழிவகுக்கிறது. இந்த ஒப்பந்தம் ஆரம்பத்தில் மேற்கு மாகாணமான பிரிட்டிஷ் கொலம்பியாவின் எதிர்ப்பை எதிர்கொண்டிருந்த நிலையில் தற்போது தீர்வாக அமைந்துள்ளது. திட்டமிடப்பட்ட இந்த எண்ணெய் குழாய் நாளொன்றுக்கு சுமார் 10 லட்சம் பீப்பாய் எண்ணெயை கடத்தும் திறன் கொண்டதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம்.
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று வெப்பநிலை கடுமையாக உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 36 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவாயினில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: ஸ்டார் ஆஃப் த மந்த். பாடலாசிரியர் நா முத்து.

0: செயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கேவைசிலாம் முடிச்சுட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பேர் எமிரேட் நேம்லாம் போட்டு நீங்கள் கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, ஆஸ் லோ அஸ் 1 கிராம்லேருந்து நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்டும் பண்ணலாம்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthu 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
0: 24 கேரட் தங்கம் இன்னைக்கு 503.50, 22 கேரட் தங்கம் 466.25, 21 கேரட் தங்கம் 447.25 and 18 கேரட் தங்கம் 383.25 திரஹம் சார் இருக்கு. நண்பா,
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthu 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
0: Okay, midday break ana time vandu announce pannite endha date la irundhu enna edhunu oru pakkam ministry side la irundhu information varavirukku adha taandi oru update um kuduthirukranga.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: So delivery partners vandu எல்லா காலத்துலேயுமே இந்த மிட்டே பிரேக் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பர்டிகுலராக அந்த ஒரு டைம் இருக்குல்ல மதிய நேரங்களில் அதில் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் இந்த ஒர்க்கை முடிச்சே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு MOHRD சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி வந்து 12:30 to 3 PM ஜூன் 15 செப்டம்பர் 15 வரைக்கும் ஆக்சுவலாக மிட்டே பிரேக் பாலிசி வந்து இருக்குல்ல, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இந்த சிவியர் ஹீட்னால ஆப்வியஸாக மிட்டே பிரேக் வந்து வருஷா வருஷம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட 12,000 ஏர் கண்டிஷன் ரெஸ்ட் ஸ்டேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் செய்யப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி இந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க MOHRD சைட்லேருந்து. அவங்க கால் சென்டர் நம்பர் இருக்குது 600-59-00 நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ரொம்ப அழகான gift தான்
2: அது. உனக்கும் கூட. உங்க vacation shopping க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, wear with pride.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: அது என்ன படம் இன்ஸ்டாகிராம்ல கரெக்டா ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அந்த படம் 2.0. நான் சொன்னது பக்ஷிராஜன் நண்பரை பத்தி தான். ஸோ அந்த 2.0 படம் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், பட் இருந்தாலும் மக்கள்லாம் சேர்ந்தது கொஞ்சம் ஃப்ளாப் பண்ணி விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து என்ன படம், அடுத்த படத்துக்கான க்ளூ இப்போ நான் கொடுக்க போகிறேன். இந்த படத்தில் ஹீரோ இருப்பார், ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையிலேருந்து ஹீரோ ஹீரோயினை காப்பாற்றுவார். கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து ஹீரோயினை அவர் காப்பாற்றிக்கிட்டே இருப்பார். கிளைமேக்ஸில் அவர் காப்பாற்றுறாரா இல்லையாங்கிறது தான் கதை. கண்டுபிடிச்சிக்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940.
1: Traffic update. Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: 11ல சாரஸ் என்ற தானுனே கொஞ்சம் இருக்கு. E311ல கிசைஸ்ல லேண்ட்ஃபில் பக்கத்தில் ஒரு கிராஷ் போடையிருக்கு, அதனால டுவர்ட்ஸ் துபாய் வந்துட்டு இருக்கீங்கன்னா E311ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. மற்றபடி இங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவு டிராஃபிக் இல்லை.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: உஸ்மான்.
0: உஸ்மான், ஓகே உஸ்மான், என்ன படம்?
2: கில்லி.
0: எப்படி உஸ்மான், நான் வந்து ரொம்ப கில்லி கில்லியே கொஞ்சம் வித்தியாசமா சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு சொன்ன அதே அசால்ட்டா
2: கண்டுபிடிச்சிட்டீங்க. காப்பாத்துறது
0: அந்த மாதிரி இன்னொரு படமும் இருக்கு. என்ன படம் சொல்லுங்க?
1: சொல்லுங்க.

0: வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: 89.4 உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா.
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: Golden Song of the Hour.
5: Golden Song of the Hour.
6: Brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: அப்பா ஒரு கதை சொல்லவா?
1: சிங்கம் கதையா?
2: செல்லாயோ டைரக்ஷன்ல, ஷான் ரோல்டன் மியூசிக்ல, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
3: வேலைங்கிறது கௌரவம், வேலைங்கிறது கம்பீரம்,
4: நீ வேலைக்கு போயே ஆகணும்.
2: கட்டா குஸ்தி 2 ஜூலை 3 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத் டாட் டிவி, எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
5: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.

0: 94 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
3: சார் ஒரு நிமிஷம், நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: ஓகே, கில்லி படம் அதாவது ஹீரோ வந்து ஹீரோயினை கிளைமேக்ஸ் வரைக்கும் காப்பாத்திக்கிட்டே இருப்பாரு. அது வில்லன் கிட்டே இருந்தா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து இருக்கலாம், கூடவே இருப்பாரு, காப்பாத்திக்கிட்டே இருப்பாரு. இதே படத்துல இன்னொரு படம் இருக்குன்னு சொன்னல, இதே கதையில சாரி, இதே கதையில இன்னும் ரெண்டு படம் இருக்கு. அதை நீங்க கண்டுபிடிச்சிக்கிட்டா கால் பண்ணுங்க 800-8940. வில்லங்க துரத்தலாம், அதை ஹீரோ வந்து ஹீரோயினை கூடவே வச்சுக்கிட்டு காப்பாத்தலாம். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சிங்கன்னா ரெண்டு படம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் தான் 800-8940. அண்ட் நீங்கள் இப்போது எயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது எயின் கோல்டு வாலெட். இதை டவுன்லோட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் as low as 1 dirhamலேருந்து கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆல்சோ நீங்கள் வந்து KYC-லாம் முடிச்சுட்டு ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டு தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502-8940 வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வணக்கம், யாரை இங்கே பேசுகிறீங்க?
1: வணக்கம் மது. வணக்கம், சரத்குமார் ஃப்ரம் துபாய் இண்டஸ்ட்ரியல்.
0: வணக்கம் மிஸ்டர் சரத்குமார், என்ன ரெண்டு படங்கள் இருக்கு இதே கதையில சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஒன்னு வந்து பையா, அப்புறம் இன்னொன்னு புதுக்கோட்டையில இருந்து சரவணன் நினைக்கிறேன்.
0: புதுக்கோட்டையில இருந்து சரவணன் கூட சொல்லலாம். பையா நான் யோசிச்சது, இன்னொரு படமும் நம்ம ஆளுங்க ஒருத்தர் அமைச்சு வச்சிருக்காரு. ஆமா, அது என்ன படம் தெரியுமா? குட்டி அப்படின்னு அமைச்சிருக்காரு, அது ஏத்துக்கலாமா நம்ம? சரத்குமார் பையா என்பது சரியான பதில்.
1: Thank you,
0: Mr. Sarathkumar. Have a nice day. So, இந்த கதையில நிறைய படங்கள் இருக்குங்கிறத ரிசர்ச் பண்ண பண்ணதா புரியுது. ஒரு மணிக்கு மேல தொடர்ந்து பேசுவோம் இந்த கேம் தொடரும். இது 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கன்னியாகுமரியில் அணு கனிம சுரங்க திட்டத்திற்கு வழிவகுக்கும் அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என்று சிபிஐ வலியுறுத்தியுள்ளது. மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களின் எதிர்காலம் ஆபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1144 ஏக்கர் பரப்பளவில் இந்தியன் ரயா ஏர்த்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு அணுக்கனிம சுரங்க திட்டத்துக்காக வழங்கப்பட்ட நில ஒதுக்கீட்டு அனுமதியை மேலும் ஓராண்டுக்கு தமிழ்நாடு அரசு நீட்டித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பிறப்பித்துள்ள இந்த அரசாணை வருத்தத்தை அளிக்கின்றது என்று மு வீரபாண்டியன் குறிப்பிட்டுள்ளார். இதுவரும் நிர்வாக நடவடிக்கை அல்ல, கடுமையாக எதிர்க்கப்பட்டு வந்த திட்டத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் அரசியல் முடிவாகும் என்று அவர் கூறியுள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தது தவிகா அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கண்டனம் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தது காட்டு மிராண்டித்தனமானது என்றும் அவர் கூறினார். ஒருவரை விமர்சித்து பேசியதற்காக கைது செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார். ஜெயலலிதா காலத்தில் தம் மீது 16 அவதூறு வழக்கு போட்டும் என்னை கைது செய்யவில்லை என்று ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார். மு க ஸ்டாலின் உதயநிதியை அவதூறாக பேசிய ஆதவ் அர்ஜுனாவை கைது செய்வார்களா என்று ஆர் எஸ் பாரதி வினவினார். அனிதா ராதாகிருஷ்ணன் கைதை கண்டித்து ஆத்தூரில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
3: நீட் மறுதேர்வில் ஒரு கேள்வி தவறாக கேட்கப்பட்டதை தேசிய தேர்வு முகமை ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் மற்றொரு கேள்விக்கு 2 விடைகள் சரியானது. அந்த கேள்விக்கு 2 விடைகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்த மாணவர்களுக்கு 4 மதிப்பெண் வழங்கப்படும் என தேசிய தேர்வு முகமையின் விடை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு முடிவுகளை வரும் 20 வெளியிட தேசிய தேர்வுகள் முகமை திட்டமிட்டுள்ளது. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட மறுதேர்வில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 57,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இந்த ஆண்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 57,668 உயர்வடைந்துள்ளதுடன் மரணங்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 1,253 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். குழந்தைகள் பார்க்கும் மற்றும் பயன்படுத்தும் ஊடக உள்ளடக்கங்களின் தரத்தையும் பாதுகாப்பையும் மேம்படுத்தும் நோக்கில் குழந்தைகளுக்கான ஊடக உள்ளடக்கத்துக்கு தேசிய தர நிலைகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக ஐக்கிய அரபு அமீரக தேசிய ஊடக ஆணையம் அறிவித்துள்ளது. டிஜிட்டல் தளங்கள் மற்றும் பாரம்பரிய ஊடகங்கள் என அனைத்து தளங்களிலும் குழந்தைகள் அணுகும் உள்ளடக்கங்களின் தரத்தை உயர்த்தும் விரிவான முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரானின் உச்ச தலைவர் அயாத்துல்லா அலி கமேனிக்கு அரசு மரியாதையுடன் பிரம்மாண்டமான இறுதிச் சடங்கு நிகழ்வுகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த இறுதிச் சடங்கு இஸ்லாமிய குடியரசுக்கு மக்கள் மத்தியில் தொடர்ந்து வலுவான ஆதரவு இருப்பதையும் நாட்டின் புரட்சிகர உணர்வு நிலைத்திருப்பதையும் வெளிப்படுத்தும் நிகழ்வாக இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: நடப்பு ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இறுதி 16 அணிகள் சுற்றுக்கு போர்ச்சுக்கல் முன்னேறியுள்ளது. அந்த வெற்றியை கடந்த ஆண்டு காலமான சக வீரர் டியாகோ ஜூட்டாவுக்கு அந்த அணியினர் சமர் ப்பித்தனர். இதில் போர்ச்சுக்கல் 2-1 என்ற கோல் கணக்கில் குரோஷியாவை வீழ்த்தியது. அந்த அணிக்காக ரொனால்டோ மற்றும் கொன்சாலு ராமோஸ் ஆகியோர் கோல்களை பதிவு செய்தனர். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
4: inga nanda king na podrathu da paattu adu kap chipnu kettu enjoy pannatho hukum tamil fm ka hukum

0: ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ்ல இந்த ஒரு மணி நேரம் பாஷா பாய் பிரியாணி வழங்கக்கூடிய 50 dirhams மதிப்புள்ள வவுச்சர் நீங்க வின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா, நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை இப்பவே 0502528940 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். ஸோ 0502528940. பாஷா பாய் பிரியாணியில் இட்லி தோசை சவுத் இந்தியன் மீல்ஸ் மாதிரி எல்லா ஐட்டமும் கிடைக்குமா, இல்லை பிரியாணிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் கிடைக்குமா? சரியான பதிலை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பேர் எமிரேட் நேம் கூட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 50 dirhams மதிப்புள்ள வவுச்சரை வின் பண்ணுங்கள்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store ல Ain Gold Wallet app download பண்ணி registration KYC complete பண்ணி screenshot எடுத்து 0502528940 க்கு WhatsApp பண்ணி gold coin win பண்ணுங்க.
0: 503.5 24 carat தங்கத்தோட விலை 22 carat 466.25, 21 carat 447.25, 18 carat 383.25. இதான் இன்னைக்கான gold rate.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate. Brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthe 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
0: Okay, so adutha padathukana clue, indha padathila hero heroine love pannuvar one side a heroine oru kattathukku mela love pannuvaanga, but hero vande oru kattathukku mela chumma time pass ku dhaan unna love pandren abindra maarla jaliya pesiittu irukumbodhu adha heroine ketruvaanga enadhu time pass ku love pandren nee thevayilla abindru solittu poiduvaanga. ஸோ ஹீரோ லவ் பண்ணும்போது ஹீரோயினோட அப்பாலாம் வந்து இந்த காதலுக்கு தடையாக இருப்பார். ஸோ இது என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா 800-8940 கால் பண்ணுங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ ஒரு பக்கம் வந்து மழை ஒரு சில இடங்களில் வந்தாலும் அடுத்து வரக்கூடிய சில மாதங்கள் கொஞ்சம் ஹியூமிடாக தான் இருக்கும். பட் அந்த வகையில் ஹியூமிடாக எப்பவும் உள்ள எப்போல்லாம் யூஏ வந்து ஹியூமிடாக இருக்கோ ஹாட்டாக இருக்கோ அப்போலாம் வந்து ஆஃபர்ஸும் நிறைய ஏசி ஸ்டால்ஸும் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ என்சிஎம் தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் இந்த மழை இருந்தாலும் இது நீடிக்குமான்னு தெரில, பட் இன்றைக்கி ஒரு ஃபேர் டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாலும். ஸோ ஒரு சில இடங்களில் வந்து இன்றைக்கி டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 43-44 கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விண்டு வந்து 10-20 மேக்ஸிமம் 30 kmph வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துபாய் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட்டாக 41 லோயஸ்ட்டாக 28, அபுதாபியில் 42-29, ராசல் கேமில் 43-29, ஃபுச்சேரா மட்டும் தான் கொஞ்சம் கூலாக இருக்குது 36-31, ஏன்னா அது ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு கூலர் அட்மாஸ்பியர் எதிர்பார்க்கலாம். ஸோ எத்தியாட்ரில் போயிட்டு வரீங்க அப்படின்னா ஃபுச்சேரா கொஞ்சம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டர்ன்
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
2: ஒரு கதை சொல்லவா?
3: சிங்கம் கதையா?
1: சென்னையோட டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
2: வேலைங்கிறது கௌரவம், வேலைங்கிறது கம்பீரம், நீ வேலைக்கு போயே ஆகணும்.
1: கட்டா குஸ்தி 2.
4: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
1: ஜூலை 3rd ரிலீஸ் ஆகுற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: எப்படியாச்சும் ஜெயிச்சிருப்பா, ப்ளீஸ் பா.
5: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
1: A part of Elite Group Holding. T&C Supply.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஓகே, டிராபிக் எங்க பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் கொடுக்குறேன். இப்பவே 800-8940 கால் பண்ணுங்க, 800-8940 கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து நான் கொடுப்பேன். சரியா?
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: கிசைஸ்ல மட்டும் கொஞ்சோண்டு டிராஃபிக் இருக்கு, லைட்டா சும்மா இருக்கணுமே இருக்கு. இந்த மதினா மால் பக்கத்துல வேற எங்க பெருசா டிராஃபிக் இல்ல, ஏர்போர்ட் ஃப்ரீ ஜோன் பக்கத்துல கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு. D91 மத்தபடி எங்கேயும் சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்ல. ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்தினால யூ கேனாட் ஃபைண்ட் டிராஃபிக் எனிவே.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
2: என்ன
0: பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து உனக்கும் எனக்கும் ஆகாயம் ஒரு பாட்டு
0: வரும். சம்திங்
2: ஓகே,
0: அதுல
2: அதுல ஒரு பாட்டு வரும்ல, ஆகாயம்
0: கோழி வேட்டை சம்திங் சம்திங் இருக்கும்.
2: உன்
0: பார்வையில்
2: ஆகாயம்
0: அந்த பாட்டு ஆசை போட்டு வரும். தொடர்ந்து
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா, பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
1: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு, இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
0: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
1: Falcon Fastlink Technical Services LLC. Call 0586815179.

0: மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: நடக்கிற NRI மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு கிரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய் என்ன சொல்ற?
1: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திராம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திராம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திராம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திராம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்ட் சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.

ஃபீஃபா வேர்ல்ட் கப் சுவாரஸ்யமான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. அர்ஜென்டினாக்கு வரக்கூடிய ட்ராஸ் என்னதான் ஈஸி அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதையும் ஜெயிக்கணும் இல்லையா. ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் எத்தனை மணிக்கு நடக்கவிருக்கு? இன்னைக்கு மொத்தம் மூணு மேட்சஸ் இருக்கு, இதோட ரவுண்ட் ஆஃப் 32 வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா ரவுண்ட் ஆஃப் 16 தான். ஆஸ்திரேலியா ஈஜிப்த் இனி நைட் 10 மணிக்கு, அதுக்கப்புறமா நாளைக்கு காலையில் 2 மணிக்கு நள்ளிரவு அர்ஜென்டினா வர்சஸ் கேபோவர்டே, கொலம்பியா கானா காலைல 5:30, நாளைக்கு நைட் 9 மணிக்கு கனடா மொராக்கோ பராகுவே பிரான்ஸ் இருக்குது. ஸோ பிரேசில் நார்வே மெக்சிகோ இங்கிலாந்து போர்ச்சுகல் ஸ்பெயின் யூஎஸ்ஏ பெல்ஜியம், அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல் வெள்ளிக்கிழமை 10 ஜூன் அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்குது, 19 இந்த வேர்ல்டு கப் வந்து முடிவுக்கு வருது. ஸோ எல்லா டீம்ஸ் கால் த பெஸ்ட் சொல்லிட்டு அப்படி நான் இங்கே கிளம்புறேன். அண்ட் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து விமன்ஸ் டி20 ஃபைனல் மேட்ச் நடக்கவிருக்கு இந்த வீக்கெண்டு, ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ரெண்டு டீமையும் ஸ்டாப் பண்ணவே முடியல, அதே போத் ஆர் அன்பீட்டன், எல்லா மேட்சையும் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக வின் பண்ண ஒரு டாப் 2 டீம்ஸ்னா அது அவங்க தான் எழுதி கொடுத்துடலான்ற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலில் எனக்கு தெரிஞ்சு பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும், அதில் ஆஸ்திரேலியா எட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது, பார்க்கலாம். நான் இங்கே கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் சமூக வலைதள பக்கங்களை தெரியப்படுத்துங்க. மறுபடியும் உங்களை மண்டே சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: மசூதிகள் அருகே அனுமதியற்ற இடங்களில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று அபுதாபி அதிகாரிகள் ஓட்டுநர்களை அறிவுறுத்தியுள்ளனர். அபுதாபியின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் மற்றும் கியூ மொபிலிட்டி இணைந்து இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. அனுமதியற்ற இடங்களில் வாகனங்களை நிறுத்துவதால் தொழுகைக்கு வரும் வழிபாட்டாளர்கள், பாதசாரிகள் மற்றும் அவசரகால சேவை வாகனங்களின் போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். குறிப்பாக தொழுகை நேரங்களில் அதிக நெரிசல் ஏற்படுவதால் அனைவரின் பாதுகாப்பையும் சீரான போக்குவரத்தையும் உறுதி செய்ய ஒதுக்கப்பட்ட வாகன நிறுத்துமிடங்களையே பயன்படுத்துமாறு வாகன ஓட்டுநர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா இஸ்ரேல் உறுதிமொழிகளை நிறைவேற்றாவிட்டால் ஈரான் மீண்டும் நடவடிக்கை எடுக்கும் என்று அந்நாட்டின் உயர்மட்ட பேச்சுவார்த்தை பிரதிநிதி முகமது பாகு கலீஃபாவ் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களது உறுதிப்பாடுகளை நடைமுறைப்படுத்தாவிட்டால் ஈரான் தனது பொருத்தமான நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கும் என்று தெரிவித்தார். பிராந்தியத்தில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளதால் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமை குறித்து சர்வதேச அளவில் மீண்டும் கவனம் திரும்பியுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: கரூர் நெரிசல் குறித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்துள்ளது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என திமுக உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளது. ஆதவ் அர்ஜுனா பேச்சு காட்சிகளை கலைக்க வழிவகை செய்யக்கூடும் என்றும் திமுக மனுவில் குறிப்பிட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: இந்தியா வருகை தந்திருந்த ஜப்பானிய பிரதமர் சானே தகேச்சி பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பினார். டெல்லியில் நடைபெற்ற 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்த உச்சி மாநாட்டு நிறைவு பெற்ற நிலையில் ஜப்பானிய பிரதமர் சானே தகேச்சி தனது இந்திய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பினார். ஜப்பான் பிரதமராக கடந்த ஆண்டு பதவியேற்ற சானே தகேச்சி 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்தார். கடந்த 1ஆம் திகதி இந்தியா வருகை தந்த அவரை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை மந்திரி ஜிதேந்திர சிங் விமான நிலையத்தில் நேரில் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருந்தார். இதேவேளை ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பல்வேறு ஒப்பந்தங்களும் கைச்சாத்தாகியுள்ளன. இலங்கையில் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிசவின் அறிவுறுத்தலின் பேரில் சுகாதார பணி உதவியாளர்கள், அரசு சுகாதார முகாமைத்துவ உதவியாளர்கள், கள நுழம்பு ஒழிப்பு உதவியாளர்கள் மற்றும் சிற்றூழிய கட்டுப்பாட்டாளர்கள் உள்ளிட்ட 2652 பேருக்கு அடுத்த மாதத்துக்குள் நியமனங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் இலவச சுகாதார சேவை அமைப்பின் தரத்தை மேம்படுத்துதல், வைத்தியசாலை கட்டமைப்பை மேலும் திறம்படச் செய்தல் மற்றும் வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் நோயாளி பராமரிப்பு சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்லுதல் ஆகிய நோக்கங்களின் அடிப்படையிலேயே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: Listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: Star of the month.
4: Padalasiriyar
2: Naa Muthukumar.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு நாள் இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. அடுத்து எத்தனை நாள்? ஜூலை மாதம் ஆரம்பமாகி இன்னைக்கு 3ஆம் தேதியும் ஆகிருச்சு. நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப வேகமா ஆகிட்டு இருக்கு. நேற்று அலுவலகத்துல ஒரு சம்பாஷணை, என்ன ஜூலை 3ஆம் தேதி ஆகிருச்சா? போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பெரிய ஒரு ஒரு இடைவெளி தெரிஞ்ச மாதிரி இல்லையே, இல்லவே இல்லையே. இவ்வளோ வேகமா நாட்கள்லாம் நகர்கிறது அப்படிங்கிற மாதிரியா பேசிட்டு இருந்தோம். ஆமா, அப்படிதான் இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா இல்லையா? இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவா வந்து நாட்கள் வந்து நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க உணர்றீங்களா? அது இந்த அமீரகத்துல இருக்கிற நமக்கு, வீட்டெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இருக்கிற நமக்கு வந்து சில நேரங்கள்ல நாட்கள் வந்து ரொம்ப மெதுவா போக நகர்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு, வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த நாட்கள் ஏன் இப்படி வேகமா ஓடுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அப்படித்தானே? சரி, ழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். நேற்று ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? இப்ப வந்து நம்ம நல்லது செய்யணும் தான், ஆனா யாருக்கு செய்யறோம் அப்படிங்கறத தெரிந்து செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா நல்லது செய்யும் போது அதெல்லாம் பார்த்தா செய்ய முடியும் இல்லையா? அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லது செய்து விட்டு, நன்மையை செய்து விட்டு என்ன பண்ணோம் அப்படிங்கறத மறந்துடணும். ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து மறுபடியும் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், நமக்கும் நல்லது செய்வாங்க அப்படின்னு நாம் எதிர்பார்க்க முடியாது. மாறாக நம்ம மனசை பெருசாக உடைச்சிட்டு போகிற மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எனவே நல்லது செய்கிறது நம்முடைய கடமை, அதை செய்துவிட்டு அப்படியே நாம் மறந்துடணும். எதையும் நாம் எதிர்பார்க்கக்கூடாது, பிரதி உபகாரம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது அனுபவம் அப்படி இருக்கா அப்படின்னா வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை நாம் இன்றைக்கி பேசலாம். ழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து காதல் கண் கட்டுதி பாட்டு வருது, காக்கி சட்டை படத்திலிருந்து. அதுக்கப்புறமா ஜெய் பீம் படத்திலிருந்து செண்டுமல்லி பாட்டு வருது. ரெண்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம்.
1: Back to back. அடுத்தது ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% பிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

எதிர்பார்த்த மாதிரியே அது நடந்துருச்சு. என்ன நடந்துருச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, நேற்று அப்படியே சடுதியா குறைஞ்சிருந்த தங்கத்தின் விலை அப்படியே அதிகரிக்கும் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டோம் ஆஃபீஸில். சரியா, மது அவர்கள் தான் இந்த தங்கம் விலை வந்து கூடுதா குறைய போகுதா அப்படின்னு எங்களுக்கு வந்து சொல்கிறவர். தங்கம் விலை கூட போகுது நாளைக்கு, இன்றைக்கி கோல்டனும் வாங்குறதா இருந்தால் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லுவார். நேற்று அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து தங்கம் விலை கூடி இருக்கு. ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,181 வரைக்கும், டாலர் வரைக்கும் கூடி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியாகவே யுஏஇயில் 24 கேரட் தங்கத்தின் விலை 503 திரம்ஸாக உயர்ந்திருக்கு. 2,466 திரம்ஸ் இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு நாம தங்கம் வாங்க முடியுமா? வாங்கலாம். ஒரு முழு காசும் கொடுத்து வாங்குற ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாருமே இருக்க மாட்டோம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். பண்ணி அதில் நீங்கள் ஒரு திரம்ஸில் இருந்து நீங்கள் வந்து தங்கம் வாங்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறவங்களில் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு கோல்ட் காயின் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு அதிர்ஷ்டசாலியாக ரெண்டு அதிர்ஷ்டசாலியாக அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் பண்ணுறவங்களுக்கு, அதில் அதிர்ஷ்டசாலியாக தேர்வாகிறவங்களுக்கு வந்து கோல்ட் காயின் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணணும்? ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த KYC எல்லாத்தையும் ஃபில் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைலில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். 0502528940 என்ற எண்ணுக்கு. சரியா, அதில் லக்கி வின்னர்ஸுக்கு வந்து ஒரு கோல்ட் காயின் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தவற விடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. சரி, அழகரம் கேட்டுட்ருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நல்லது பண்ணணும், ஆனால் யாருக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு தடவை அடி விழும் பொழுதும் நிறைய மனிதர்கள் நாம் சந்திப்போம். அதில் எல்லாருமே நமக்கு நல்லது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா இருக்காது, நிறைய பேர் கெடுதல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அடி விழும் பொழுதும் அடுத்து வந்து நாம் வந்து எல்லாரோடையும் கொஞ்சம் பார்த்து பழகணும், ஏற்கனவே செய்த தவறை வந்து செஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய நம்ம நமக்குள்ளேயே நம்ம வந்து நினைச்சு கொள்வோம். ஆனால் இன்னொரு மனிதனை பார்த்து அப்படியே ஒரு புன்னகிக்கும் போது எல்லாமே மறந்து போயிடும். யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்களோட பழகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மறந்து போயிடும் நமக்கு, இல்லையா? இது மனித இயல்பு. மனிதர்கள் இயல்பாகவே அன்பானவர்கள் அது அப்படின்னு அதனால தான் சொல்றது. எல்லாருமே ரொம்ப அன்பானவர்கள், எல்லாருமே மறந்து போயிடுவோம். எதுக்காக கோபப்பட்டோம், எதற்காக சண்டை போட்டோம் அப்படிங்கிறதையே ஒரு நேரத்தில் மறந்து போயிடுவோம். அப்படி இருக்கும்போது கஷ்டம்தான் இல்லையா? அடிப்படும் போது மறுபடி இதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால இந்த வாழ்க்கையை முடிஞ்ச அளவு அப்படியே புன்னகையோட சிரிச்சுக்கிட்டே எல்லாரோடையும் சந்தோஷமா இருந்துகிட்டே கடந்து போறது தான் சரியான வழி இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து முன்னே என் முன்னே பாட்டு வருது. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங்ல பூ பாடல் வருது. எனக்கு பிடிச்ச அந்த பூ பாடல் கேட்டுட்டு வாங்க, நாம பேசலாம். இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: காலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.
1: 89.4. We'll be back after a short commercial break.
2: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: Alukas, world's favorite jeweler.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அலர் நீ அகிலம் நீ, இது ஒரு பாடல்ல வரக்கூடிய வரிகள். சரியா, மறுவார்த்தை பேசாதே. இந்த பாட்டில் வரும் அலர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அலர் அப்படின்னு சொன்னோன்னே ஏதாவது மலருக்கு வேறு பெயரா அந்த மாதிரி தானே இருக்கு அலர் அப்படின்னு சொல்லும் போது இது உடனடியாக நமக்கு வரக்கூடிய ஒரு சிந்தனை. ஆமாம், அலருக்கு அப்படி ஒரு பொருளும் இருக்கு, அதே மாதிரி சந்தர்ப்பக்கு ஏத்த மாதிரி அது மாறக்கூடிய மற்றும் ஒரு பொருளும் இருக்கு. முதல் பொருள் என்ன அப்படின்னா மலர். ஆமாம், அன்றலர்ந்த மலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா கம்பராமாயணத்தில். அப்போ அன்றலர்ந்த மலர் அப்படின்னா மலரை குறிக்கக்கூடிய ஒரு மலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பூவை வந்து அலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அலருக்கு இன்னும் ஒரு பொருள் இருக்கு, அதாவது பழிச்சொல் அல்லது கிசு கிசு பேசுவாங்க இல்லையா சங்க இலக்கியங்கள்ல. தலைவன் தலைவியினுடைய காதலை ஊரார் எல்லாரும் அறிஞ்சு பேசுறத குறிக்கும் சொல் தான் இந்த அலர். கிசு கிசு, அதுக்கு சங்க இலக்கியத்துல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சொல் தான் அலர். அலர் நாண ஒல்வதோ அஞ்சலோம்பு என்றார் பலர் நாண நீத்த கடை அப்படின்னு ஒரு திருக்குறள் இப்போ என் கண்ணில் பட்டது. ஆமா, பயப்படாத, யாருக்கும் நீ பயப்படக்கூடாது அப்படின்னு உறுதி சொன்னவர் வந்து இன்னைக்கு எல்லாரும் அறியும்படி என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அப்படி இருக்க இந்த ஊரார் தூற்றுவதற்கு நான் ஏன் பயப்படணும், ஊராரினுடைய பழிச்சொல்லுக்கு நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு தலைவி கேட்கிற மாதிரியாக இந்த குறள் வந்து எழுதப்பட்டிருக்கு. அலர் நாண ஒல்வதோ அஞ்சலோம்பு என்றார் பலர் நாண நீத்த கடை. இதுல அலர் அப்படிங்கிறது ஊராரினுடைய கிசு கிசு. இந்த கிசு கிசுவை கேட்டு நான் ஏன் நாணப்படணும் அஞ்சனும் அப்படிங்கிற மாதிரியாக தலைவி கேட்கிறா. அதுதான் இந்த பொருள். அலர் என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருட்கள் இருக்கு. ஒன்று மலர்ந்த நிலையில் உள்ள பூ, அடுத்தது ஊரார் உன்னுடைய அந்த பழிச்சொல் அல்லது கிசு கிசு. இதுக்கு இன்னொரு சொல் தான் அலர். சரி, அடுத்து ஒன்றா ரெண்டு ஆசைகள் பாட்டு வருது காக்கு காக்கு படத்துல இருந்து. அதுக்கப்புறமா செவ்வானம் பாட்டு வருது பவித்ரா படத்துல இருந்து, கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.
1: சொல்லவே ஒரு நாள் போதுமா?

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் மேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: சிங்கம் கதையா?
3: சில்லாயோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
1: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம், நீ வேலைக்கு போயே ஆகணும்.
3: கட்டா குஸ்தி 2 ஜூலை 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
6: ஒரு தரமான எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கு ஒரு இருக்காங்க.
8: போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.

0: நகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, மனசு தொட்டு மட்டும் பாட்டு கொடுக்கலாமா? 800-894-0 என்ற எண்ணுக்கு அழைப்பிடுங்க. சரியா, அலர் வலியுறுத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரமே, அலர் அறிவுறுத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரமே திருக்குறள் இருக்கு. காமத்துப்பால்ல இந்த கிசு கிசு பேசுறதுனால என்னென்ன நன்மைகள் தமக்குள்ள விளைஞ்சிருக்கு, என்னென்ன தீமைகள் விளைஞ்சிருக்கு அப்படின்னு காதலனும் காதலியும் மாறி மாறி சொல்லிக் கொள்ற மாதிரியாக அந்த குறள்களை வள்ளுவர் எழுதியிருக்காரு. சரியா, இந்த காதல் வந்து நமக்குள்ள எப்படி வளர்ந்தது தெரியுமா? இந்த ஊர் மக்கள் வந்து நம்மளை பத்தி கிசு கிசு பேசினதுனாலதான் அப்படின்னு ஒரு இடத்துல தலைவன் சொல்றாரு. அப்படி இல்லை அப்படின்னா, அது மட்டும் நடக்காம போயிருந்தா என்ன ஆகியிருக்கும், நம்ம உறவு நம்ம சேர்ந்திருப்போமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்கிறாரு. கவ்வையால் கவ்விது காமம் அது இன்றில் தவ்வென்னும் தன்மை இழந்து அப்படிங்கிற குரல் தான் அது. போய் பாருங்க, அந்த அலர் அறிவுறுத்தல்ல இன்னும் எத்தனை எத்தனை அழகான குரல்கள் இருக்கு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, நானு துற உரைத்தல் அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி காதல் சிறப்புரைத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல இன்னும் இன்னும் அழகான குரல்களை வந்து வள்ளுவர் அழகான சிந்தனைகளை வந்து அப்படியே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்ததா உட்காந்து நான் படிச்சு பார்க்க போறேன். வணக்கம்.
1: வணக்கம் கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: வல்லவன் பேசுறேன்.
0: வல்லவனா? அடடா, என்ன ஒரு பேர்! இப்படி ஒரு பேர் இன்னைக்குதான் நான் முதல் தடவையா கேள்விப்படுறேன். நல்ல பேர், யார் வச்சது? அப்படி ஒரு பேர் வல்லவன் அப்படின்னா எதுக்கும் துணிச்சவன், எல்லா விஷயத்திலயும் நான் வல்லவன்டா அப்படின்னு சொல்லணும் நீங்க பதில். சரி, என்ன பாட்டு வேணும்? பாம்பி ஜெயஸ்ரீ பாடினாங்க இல்லையா? ஆமா, ஆமா, அருமையான பாட்டு. கேக்கலாம், எனக்கு ரொம்ப ஃபேவரட் பாட்டு அந்த நேரம். இது எந்த வருஷம் அந்த பாட்டு வந்தது, ஞாபகம் இருக்கா? என்ன பாட்டு, அருமையான பாட்டு, பாட்டு அடுத்து வருது உங்களுக்காக. சரியா, நன்றி வல்லவன். சரி, அந்த பாட்டோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருதா அப்படின்னு கேட்டா இல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு வரும், அத்தோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் பின்னூட்டங்கள் என்ன அப்படிங்கறத எனக்கு வந்து சொல்லுங்க. கிருஷ்ணி 19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து நீங்க சொல்லலாம். சரியா, அப்படி இல்ல அப்படின்னா 800-894-0 என்ற எண்ணுக்கு அழைப்பிடுத்தும் நீங்க சொல்லலாம். இதோடு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். இந்திய ஆவணங்களுக்கு சிறப்பு சான்றொப்ப சேவைக்காக ஷார்ஜாவில் 2 நாட்கள் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்கள் தங்களது முக்கிய ஆவணங்களை எளிதாக சான்றொப்பம் பெறும் வகையில் ஷார்ஜா இந்தியர் சங்கம் சிறப்பு 2 நாட்கள் சேவையை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த சேவை துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்துடன் இணைந்து நடத்தப்பட உள்ளது. எதிர்வரும் ஜூலை 4 சனிக்கிழமை மற்றும் 5 ஆகிய 2 நாட்களில் நடைபெறும் இந்த சிறப்பு முகாமில் ஷார்ஜா மற்றும் வடக்கு அமீரகங்களில் வசிக்கும் இந்தியர்கள் தங்களது கல்வி, தனிப்பட்ட மற்றும் பிற முக்கிய ஆவணங்களுக்கு தூதரக சான்றொப்ப சேவையை பெற்றுக் கொள்ளலாம். இந்த முயற்சியின் மூலம் இந்தியர்கள் துபாய் துணை தூதரகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் குறைவதுடன் சான்றொப்ப சேவைகளை தங்களது வசிப்பிடத்துக்கு அருகிலேயே எளிதாக பெறும் வாய்ப்பு ஏற்படும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
2: தமிழக செய்திகள்.
4: மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இதனை தெரிவித்தார். கட்சியில் இருந்து விலகி செல்பவர்கள் போகட்டும், தொண்டர்கள் நமக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தீர்மானம் குறித்து டி கே சிவக்குமார் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியாக இருப்பது ஏன் என்று கர்நாடக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் பாஜக எம்எல்ஏவுமான ஆர் அசோகா கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதுடன், ஒரு காலத்தில் அரசியல் அதிகாரத்துக்காக மேகதாது பாத யாத்திரை நாடகத்தை அரங்கேற்றிய டி கே சிவக்குமார் இப்போது ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ் முன்பு அமைதியாக இருக்கின்றார் என்று வினவியுள்ளார். உங்கள் சொந்த கட்சியில் தமிழ்நாடு பிரிவு தலைவர் மேகதாது திட்டத்துக்காக ஒரு செங்கல் கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி கர்நாடகாவுக்கு வெளிப்படையாக சவால் விடுத்துள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
4: ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகுடவை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேகநபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னரே கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போத்தரகம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்.
2: Was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. கசியூரா மற்றும் ராசேனில் இன்று 48°C அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. தம்தாவில் 24°C மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 43°C அபுதாபியில் 42°C துபாய் ஷார்ஜா மற்றும் அஜ்மானில் 41°C உமல் கோயினில் 40°C புஜிராவில் 36°C இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: Rock with Raja.
5: Stay tuned.

0: ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
1: ஒரு கதை சொல்லவா?
2: சிங்கம் கதையா?
0: சென்னையோ டைரக்ஷன்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
1: வேலைங்கிறது கௌரவம், வேலைங்கிறது கம்பீரம். நீ வேலைக்கு போயே ஆகணும்.
0: கட்டா குஸ்தி 2.
3: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
0: ஜூலை 3 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: செகண்ட்
4: ரவுண்ட் ஸ்டார்ட்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: நடப்புகள்,
5: அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
8: One hour of non-stop Raja hits.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mersal Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spotla unga plot book pannunga.
2: We'll be back after a short commercial break.
3: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
4: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலைமாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545555300 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவிக்கவுள்ளது.
5: With Pussy Citizens.
6: ஒன்னு பட்ஜெட் டைட்டா இருக்கு, நமக்கு நிறைய சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. 3 இட்லி ஃபிஷ் கறி எல்லாம் சாப்பிட்டா பட்ஜெட் எகிருது. இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தரேன். திருச்சி முருகன் ரெஸ்டாரன்ட் இப்போ அல்கூஸ்ல ஓபன் பண்ணிருக்காங்க. 3 இட்லி கூடவே ஃபிஷ் கறி எவ்வளவு தெரியுமா? வெறும் 5 திரஹம்ஸ் தான். அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கல்ஃப் ஹவுசிங் சொல்யூஷன் பில்டிங், அல்கூஸ், துபாய்.
7: உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க. அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
8: மேடம் ஒரு நிமிஷம்.
9: எஸ்.
8: தமிழ் FM தெரியுமா? 89.4.
9: ஹா, நல்லா தெரியுமே.
8: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
9: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
8: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
9: எது, மதுவா?
8: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
9: ஓ மை காட், யார வர?
8: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
9: டாம் இட்.
10: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
9: அடிங்க.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
11: You are back.
12: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
2: Rock with Raja.

This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா? மன்மத லீலையை வென்ற வருந்தோ
1: இல்லே இல்லே
0: மங்கையில்லாத ஒரு வெற்றி.
2: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி
1: மணிபாலன். அமீரக செய்திகள்.
2: எதிஹாத் ரயில் திட்ட பணிகள் காரணமாக ஷார்ஜாவில் தற்காலிக போக்குவரத்து மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஷார்ஜா சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தற்காலிக போக்குவரத்து மாற்றத்தை அறிவித்துள்ளது. எதிஹாத் ரயில் நிலைய அணுகல் சாலை திட்டத்தின் தொடர்ச்சியான பணிகளின் ஒரு பகுதியாக இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக போக்குவரத்து மாற்றம் ஜூலை 2026 முதல் ஆகஸ்ட் மாதம் வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யூனிவர்சிட்டி சிட்டி மற்றும் அர்த் அல் மாஹித் இடையே இந்த மாற்றம் செயற்படுத்தப்பட உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: உலகளாவிய உணவுப் பொருட்களின் விலை ஜூன் மாதத்தில் தொடர்ந்து 2வது மாதமாக குறைவடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு தெரிவித்துள்ளது. சர்க்கரை தானியங்கள் மற்றும் பால் பொருட்களின் விலை குறைந்ததே இதற்கான காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு வெளியிட்ட அறிக்கையின்படி தாவர எண்ணெய் மற்றும் இறைச்சி வகைகளின் விலை உயர்ந்திருந்தாலும் சர்க்கரை தானியங்கள் மற்றும் பால் பொருட்களின் விலைகள் சரிந்ததால் உலக உணவுப் பொருட்களின் ஒட்டுமொத்த விலை குறியீடு ஜூன் மாதத்தில் சரிவை பதிவு செய்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: ஆளுநர் வருகையை விட வைகை ஆற்றின் சீரமைப்பே முக்கியம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். உண்மையான பிரச்சினை நமது ஆறுகளின் மாசடைந்த நிலைதான் என்று அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வைகை ஆற்றை சுத்தம் செய்வதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உதயநிதி ஸ்டாலின், நிர்மல்குமார் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் போன்ற தலைவர்கள் ஓர் உண்மையான பொது பிரச்சினையை முன்னிலைப்படுத்தியதற்காக ஆளுநரை தாக்க தேர்ந்தெடுத்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்று கூறியுள்ளார். மாநில அரசு நடவடிக்கை எடுக்க தவறினால் லோக் பவன் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க முன்வரும் என்று தமிழக ஆளுநர் சரியாகவே கூறினார். அந்த செய்தி பொது நலனை பற்றியது, அரசியலை பற்றியது அல்ல என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: பெங்களூருவில் டே கேரில் 3 வயதுக்கும் குறைவான குழந்தைகளை வாஷிங் மெஷினில் அடைத்தும் ஜெட் வாட்டர் ஸ்ப்ரேயை வாயில் அடித்தும் கழிவறையில் அடைத்து வைத்தும் சித்திரவதை செய்த காணொளி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் சிறுவர்களை துன்புறுத்திய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் 5 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசமான ஈழத்தமிழ் தேச மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கிய அரசியல் கூட்டமைப்பான தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் இன்று சென்னையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை தமிழ்நாடு அரசு தலைமை செயலகத்தில் சந்தித்து விரிவான கலந்துரையாடல் நடத்தினர். இச்சந்திப்பின் போது ஈழத்தமிழ் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய எழுத்து மூலமான கடிதம் ஒன்றும் முதலமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான 7 பேர் கொண்ட பிரதிநிதிகள் குழுவினர் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா சூப்பர்.
1: Star of the month.
5: பாடலாசிரியர்
6: நா முத்துக்குமார்.

யார் இந்த பெண்தான் என்று கேட்டேன் உன்னாலே, இவளெந்தன் பாதி என்று கண்டேன் பின்னாலே. கரெக்டாக பாடுறேன் நான், கரெக்டாக வேர்ட்ஸில் உட்கா வேர்ட்ஸ் கரெக்டாக உட்காருதுல பாட்டில். அது போதும் நமக்கு, நம்ம எல்லாத்துக்குமே எங்காவது கோயிலுக்கோ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கோ சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கோ போகும்போது இப்படி ஏதாவது ஒரு க்ரஷ்ஷோ ரொமான்ஸோ நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நப்பாசை. ஆனால் எவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு.

0: 12 on the clock. Welcome back. Now, bravo. And you're listening to 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Yeah. Okay. Yet another weekend, yet another Friday. மற்றொரு ஞாயிற்றுக்கிழமை வருது, மற்றொரு வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் அப்படியே சேர் போட்டு இழுத்து போட்டு உட்காந்துருக்கிறோம். த திங் இஸ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வரும்போதும் அப்பாடா வந்துருச்சுடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது சில பேருக்கெலாம். பல பேருக்கு இருக்கும், ரெண்டு நாளைக்கு இஷ்டப்படி வாழலாம். அதுக்கப்புறம் மண்டே டு ஃப்ரைடே நம்ம வேலையை செய்யணும். கடுப்புகள் இருக்கும், ட்ராவல் இருக்கும், டிராஃபிக் இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த வீக்கெண்ட் மட்டும்தான் அதெல்லாம் எதுவும் இல்லாத ஒரு டேவாக சில பேருக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு எப்படின்னா வீக்கெண்ட் கூட எப்படின்னா ஜாஸ்தி வேலை இருக்கும். இப்போ எனக்கெலாம் வந்து எப்படின்னா எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது இந்தியாவில், இங்கேயும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து சாட்டர்டே சண்டே ஆச்சு அப்படின்னா அதில் அதுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருப்பேன். நான் ஃப்ரீயாக இருக்கிறதுன்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மட்டும்தான். ஸோ கொஞ்சம் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு சுற்றுறது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும்னு வச்சுங்களேன். இன்னும் ஒரு சில பேருக்கு அப்படின்னா அப்பா அடா சனி ஞாயிற்றுக்கிழமை என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் கவுந்தடிச்சு தூங்குவாங்க. ஆனால் அது ஒரு நாள், அதுவும் ஒரு விதமான லைஃப் தான். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் இப்போ நீங்கள் கேட்குறது 89.4 தமிழ் FM. எங்க கொண்டு ஜாயின் பண்ண பார்த்தீங்களா? ஓகே, எனிவேஸ் வெல்கம் பேக். தோ திஸ் இஸ் தோ ஈவினிங் கடக். அண்ட் யாராவது மேட்ச் பார்த்தீங்களா நிதியே? இப்போ ஃபுல்லாக வந்து போர்ச்சுகல் ஃபேன்ஸ் ஃபுல்லாக டொரண்டோ சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்களாம். எல்லாம் ரொனால்டோன்னு கத்திக்கிட்டு. இந்த பட்டன் இல்லைப்பா, அப்டேட் பட்டன் எங்கே காணோம் சொல்கிறேன். அப்டேட் வந்து ஒன்று ரெண்டு வந்திருக்கு, பெருசாக ஒன்றும் இல்லை, சப்பமற்றதாக இருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.

0: அன்வெல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆமாம். ஸோ இப்போ எப்படின்னா, அப்படியே இந்த சிட்டியுடைய ஏஐ வேர்ஷன், தெரு தெருவா, அதுக்கப்புறம் ரோடு ரோடா, அதுக்கப்புறம் வந்து பில்டிங் பில்டிங்காக, எல்லாமே ஏஐயில் இப்போ போய் நம்மளால் பார்க்க முடியும் போல். அண்ட் டுபாய் ஹட் லான்ச்டு ஏஐ பவர்ட் டிஜிட்டல் ட்வின் வித் ரியல் டைம் சிட்டி டேட்டா மாதிரி. அதாவது ரியல் டைம் சிட்டி டேட்டானா, எந்த இடத்துல டிராஃபிக் இருக்குது, எங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அதுக்கப்புறம் எந்த பில்டிங் வந்து புதுசாக ஓப்பன். இப்போ நீங்கள் ஆன் ரோட் நீங்கள் கார் விட்டுட்டு போகிறீங்கன்னா இதெல்லாம் பார்ப்பீங்களோ, என்ன டேட்டாலாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாமே இதுலேயும் தெரியும். அண்டு இப்போ வந்து எப்படின்னா, மெயின் மேட்ரு குரேர் சென்டர் பற்றி சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். யாராவது ஆல் குரேர் கிட்டே போகிறீங்களா? யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட இருக்கேன், குரேர். ஆமாம். இப்போ வந்து எப்படின்னா, ஏஐ டிக்கெட்லெஸ் பார்க்கிங் சொல்லிட்டாங்க போல், ஃப்ரீ பார்க்கிங் பெனிஃபிட்ஸும் இருக்குது அப்படின்னா, அப்பாடா நிம்மதி. முன்னாடிலாம் எப்படி தான், இப்போ எங்காவது நம்ம பார்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்லாம் எப்படின்னா கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். எப்படின்னா அந்த டிக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கப்புறம் திருப்ப வண்டி ஓட்டிட்டு வந்து அந்த டிக்கெட்டை மறுபடியும் அதுக்குள்ளே போட்டு பே பண்ணால் தான் உண்டு. இன்னும் சில பப்ளிக் பார்க்கிங்லாம் எப்படின்னா கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் வண்டி எங்காவது பார்க் பண்ணியிருப்பீங்க, ஓகே, நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, வண்டி எடுத்துகிட்டு போகிறப்போ அங்கே கேட்டில் பே பண்ணிக்கலான்ட்டு. புக் சில இடங்களில் அப்படி பண்ணலாம், பல இடங்களில் அப்படி பண்ண முடியறதில்ல. மோட்டர் சிட்டிலலாம் ஒரு பெரிய பார்க்கிங்லாம் இருக்குது, நீங்கள் மேனுவலாக இறங்கி போய் அந்த கார்டை போட்டு, அது இந்த பேர் த கவுண்டராக அந்த ஏர்போர்ட்டில் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருப்பாங்க. தலைவலி நம்ம வர வண்டியில் ஏறி உட்காந்துருவோம், கரெக்டாக கேட்டுக்கிட்ட வர வந்துடுவோமா, அங்கே வந்து தான் தெரியும் செக்யூரிட்டியும் யாரும் இருக்க மாட்டாங்க, பே பண்ணுறதுக்கு வேறு மெத்தடும் இருக்காது, நம்ம இறங்கி போகணும், ரிவர்ஸும் எடுக்க முடியாது, ஏன்னா பின்னாடி வேறு வேறு கார் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஐயோ போச்சு.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: gold rate
1: brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store la Ain Gold Wallet app download panni registration KYC complete panni screenshot eduthu 0502528940 ku WhatsApp panni gold coin win pannunga.
0: வாச்சு 502 திரம்ஸ் இன்னைக்கு 500 திரம் ஆயிப்போச்சு. 483 இருந்தது ரெண்டு நாள் முன்னாடி, இப்ப பாருங்க 17 திரம் ஏறிடுச்சு. 500 திரம்ஸ் தொட்டுருச்சு மறுபடியும். 24 கேரட், 22 கேரட் வந்து 465.50, 21 வந்து 446.25. இனி கோல்டு ரேட் ஏற போகுது. ஓகே,
2: back to back
4: பாட்டு.
2: இதே வேலையா போச்சு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
2: Joy Alukasle, ungalukaga the joy of summer. இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ் கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி. பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும்
3: தான். மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இமயம் அட் பாக்ரஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன் brought you by அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ் மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
6: ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே.
7: சென்னை ECR பாம் ஷோர், OMR பெவர்லி ஹைட்ஸ்.
6: Yes!
8: நம்ம VNCT Global இந்த சம்மருக்கு சென்னை ECRல பீச் சைட் பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2,
7: நீங்க முடிவு பண்ணுங்க, ECR பீச் சைடுல வில்லா வேணுமா இல்ல OMR சிட்டி சைடுல வில்லா வேணுமா?
9: You are back. The evening karak. The evening karak. Traffic la matna unna time pass panna vekkatta. Gadagadana chai nu kudichu onne vai panni kaatta. The evening karak.

நீங்க ஷார்ஜால இருக்கீங்க அப்படின்னு வச்சுங்களேன். இது வந்து எப்படின்னா, இது வந்து ஐ எம் சேயிங் திஸ் அவுட் ஆஃப் லவ். ஓகே, இப்போ அங்கே வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது. ஓகே, அந்த கடை வந்து எப்படின்னா, இந்த போத்தின் கால், ஆமாம் இது மலையாளி ரெஸ்டாரண்ட். இது மைசலூன்னு ஒரு ஏரியா இருக்குது. ஷார்ஜாக்குள்ளே இப்படி ஒரு ஏரியாவான்னு எனக்கு வந்து போன வாரம் தான், என்னது ஷார்ஜாக்குள்ளே மைசலூன்னு ஒரு ஏரியாவா, எனக்கு புத்தினா தெரியும், ரோலா தெரியும், மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த சஹாரா சென்டர் வரைக்கும் போக தெரியும். ஷார்ஜாக்குள்ளே ஒரு நாலஞ்சு ஏரியா, அபுஷாகரா காஷ்மியா இவ்வளோ தான் எனக்கு தெரியும். மைசலூன்னு ஒரு ஏரியா இருக்குது பாருங்களேன், அங்கே மலபார் ரெசுவி அப்படின்னு ஒரு கடை ஒன்று இருக்குது. சரியா, சரியான இந்த போய் என்ன இருக்குன்னு கேட்குறேன், ஏதாவது வித்தியாசமாக எதாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறேன். போத்தின் கால் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அந்த அந்த ஆள், அந்த கடைக்காரர். போத்தின் கால்லாம் என்ன அப்படின்னா, வந்து பீஃப் லெக் பீஸா. எனக்குலாம் வந்து மட்டன் சிக்கன் லெக் பீஸ் ஓகே, மட்டன் லெக் பீஸ் வந்து சும்மா விளையாட்டுக்கு நம்ம சொல்லுவோம், ஏன்னா மட்டனோட கால் எவ்வளோ பெருசு இருக்கும். ஆனால் மட்டனோட லெக்கிலிருந்தும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஒன்று பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். வெஜிடேரியன்ஸ் கேட்காதீங்க, இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் நான் வெஜிடேரியன்ஸ் மட்டும்தான். பீஃபோட லெக்கம் அதை எடுத்து, அதில் இருக்கிற ஒரு பீஸ் எடுத்து அதை அழகாக வந்து அப்படியே நல்லா ரொம்ப நேரம் வேக விட்டு அதை ஜூஸியாக்கி போ வேறு லெவல். அப்புறம் சிரட்டை கூடு பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. சிரட்டை கூடு பரோட்டானா பரோட்டா இருக்கு இல்லையா, அதை வந்து தேங்காய் சிரட்டையை ஓப்பன் பண்ணி பரோட்டாவையும் பீஃபையும் உள்ளே வச்சு அப்படியே வேக வச்சு எடுக்கிறது. டே எங்கேருந்தா யோசிக்கிறீங்கன்னு கேட்டால், நான் ஆக்சுவலி டீ குடிக்க தான் போனேன். அதுக்கப்புறம் சரி இந்த ஐட்டத்தெல்லாம் பேரெல்லாம் கேட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒன்று வாங்கி சாப்பிட்டேன் நான். சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த சிரட்டை வந்து வேக வைக்கிறது எப்படின்னா, வாழையிலையை போட்டு சுற்றி, அதாவது பீஃபு அதுக்கப்புறம் பரோட்டா, அது ரெண்டுக்கும் நல்லா வந்து சிரட்டைக்குள்ளே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வாழையிலையை சுற்றி பேக் பண்ணி அந்த அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல அது போட்டு அது மாதிரி பண்ணி தராங்க. சூப்பராக இருந்தது, ஜூஸியாக இருந்தது. எனக்கு ஜென்ரலாகவே வந்து கொஞ்சம் ட்ரை ஃபுட்னால் பிடிக்காது, முழுங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது சூப்பராக இருந்து. ஆனால் எங்கிறது அதை பிடிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நம்ம வந்து கேரளாக்குள்ளே போகிறோம், ரொம்ப கோர் ரொம்ப இன்டீரியருக்குள்ளே போகிறோம்னா சின்ன சின்ன கடை இருக்கும். அவங்களாம் எப்படின்னா வீட்டில் அவங்க சாப்பிட்றதையே குட்டி கடையாக போட்டு அவங்க சாப்பிட்றதே வந்து கொஞ்சம் பெரிய, கொஞ்சம் ஒரு தினம் ஒரு 10, 20, 30 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுவோம். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஐட்டம்லாம் பண்ண தெரியும். ஜென்ரலாக கேரளா கடை அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட் போனால் என்ன கிடைக்கும், நமக்கு வந்து சிக்கன் பொளிச்சதோ அதுக்கப்புறம் வந்து மட்டன் வரத்தரைச்சதும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஓகே சூப்பராக தான் இருக்கும், ஆனால் ரெகுலர். ஆனால் இந்த ஐட்டம் எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி போகிற மைசலூனில் வந்து மலபார் ரெசுவின்னு ஒரு கடை இருக்குது. இது வந்து காசுலாம் கொடுக்கல, சாப்பிட்டேன் நல்லா இருந்தது, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி எங்காவது, இப்போ நான் கேட்டது நான் சொன்னதுமே வந்து பரவாயில்ல இன்றைக்கி போகலாம் போலேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அங்கே போய்ட்டு நம்ம பேர் சொல்லுங்கள். நான் வந்து பிராவோன்னு ஒரு பையன் சொன்னான்ப்பா, நல்லா இருக்கும் போலியே, எனக்கு ஒரு போத்தின் கால் எடுத்து வை அப்படின்னு சொன்னீங்கன்னா எடுத்து வைப்பாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ புரியாது, சாப்பிட்டதுக்கப்புறம் புரியும். அதனால தான் வேலாயுதம் படத்துலேருந்து சொன்னால் புரியாது அப்படின்னு ஒரு பாட்டு.

அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: அப்பா ஒரு கதை சொல்லவா?
1: சிங்கம் கதையா?
2: செல்லாயோ டைரக்ஷன்ல, ஷான் ரோல்டன் மியூசிக்ல, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
0: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம், நீ வேலைக்கு போயே ஆகணும்.
2: கட்டா குஸ்தி 2 ஜூலை 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி, எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
5: ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.
2: 10, 20 இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
6: லூலு, where the world comes to shop.

0: பிரேம் அட் பாக்ரஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன், brought you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: மனசு தொட்டமிட்டு மனசு தொட்டமிட்டு
3: எப்படி சொன்னா ஓகே, மனசு தொட்டமிட்டுல உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத ஃபோன் பண்ணி கேளுங்க. 800-8940 ரெண்டு செகண்ட் கொடுப்பேன் சாரே, அதுக்குள்ள அடியிலனா வாட்ஸ்அப்ல எனக்கு ஆல்ரெடி இந்த பாட்டு போடுங்க, அந்த பாட்டு போடுங்க, என்ன நீங்க பாட்டே நான் கேட்கறது போட அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு கொடுத்துருவேன் நான். சரியா, ரெண்டு செகண்ட் தான் தருவேன், ரெண்டே செகண்ட். ஒன்று ரெண்டு சொல்கிறதுக்குள்ளே ஃபோன் வந்துச்சு. வணக்கம், என்ன பாட்டு வேணும், பேர் சொல்லுங்கள். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு தெரியுது. பேர் சொல்லுங்கள், பாட்டு சொல்லுங்கள்.
4: அரவிந்த் பேசுகிறேன், எனக்கு பேச்சுலர் படத்தில் இருந்தேன்.
3: அடியே நீ அதுவா மனுஷன் நறுக்குன்னு வந்து நல்ல ஒரு பாட்டு கேட்டேன் அப்படி. ஓகே, அந்த பாட்டு வந்து அரவிந்த்காகவும் அப்புறம் வந்து லவ் பண்ணி லிவிங்கில் இருக்கிறவங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையிலையும் சந்தோஷமாக இருங்க, லிவிங்லேயும் சந்தோஷமாக இருங்க. 5 மணிக்கு மேலே மீட் பண்ணுவோம்.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
2: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
3: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: காவல்துறையினரால் இன்று காலை கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தற்பொழுது நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார். இந்நிலையில் செய்தியாளர்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட அவர், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய காவல்துறை மூலம் தாவைக்காவினர் மிரட்டுவதாக புகார் அளித்துள்ளார். காவல்துறை மூலம் தாவைக்காவினர் மிரட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தம்மை ராஜினாமா செய்ய வைக்க முடியாது என்றும் அவர் கூறினார். என்னை எப்போதும் விலைக்கு வாங்க முடியாது என்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவில் மொபைல் சேவை கட்டணங்கள் மீண்டும் உயர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா உள்ளிட்ட முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இந்த ஆண்டுக்குள் 10% முதல் 15% வரை கட்டணங்களை உயர்த்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெலிகாம் நிறுவனங்கள் தற்போது அதிக வருவாய் ஈட்டும் திட்டங்களுக்கு வாடிக்கையாளர்களை மாற்றுவதில் கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 4G மற்றும் 5G சேவைகளின் விரிவாக்கம், நெட்வொர்க் முதலீடுகள் மற்றும் செயற்பாட்டு செலவுகள் அதிகரித்துள்ளதால் கட்டண உயர்வு குறித்து நிறுவனங்கள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்துக்கமைய எதிர்வரும் 5ஆம் தேதி நள்ளிரவு முதல் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய சாதாரண சேவைகளுக்கான குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 30 ரூபாயில் இருந்து 34 ரூபாயாக அதிகரிக்கப்பட உள்ளதுடன் அதிகபட்ச பேருந்து கட்டணம் 2422 ரூபாயில் இருந்து 2902 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளது. அதேபோன்று அரை சொகுசு சேவைகளின் கீழ் குறைந்தபட்ச கட்டணமாக காணப்பட்ட 44 ரூபாய் பேருந்து கட்டணம் 51 ரூபாயாக அதிகரிக்கப்பட உள்ளதுடன் அதன் அதிகபட்ச கட்டணமான 3330 ரூபாய் பேருந்து கட்டணம் 4353 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: வாகனம் ஓட்டும்போது முழு கவனத்துடன் செயற்படுமாறு அபுதாபி காவல்துறை வாகன ஓட்டுநர்களை அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக மெதுவாக நகரும் போக்குவரத்து நெரிசலுடன் கூட சிறிய கவனக்குறைவு கடுமையான விபத்துக்களுக்கு வழிவகுக்கும் என்றும், போக்குவரத்து விதிமீறல்களுக்கும் அபராதங்களுக்கும் வழிவகுக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அபுதாபி காவல்துறையின் மத்திய செயற்பாட்டு பிரிவின் போக்குவரத்து மற்றும் ரோந்து இயக்குநரகம் உண்மையான சாலை விபத்து காட்சிகளை உள்ளடக்கிய விழிப்புணர்வு காணொலியொன்றை வெளியிட்டு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: சூடானில் எல் ஒபெய்த் நகரில் மேலும் ஒரு மனித உரிமை பேரழிவு உருவாகும் அபாயம் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையர் வாக்டோக் எச்சரித்துள்ளார். பாதுகாப்பு படையினரின் தாக்குதல் நடைபெறக்கூடும் என்ற அச்ச நிலையை முன்னிட்டு சர்வதேச சமூகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் இன்று நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அவசர கூட்டத்தில் உரையாற்றிய வாக்டோக் இதனை தெரிவித்தார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டது. கசியோரா மற்றும் ராசினில் 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. தம்தாவில் இன்று 24 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ராசல்கைமா மற்றும் அபுதாபியில் முறையே 43 மற்றும் 42 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ஷார்ஜா அஜ்மானில் 41 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும், புஜினாவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: கோட் சூட்டுக்கு எவன்டா லுங்கி கட்டுவா? இந்த ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இந்த கோட் சூட்லாம் கட்டிட்டு அதுக்கு மேட்சிங்காக வந்து லுங்கி கட்டிட்டுலாம் வராங்க பசங்க. ஓகே, எனக்கு தெரில இது. ஓகே ஓகே, ஒரு ஃபேஷன் ஷோக்கு சூப்பராக இருக்கும். அங்கே யாரா கோட் சூட்டுக்கு வந்து லுங்கிலாம் கட்டு? டேய், லுங்கிங்கிறது எவ்வளோ ஈஸியான ஜாலியான ஒரு மேட்டர் தெரியுமா? சரி ஓகே, எனக்கு லுங்கி கட்டி பழக்கம் இல்லை. ஸோ ஜென்ரலாக நான் லுங்கி கட்டுற ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் லுங்கி கட்டுறது வந்து ஐம் நாட் அகெயின்ஸ்ட். ரொம்ப இப்போ எங்கள் அப்பாலாம் லுங்கி கட்டி ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாரு, நல்லாயிருக்கும் போலியே. ஒரு மாதிரியே காதெல்லாம் காத்தோட்டமாக இருக்குன்னு பேசிப்பாங்கண்ணா. எனிவேஸ், வெல்கம் பேக். நம்ம ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அண்ட் ரெண்டு பாட்டு உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் லோக்கியாக வச்சுக்கலாமா, ஜாலியாக அதான் பேசுவோமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, இப்போ பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் வந்து அப்டேட் என்னன்றதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டாப்பிக்குள்ளே நம்ம வருவோம். என்ன அப்டேட் பட்டனை வந்து நம்ம பசங்க எங்கேயோ தூக்கி தூக்கி ஒளி வச்சிடறானுங்க, எங்கன்னு திடீர்னு கிடைக்க மாட்டேங்குது.
1: Was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.
0: அதாவது என்ன மேட்டர் அப்படின்னா, அதாவது இப்போ ஒருவேளை நீங்கள் எமிரேட்ஸில் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா, இப்போ எப்படியோ ஸ்கூலுக்கெல்லாம் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஐ திங்க் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு. என் ஃப்ரெண்டோட பையனுக்கெலாம் இன்றைக்கி முடிஞ்சது அப்படின்னாங்க. ஸோ எமிரேட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தேர் ஏர்ஜிங் பேசஞ்சர்ஸ் டு அரைவ் ஏர்லி. சரியா? ஏன்னா வந்து சம்மர் ட்ராவல் ரஷ் வந்து இப்போ இந்த வீக்கெண்டோட ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் ஊருக்கு போகிறவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீக்கெண்டே திருப்பி நீங்கள் வர பிளானில் இருந்தீங்க அப்படின்னா, எப்போ வரலாம், இன்றைக்கி வரலாமா, நாளைக்கு வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கோ இந்த வீக்கோ வரது பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஊருக்கு போனவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அதை சொல்லுங்கள். ஏன்னா ஹெவி பேசஞ்சர் டிராஃபிக் இஸ் எக்ஸ்பெக்டட் பிட்வீன் ஜூலை 3rd ஜூலை 5th. எமிரேட்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஏர்போர்ட்லேயுமே இது நடக்கும். ஓகேவா? அதுவும் அது என்ன, குழந்தைங்களோட வரீங்க, அதுவும் நடுராத்திரி இருக்கிற ஃப்ளைட்லாம் வரீங்க அப்படின்னா கூட்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கூட்டத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஐதர் இந்த ஒரு 3 நாள் இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் 3 நாளுக்குள்ளே வர்றது ஓகே.

0: உங்கள் பொருட்களை அனுப்புங்க. ABC கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC கார்கோவன் கூரியர் நம்பர் 1 இன் GCC. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. TNC அப்ளை.
1: எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு ஒரே ஒரு பாட்டு, அதாவது இன் ஜெனரல் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு பண்ணி நம்ம ராஜாவோட ஹவர்ல, இளையராஜா பாட்டோட ஹவர்ல, இந்த என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரு நெடி அப்படி ஒரு பாட்டு போயிட்டு இருந்ததா, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். சரியா, என்னன்னா நான் வந்து பிளஸ் டூவா 12th கிரேட் படிக்கிறப்போ பப்ளிக் எக்ஸாம் எவ்வளோ பெருசு, பப்ளிக் எக்ஸாம் வந்து சப்பையாக தான் இருக்கும், ஆனால் இவனுங்க கொடுக்குற பில்டப்பே பெருசாக இருக்கும். அந்த பில்டப்லாம் முடித்து ஃபைனலாக கடைசி எக்ஸாம் எழுதி முடித்து எங்கள் ஸ்கூலுக்கு, நாங்கள் வேறு ஒரு ஸ்கூலில் போயிட்டு தான் எக்ஸாம் எழுதணும், ஸோ அதனால் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபைனலி எக்ஸாம்லாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு திருப்தியும் ஒரு ஒரு ரிலீஃபும் இருக்கும் தெரியுமா, யாரெல்லாம் அது பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி எங்கள் ஸ்கூலுக்கு வர்ற ஆண்ட வேலை மொதல் முறையாக ஸ்கூல் பஸ்ஸில் பாட்டெலாம் போடவே மாட்டாங்க தெரியும்ல, மொதல் தடவை நாங்கள் வந்து பாட்டு போட சொல்லி கேட்டோம், அப்போ இந்த பாட்டு போட்டாங்க. எனக்கு வந்து இந்த பாட்டு எப்போல்லாம் கேட்குறனோ அப்போல்லாம் வந்து 12th கிரேடில் கடைசி எக்ஸாம் எழுதி முடிச்சு அந்த திருப்தியோட, அப்பா இனிமே ஸ்கூல் கிடையாது, படிப்பு கிடையாது, ஸ்பெஷல் கிளாஸ் கிடையாது, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டாம், இந்த மாதிரி தாட்ஸோட சந்தோஷமாக திருப்பி வரும்போது நான் கேட்ட பாட்டு தான் அந்த, இப்போ கேட்டாலுமே எனக்கு அது ஞாபகத்துக்கு வரும். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு, ஜஸ்ட் ஒரே ஒரு பாட்டு எனக்கு இப்போ கேட்டாலுமே அது ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு நீங்கள் எந்த மெமரி கூட வேணால் கனெக்ட் பண்ணி பேசலாம். ஓகே, ஏதாவது ஒரு பாட்டு எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது அது நடந்ததுங்க, அது வந்து உங்களை பொறுத்த அளவுக்கு சூப்பரான ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயமா இருக்கும், அதை இன்றைக்கி பேசுவோமா. கும்கியிலிருந்தும் கேடி பில்லா கிளாடி ரங்காலிருந்தும் பாட்டு பேக் டு பேக் நம்ம பிராவோ அண்ட் யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். Back to back.

0: பேக் டு பேக்
1: ரெண்டு பாட்டு
2: மச்சான். நாளைக்கு நியூ இயர், இன்னையோட இந்த குடியை விடுறம்டா. சத்தியம்டா, சத்தியம்டா, சத்தியம்டா.

0: மாப்பிள்ள கடைசியா ஒரு ஆஃப் சொல்லுவோமா?
1: ஒரு ஃபுல்லே சொல்லுவோம்.
2: இதுதான்டா நட்பு கழகு.
3: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஹஸ்பண்டா எப்படி இருக்கணும் தெரியுமா? அத இவரே சொல்லுவாரு.
5: ஒரு கதை சொல்லவா?
6: சிங்கம் கதையா?
4: சில்லாயோ டைரக்ஷன்ல, ஷான் ரோல்டன் மியூசிக்ல, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
5: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம்.
2: நீ வேலைக்கு போயே ஆகணும்.
4: கட்டா குஸ்தி 2.
7: இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா எந்த பொண்ணையும் தோக்கடிக்க முடியாது.
4: ஜூலை 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுண்ட் டாட் டிவி. எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் FM.
6: செகண்ட்
8: ரவுண்ட் ஸ்டார்ட்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
9: அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
10: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

கூட நமக்கு ஒரு ஃப்ரெண்டோ இல்லை வந்து சிப்ளிங்கோ என்னது இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தூங்கும் போது எதையாவது எடுக்கிறதுக்கு ரூமுக்கு வந்து லைட்டை போட்டு போகிறப்ப ஆஃப் பண்ணாமே போயிடுவானு. அதே தான் நடந்தது எனக்கு.

Welcome back, 527 on the clock, and I'm Bravo, and you're listening to 89.4 Tamil FM, and this is The Evening Kadak. And usually, வந்து எல்லா பாட்டுக்குமே ஒரு மெமரி. இப்போ சயின்டிஃபிக்லி பார்த்தா மியூசிக் அண்ட் டேஸ்ட் இது ரெண்டுத்துக்குமே வந்து நிறைய ஒரு நல்ல நல்ல குவாலிட்டி இருக்குது. அந்த மியூசிக்குக்கும் டேஸ்ட்டுக்கும் தான் முத முதல்ல அது எங்கே மோந்து பார்த்தோம், முத முதல்ல எங்கே நம்ம காது கரெக்டாக கேட்டுச்சு அப்படிங்கிறத வச்சு அந்த மெமரி அங்கேயே அட்டாச் ஆகிருக்குமா. இப்போ நான் ஒரு பாட்டு சொன்னேன்ல, என்னை தொட்டு அள்ளி கொண்டு, அந்த பாட்டு வந்து கரெக்டாக 12th கிரேட் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம், அப்பாடா இனிமேல் ஸ்கூல் கிடையாது, காலேஜுக்கு போகிறோம், ஜாலியாக இருக்க போகிறோம், இனிமேல் இன்னையோட ஸ்கூல் க்ளோஸ், கடைசி எக்ஸாமை முடித்ததுக்கப்புறம் ஸ்கூல் பஸ்ஸில் வரும்போது இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு இப்போ கேட்டாலும் அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு மறுபடியும் அந்த டை எல்லாம் போட்டு சூட்லாம் போட்டு, அப்பா இனிமேல் இந்த சூட் போட வேணாம், ஷூ போட வேணாம், சாக்ஸ் போட வேணாம், காலங்காலத்தில் எங்கள் அம்மா எழுந்து யூனிஃபார்ம் அயன் பண்ணடா அப்படின்லாம் திட்டமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு ஹார்ட்ஃபுல் ஃபீலிங்கோடு நான் போனேன். ஓகேவா, அந்த காலத்தில் எப்படின்னா ஸ்கூலை முடிச்சிட்டோன்னா தொல்லை இல்லைடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி, அதுக்கப்புறம் 10-15 வருஷம் கழிச்சு அவ்வா ஸ்கூல் டேஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அந்த நொஸ்டால்ஜியிலே வாழ்கிற பசங்க தான் நம்பலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட மெமரியோட இட் கூட அட்டாச் ஆகிருக்கும், இப்படி இப்படி இப்படி இப்படி அட்டாச் ஆகிருக்கும். அது என்ன பாட்டு, ஏதாவது ஒரே ஒரு மெமரி. கால் மீ அட் 800-8940 வில் ஸ்பீக். பீஸ்ட்லேருந்து செம்மையாக ஒரு பாட்டு வருது, பீஸ்ட்லேருந்து பீஸ்ட் மோடே வருது, கேளுங்க. ஐ வில் பி பேக். ஓகே, திஸ் இஸ் பிராவோ, யூ லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.

0: PM at Park Regis Hotel near Bergman. Brought to you by Annathangam Gold and Diamonds. Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.
1: குட்டிக்கு துட்டு ஓட்டியா இருக்க

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே.
5: சென்னை ECR பாம் ஷோர், OMR பெவர்லி ஹைட்ஸ்.
2: நம்ம VNCT குளோபல் இந்த சம்மருக்கு சென்னை ECR-ல பீச் சைட் பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2, சென்னை OMR கேளம்பாக்கம்ல பெவர்லி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 lakhs ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 years ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபர், அண்ட் கூடவே ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு EMI ஃப்ரீ.
5: மீட் BNCT டீம் ஆன் சண்டே 5th ஜூலை 10 AM டு 10 PM அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன். கால் 0547673111, 0547673111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR பீச் சைடுல வில்லா வேணுமா இல்ல OMR சிட்டி சைடுல வில்லா வேணுமா?

0: நல்லா போயிட்டு ஸ்டோரி என்னடா ஏ என்னடா மாத்திட்டீங்களா
1: இப்ப கேக்குதா மைக்க மாத்தி பேசி ஒரு ஃபோட்டோ எடுக்க வந்தாங்க எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே சரியா என்னாச்சுன்னா மைக்கெலாம் மாற்றி மாற்றி வச்சுட்டாங்க அதனால் மைக் 1 மைக் 2 மைக் 3 அந்த மாதிரி மைக்கெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி வேறு வேறு எங்கேயோ எங்கெங்கேயோ வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டாங்க சரி ஓகே இன்றைக்கி ஆக்சுவலி எதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா நான் வந்து இந்த ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்கூல் முடித்த அந்த ஐ மீன் இந்த 12th கிரேட் எக்ஸாம்ஸ் முடித்ததுக்கப்புறம் எங்கள் ஸ்கூல் பஸ்ஸில் வரும்போது ஒரு பாட்டு கேட்டேன்னா அந்த பாட்டு இப்போ கேட்டாலும் அந்த எக்ஸாம் முடித்து அந்த ரிலீஃபோடு வந்த மாதிரி ஒரு ஃபீலோடு அப்படியே அந்த பாட்டு கேட்கும் எனக்கு அந்த மாதிரி அந்த பாட்டு இருக்கா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கும்போது 800-8940 எனக்கு ஃபோன் அடிங்க சரியா இன்றைக்கி ஜாலியாக நம்ம பேசுவோம் அட் சேம் டைம் யாராவது ஜேபிஆர் பக்கம் வருவீங்களா இன்றைக்கி எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஹலோ வணக்கம்
2: ஹாய் ப்ரோ
1: ஆ வணக்கம் சார் யார் பேசுகிறீங்க ஒரு பாட்டு தான் சொல்லணும் ஆனா அந்த பாட்டோட செம்மையா ஒரு மெமரி வந்து கனெக்ட் ஆயிருக்கணும் வாட் இஸ் தட் சாங் வாழ்க்கையை தேடி சரி ஓகே என்ன என்ன என்ன மேட்ரு எனி சம்பவம்
2: சம்பவம்னா ஐ வாஸ் வெரி மச் டவுன் அட் தட் மூமெண்ட் ஐ லாஸ்ட் மை ஜாப் சென்னையில வர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு ரீசன்னால ஜாப்லெஸ்ஸா இருந்தேன் ஆல்மோஸ்ட் 2 வருஷம் இருந்தேன் ரொம்ப டைட் டைம் லைக் ஃபைனான்சியலியும் சரி எமோஷனலும் செம்ம பிரேக் டவுனா இருந்தேன் நான் அந்த டைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு எனக்காகவே அந்த பாட்டு எழுதின மாதிரி இப்பயும் கேட்டா எனக்கு அந்த ஸ்ட்ரைக் ஆகும் ஐ காட் அப்புறம் சவுதி போனேன் அதுக்கப்புறம் துபாய் வந்துட்டு அது பெரிய கதை பட் அந்த மூமெண்ட்ல இந்த பாட்டு எப்ப கேட்டாலும் லைக் ஐ ஜஸ்ட் லைக் ஃபீல் ஆசம் பிகாஸ் அது நம்மளுக்கு தோணும்ல இந்த பாட்டு நம்மளுக்காகவே எழுதியிருக்காங்க போலப்பா ஏன்னா நானும் லைக் ஐ யூஸ் டு கிரை I used to feel very down எல்லா ஆஸ்பெக்ட்லயும் சொந்தக்காரங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஃபேமிலி எல்லா இடத்துலயும் இருக்கும்போது அப்ப நம்ம வேலையே இல்லாம ஒரு பையன் 5 வருஷம் 6 வருஷம் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் 2 வருஷம் திடீர்னு வேலை செய்யாம இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க
1: அதுவும் 2 வருஷம்ன்றது இட்ஸ் லாங் பீரியட் எங்க நீங்க சென்னைக்கே சொல்றேன் நான்
2: சென்னையிலேயே தான் சொல்றேன் அது ஒரு டைட் சினாரியோ அதனால ஐ குடன்ட் ஜாயின் ஆல்சோ சோ ஐ வாஸ் வெரி மச் டிப்ரஸ்ட் அப்ப இந்த பாட்டு படம் வந்தானே படம் ஹிட் பாட்டு வாஸ் ஆசம் அப்ப நானும் அதே மாதிரிதான் எனக்காக தான் எழுதியிருக்காங்க போல தெரியுது
1: போட்டுறக்கூடாது இல்ல அந்த பாட்டு நேத்துக்கு தான் போச்சு ஆனா சபீர் கான் அந்த பாட்டை இந்த ஷோ முடிவுக்குலாம் நான் பிளே பண்றேன் அட் தி சேம் டைம் ஐன் கோல்டு வாலெட் அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது ஒரு திரம்க்கு கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் கோல்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 100 திரம்ஸ்க்கு கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா 20 திரம்ஸ் ஆஃப் வர்த் ஆஃப் கோல்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ஃபஸ்ட் பர்ச்சேஸில் சரியா நீ என்ன ஒன்றுங்க கோல்டு காயின்ஸ்லாம் இப்போ நீங்கள் வின் பண்ணலாம் ஐன் கோல்டு வாலெட்டே வந்து என்ன நீங்கள் என்ன வாங்குறது நாங்கள் உங்களுக்கு தரோம் கோல்டு காயின் வச்சுக்கோங்க என்ன வச்சுக்கோங்க நீங்கள் என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒன்று சொல்கிறாங்க நம்மக்கிட்ட அந்த கோல்டு காயின் எங்களுக்கு கிடையாது எங்கள் மூலமாக உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கேஒய்சி எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படார்னு 0502528940 அனுப்புங்க பார்ப்போம்
3: ரமதா கார்னிஷ் அபுதாபியில் நடக்கிற NRI மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்டு காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
3: நினைச்சு
2: A part of Elite Group Holding. T's and C's apply. Joy Alukas le ungalukaga the joy of summer. இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாதீங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ். ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2-4 PM on 89.4 Tamil FM.
7: The Evening Correct presented by ECR Beach Side La Villa Venuma illa OMR City Side La Villa Venuma. Meet BNCT team on Sunday 5th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bergman. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5 inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dania Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்திய தூதரக சேவைகளை தொடங்குவதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து அல் ஹிந்த் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இந்த சேவைகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் தாமதத்துக்கான காரணம் தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக நடைமுறைகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவைகளை முழுமையாகவும் தடையின்றியும் வழங்க தேவையான தொழில்நுட்ப ஏற்பாடுகள் மற்றும் நிர்வாக செயல்முறைகள் நிறைவு பெறுவதற்காகவே தொடக்க தேதி தள்ளி போனதாக அல் ஹிந்த் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்ததும் இந்திய சமூகத்தினர் எளிதாக தூதரக சேவைகளை பெறும் வகையில் சேவைகள் தொடங்கப்படும் என்றும் அல் ஹிந்த் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனம் உறுதியளித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயாத்துல்லா அலி கமீனியின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உயர்மட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த நிகழ்வில் ஜார்ஜியா மற்றும் ஈராக் நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளனர். ஜார்ஜியா அதிபர் மிக்கேல் கவலாஷ்வில்லி மற்றும் ஈராக் ஜனாதிபதி நிசாம் அமீதி ஆகியோர் அயாத்துல்லா அலி கமீனியின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் மரியாதை செலுத்தினர்.
1: தமிழக செய்திகள்.
2: கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் வைத்து அனிதா ராதாகிருஷ்ணனிடம் 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் தருகின்றேன், ராஜினாமா செய்யுங்கள் என்று காவல்துறையினர் தன்னை நிர்பந்தித்ததாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய காவல்துறையினர் வற்புறுத்தியதாகவும் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தமிழகத்தில் ஊழலற்ற நேர்மையாக ஆட்சி செய்கின்றார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாராட்டு தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இருந்தபோது நல்ல காரியங்களை பாராட்டியிருக்கின்றேன். அதேபோல் நாங்கள் அவமானப்படுத்தப்பட்ட போது தாங்கிக் கொண்டிருந்தேன். விஜயுடன் மதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்துவிட்டு இடைத்தேர்தலில் நிற்பது குறித்து பேசவில்லை. பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் விஜய் உள்ளார். தமிழகத்தில் ஊழலற்ற நேர்மையான ஆட்சி நடத்துகின்றார் முதல்வர் விஜய். தமிழகத்தின் ஊழல் பெருச்சாளி திமுக தான் என்று வைகோ தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி 5 கட்டளைகளை பிறப்பித்துள்ளார். அமர்நாத் யாத்திரை செல்லும் பக்தர்கள் ஒரு மத பயணத்தை விட இது மேலானது என்று தெரிவித்தார். இது இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமையை விவரிக்கின்றது. இந்த புனித யாத்திரை ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை பிரதிபலிக்கின்றது என்று அவர் கூறினார். யாத்திரை சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதில் ஈடுபட்டிருந்த ராணுவம், போலீசார், மீட்பு குழுக்கள், சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரிகளுக்கு நன்றி என்று அவர் கூறினார். இமயமலை பகுதி மற்றும் புனித யாத்திரை பாதைகளின் தூய்மையை பேணி அவற்றின் இயற்கை அழகை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட 5 கட்டளைகளை பிரதமர் நரேந்திர மோடி பிறப்பித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் வவுனியா மாநகர மேயர் சு காண்டீபனை பதவியிலிருந்து நீக்கி வடமாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானிக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் முடிவினை சவாலுக்குட்படுத்தி மனுதாரரான வவுனியா மாநகர சபை மேயர் சு காண்டீபன் தொடுத்த வழக்கு இன்று வவுனியா மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Ally since
3: 1982 anachi kumudave virumbi kekra ore fm 89.4 tamil fm da anachi
1: 89.4 star of the month
2: paadalaasiriyar na muthukumar

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. ஓகே ஓகே, இது முக்கியமான ஒன் ஹவர் எவ்ரி ஃப்ரைடே அண்ட் எவ்ரி சாட்டர்டே அண்ட் எவ்ரி தேர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. இந்த டைமுங்கிறது எப்பவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் ஹவர். நீங்கள் எந்த டேயில் கேட்டாலும் சரி அந்த டே வந்து உங்களுக்கு புதுசாகவே இருக்கும். எனிவேஸ் கைஸ், உலகத்தில் இருக்கிற பல பேருக்கு வந்து இந்நேரம் காலையாக இருக்கலாம். ஸோ சந்தோஷம் தான், வெல்கம் பேக். அண்ட்
1: வேர் சிட்டியுடைய
0: சூப்பரான ஒரு இவெண்ட் வந்து இந்த வாரம் 5th July நடக்குது, விச் இஸ் லைக் 5th July சண்டே. எங்கன்னா வந்து பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் புஷ்மன் கிட்ட. ஓகே, என்ன மேட்டர் அப்படின்னா 15 lakh வரைக்கும் டிஸ்கவுண்டோட 12 months இஎம்ஐ, அதாவது ஃபர்ஸ்ட் 12 months இஎம்ஐ ஃப்ரீயோட நீங்கள் வந்து சென்னையுடைய 2 சூப்பரான ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து வில்லாவை புக் பண்ணலாம். ஸோ அதான் நீங்கள் வந்து ஆடெல்லாம் கேட்டிருப்பீங்க, ஒரு வாரமாக ரெண்டே பேருக்கு தான் போட்டி, விச் இஸ் லைக் சென்னை ஈசிஆரில் இருக்கிற பாம் ஷோர் அண்ட் ஓஎம்ஆரில் இருக்கிற பவலி ஹைட்ஸ். இந்த ரெண்டு ப்ராஜெக்டுடைய ஃபேஸ் 2 வந்து ப்ரீ லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் ஆல் யூ ஹவ் டு டூ இஸ் ஜஸ்ட் கால் தம் அட் 0547673111, அவ்வளோதான். ஓகே, 0547673111, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, கொஞ்சம் ஈவெண்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு, ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்லுங்க,
1: ஒரு லான்ச் இல்லை ரெண்டு லான்ச் நடக்க போகுது. ரெண்டுமே எங்கள் ப்ராஜெக்ட்லேயும் ஒரு காம்படிஷன் இருக்கும்ல, இப்போ வந்து வெளியே தான் ஒரு பில்டர் நம்மளுக்கு காம்படிட் பண்ணால் பரவாயில்ல, நம்ம ப்ராஜெக்ட்லேயே இதுவா அதுவான்னு ஒரு காம்படிஷன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இஸ் ஹேப்பனிங். அதனால தான் நாடே ரொம்ப ஸ்வீட்டாக போட்டிருந்தேன், ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டின்ற மாதிரி, ஓஎம்ஆருக்கும் ஈசிஆருக்கும் தான். அண்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு விஷயம் கன்ஃபர்ஸ் பண்ணணும். நேற்று நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி பேசுவாங்கல்ல, இந்த மாதிரி இன்டர்வியூ முடிச்ச கால்ஸ்லாம் வரும்ல, ஒருத்தர் நீ ரொம்ப உரிமையாக கோஸ்ட்டு திட்டினார் பயங்கரமாக இல்லை, வந்து நீ என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி வைக்கிற மாதிரி சீரியஸாகவே பேச மாட்டேன்றீங்க, ரொம்ப அமைதியாக வந்துட்டு என்சிடி குளோபல் பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த மாதிரிலாம் பேசுனா எப்படி ரீச் ஆகும் எனக்கும் தெரில, அது வரவும் வராது. அதனால நான் ஆன் ஏர்லேயே சொல்லிடுறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி பையிங் நினச்சி இந்த இன்டர்வியூலாம் கேட்காதீங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு வீடு வாங்க போகிறோம், நாளைக்கே உடனே ஒரு வீடு புக் பண்ணும், அண்ட் டோன்ட் ஹாவ் அ எமோஷனல் கனெக்ட். ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாத்துலேயும் மார்க்கெட்டிங் இருக்க தான் செய்யும், சேல்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் ஒரு கார் ஷோரூம் போனீங்கனாலே உங்கள் ஒய்ஃபோட போய் பாருங்கள். நான் என் ஒய்ஃபோட போகும்போதே வந்து உள்ள ஒரு மேனேஜர் என்கிட்ட வந்து சொல்லுவார், சார் என் விபிட்ட போய் உள்ளே கேட்டு போகிற ஆஃபர் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு, நான் இதைத்தான் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெருசா நம்ம எதுவும் சொல்ல போறோம்

0: மீரத்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலா வந்துட்டு, அண்ட் இட்ஸ் லைக் அ ஃபேமிலி ஃபார் அஸ், த ஆடியன்ஸ் ஆர் ஃபேமிலி ஃபார் அஸ். அப்படி இருக்கும்போது இந்த ஆஃபர்ஸாக இருக்கலாம், பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கும்ல, இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வருமா பிரபா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி உரிமையாகவே கேட்குறப்பாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த லான்ச்சு, இந்த ஈவெண்ட்டு. உங்கள் காசை நீங்கள் வந்து ஒரு இடத்துல போடுறீங்க, அந்த இடத்துல போடும்போது டெஃபினட்டாக எனக்கு வந்து ரிட்டர்னாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்தே ஆகணும். ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேர் நான் சொல்லுவேன், சம்டைம்ஸ் வந்து இப்போ என்ன மாதிரி எங்கேயோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போட்டு அந்த ஃபண்டை மறுபடியும் இப்போ வந்து கம்மியான அதை ஒரு அப்ரிசியேஷனில் பார்த்தவங்களுக்கு அதை இமீடியட்டாக ரீகெயின் பண்ணுன்றதுல ஷார்ப்பாக இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு இடத்துல நான் விட்டுருக்கேன் அப்போ எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, இதில் தான் நீங்கள் எடுக்கிறதுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஓஎம்ஆர் ஈஸியாக இருக்கு வந்துட்டு. ரெண்டுமே உங்கள் பணத்தை சேஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து பெட் பண்ணி விளையாட வேண்டிய ஒரு கேம்னே நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஏன் அப்படின்னா, அப்ரிசியேஷன், இன்வெஸ்ட்மெண்ட், க்ரோத்து எல்லாமே டாப் கிளாஸாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கான கேரண்டி ரிட்டர்ன்ஸும் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம், அதுக்கான ஆஃபர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்க போகுது. அதுவும் குறிப்பாக இந்த வாரம் சண்டே நடக்க போகிற இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட், இன்னொரு 15 லேக் ஒர்த் ஆஃப் பண்டில் ஆஃப் ஆஃபரோட சேர்த்து கிட்டத்தட்ட 30 லட்சம் பெனிஃபிட்டில் பாம்ஷோர் செகண்ட் ஃபேஸ் இப்போ லான்ச் ஆகுது. அண்ட் நம்மளோட பெவலி ஹைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட ஓஎம்ஆர்லையும் லான்ச் ஆகுது. இந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு காஃபி குடிச்சிட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
1: ஓகே, ஸோ மோர் இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணலாம். கால் தம் அட் 0547673111. ஓகே, 0547673111. ஆஃபர் பற்றி, ப்ராஜெக்ட்ஸ் பற்றி, எல்லாத்தையும் பற்றி இந்த ஒன் ஹவரில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பாட்டு வருது. ஓகே, திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக் பாட்டு.

0: சுட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: வரீங்க
2: எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான்
1: அது. உனக்கும் கூட.
3: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட்.
4: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸ் ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
5: செழித்தையும் தமிழை

நிலங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: வெல்கம் பேக். ஸோ விஎன்சிடியுடைய பிகஸ்ட் ரெண்டு ப்ராஜெக்ட்ஸான சென்னை ஈசிஆர் அண்ட் சென்னை ஓஎம்ஆரில் இருக்கிற பிகஸ்ட் ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட் தான் வந்து வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி நடக்க போகுது. ஓகே, பார்க் ரிஜஸ் ஹோட்டல் புர்ஜுமான்ல வழக்கம் போல எப்பவுமே அங்கேயே தான். ஸோ வாட் யூ ஹேவ் டு டு இஸ், உங்களுக்கு இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்கள் ஒரு வில்லா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் கால் தம் 0547673111. ஓகே, 0547673111. நான் ஸ்லோவாக சொல்கிறதுக்கான காரணமே, நீங்கள் டக்கு டக்குன்னு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே இருப்பீங்க, அப்போ இங்கே யாராவது ஸ்லோவாக சொன்னாத்தானே கொஞ்சம் பொறுமையாக சொன்னால் ஈஸியாக இருக்குமே, அதனால தான் ஸ்லோவாக எப்பவுமே சொல்கிறது நம்புகிறேன். உங்களுக்காக தான், எல்லாமே உங்களுக்காக தான். எனவே நோட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இப்போ இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்லையுமே வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பிரபாவும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் வந்து அடித்து சொல்கிறார், இந்த ஆர்ஓஐ வந்து பயங்கரமாக இப்படி இருக்கும், இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவ்வளோ வேல்யூபிளான ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு. ஆனால் அது எப்படி எனக்கு அந்த ரீசன் எப்படின்னு தெரிஞ்சாகணும், அதான் பிரபா கிட்டே கேட்கலான்ட்டு.
1: கண்டிப்பாக ப்ரோ, இப்போ நீங்கள் ஈசிஆரில் வந்து இப்போ நம்ம லான்ச் பண்ண போகிற பாம்ப் ஷோ 2 எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஓஎம்ஆர் லொகேஷனும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு லொகேஷனும் இப்போதான் நம்ம போயிட்டு முத முதல்ல இந்த லொகேஷன்ல இப்போ பூமி பூஜை போட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம்ன்றது கிடையவே கிடையாது. ஆல்ரெடி ஓஷன் டிரைவ் முடிச்சு, பீச் பொலிவார்ட் முடிச்சு, பாம் பீச்னு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு, பாம் ஷோர்ல ஃபேஸ் 1 முடிச்சு, இப்போ ஃபேஸ் 2. அண்ட் அந்த ஓஷன் டிரைவ்லேயே ஃபேஸ் 1, 2, 3 இருக்கு, பாம் பீச் பொலிவார்ட்ல ஃபேஸ் 2. கிட்டத்தட்ட 10 ப்ராஜெக்ட் கவுண்ட் நீங்க வச்சுக்கலாம். நான் ஒரு விழா கிட்ட பண்ணியாச்சு ஈசிஆர்ல. அந்த ஃபர்ஸ்ட் விழா நம்ம ஸ்டார்ட் பண்ணல 2019 மார்ச் 8 அன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணும்போது, இந்த லொகேஷன்லாம் யார் வந்து விழா வாங்குவாங்க, இங்கெல்லாம் போகுமான்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு 400 விழா கட்டி முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணி, இன்னைக்கு வந்து அதில் ஆல்மோஸ்ட் 60% அந்த வில்லாஸ் வந்து ரெண்டலுக்கும் போயிட்டு இருக்கு ஆக்சுவலான்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக பாம் பீச் முடிச்சு கொடுத்தோம், 22 வில்லா கம்யூனிட்டி. லான்ச் பண்ணும்போது 1,25,00,000 ரூபா ஃபினிஷ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வெளியே வரும்போது 1,85,00,000 ஆக்சுவலான்ட்டு. அண்ட் 2024 லான்ச் பண்ணும்போது இட் வாஸ் 1,25,00,000. அண்ட் 2026 ஜனவரியில் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இட் வாஸ் 1,68,000 to 1.85,000 வந்துட்டு. ரீசன் என்னன்னா, கைட் லைன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஈஸியாக லேண்ட் ப்ரைஸ் கண்ணா பின்னான் இன்க்ரீஸ் ஆகுது ஆக்சுவலான்ட்டு. வெரி சிம்பிள் ரீசன், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சைடில் வந்து செலிபிரிட்டி ஹவுசஸ், அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஊரில் முன்னாடி கூட்டுருவாங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வீடு இருக்குது, இங்கே வந்து அந்த சீரியஸ்லி அந்த மாதிரி சொல்லி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இந்த சைடு இப்போ சிஎம் வீடு வர அங்கே வந்துருச்சு. ஸோ அதனால் ஈஸியாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுன்னு சொல்லி சொல்லி சொல்லியே நம்ம மக்கள் வந்து ஈஸியாக ரேட் ஏற்றிட்டாங்க ஆக்சுவலான்ட்டு. ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் அவைலபிலிட்டி 0 வந்துட்டு. எல்லா செலிபிரிட்டிஸ் பொலிட்டீஷியன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பல்க் பல்க் லேண்டாக அங்கே வாங்கி பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாட்டிங் டெவலப்பர், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த கம்பெனி ஆக்சுவலாக வந்துட்டு, உள்ளே போவாங்க அந்த இடத்துல லேட்டாக கண்ணா பின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவங்க வெளியே போயிருவாங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி ஈஸியாக ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கி ஒரு ஸ்விமிங் பூலோட ஒரு வில்லா கட்டணுன்றது அவ்வளோ பேருக்கு ட்ரீம். நீங்கள் சென்னைட்டாக இருந்தீங்க, நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது சென்னை ஈஸியாகலாம் போயிட்டீங்கன்னா, இந்த சைடில் ஒரு வில்லா வாங்கி செட்டில் பண்ணுறதுலாம் ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு ட்ரீமாக வச்சுட்டு சுற்றுற நிறையா. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் ஆஸ்பிரண்ட்டோட இருக்கும்போது, இன்னொன்று கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அங்கே தான் மெட்ரோ கொண்டு வராங்க, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வென்ஷன் சென்டர் பெருசாக போன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, சேட்டலைட் சிட்டி எல்லாமே வந்து சும்மா ரிட்டன் லக்க ப்ராஜெக்ட்ல எல்லாமே எக்ஸ்பான்ஷனில் போயிட்டு இருக்க கம்யூனிட்டி. அப்போ வந்துட்டு நம்ம பணம் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டடாக வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஆக்சுவலான்ட்டு. நீங்கள் பேங்க்ல கூட உங்களுக்கு வந்து 6.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க தவிர, ஆனால் போட்ட பணம் அப்படியே மல்டிபிளேஷன் ஆகாது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும், ஈசிஆர் பொறுத்த வரைக்கும், இது நான் சொல்றது நீங்கள் நம்ப வேணாம், யூ டூ யோர் ஹோம்ஒர்க், கூகுள் பண்ணி பாருங்க 2018-2020 என்ன லேண்ட் ரேட் ஈசிஆர்ல இருந்துச்சு, இன்னைக்கு என்ன லேண்ட் ரேட் இருக்குன்றது. சேம் திங் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஓஎம்ஆர் அஸ் வெல் ஆக்சுவலாக வந்துட்டு. 2001-2005 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் இஸ் நத்திங், அண்ட் அப்போ தான் ஐடி பூம் ஆகிட்டுருக்கு. அங்கங்கே ஒரு ஐடி பார்க்ஸ் மாதிரி வராமிச்சிச்சு, அப்புறம் பிபிஓ கம்பெனிஸ் வராமிச்சிச்சு, அப்புறம் அவங்க வேலை பார்க்கறதுக்கு பகல அப்பார்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா ரினவுண்டு டெவலப்பர்ஸ் கம்பெனி, நீங்கள் நேம் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக வந்துட்டு, எனி பிக் டெவலப்பர் கம்பெனி அவங்களோட டாலஸ்ட் அப்பார்ட்மெண்ட் கண்டிப்பாக ஒன்று ஓஎம்ஆரில் இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேங்களா? அது ஒன்று. அண்ட் ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அப்பார்ட்மெண்ட்டும் கம்மியான சைஸ்லாம் கிடையாது, எல்லாமே 30 floors, 35 floors அண்ட் 1 bedroom, 2 bedroom சொல்லி அந்த ஏரியா ஃபுல்லாக இன்றைக்கி வந்து முடிச்சு விட்டாங்க ஆக்சுவலாக. அப்போ இன்றைக்கி அங்கேயும் லேண்டோட டிமாண்ட் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்போது, நம்ம வந்துட்டு ஃபார் அ பர்பஸ் அண்ட் நாங்கள் விஎன்சிட்டி வில்லா மட்டும்தான் பண்ணுவோம். அப்போ நம்ம தேடி போய் லேண்ட்ஸ் எடுத்து நம்ம டாக்குமெண்ட் சைன் பண்ணி பண்ணுறத விட, நம்ம ஐயா வந்து விஎன்சிட்டியாக பல வருஷம் முடியும், நீங்கள் லேண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்ச இடத்துல வி ஸ்டார்ட் டூயிங் வில்லாஸ். அதனால காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்க முடியும், ஆஃபர்ஸ் பெனிஃபிட் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதோட க்ரோத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஏன்னா விஎன்சிட்டி இட்ஸ் நாட் அ 1-year 2-year கம்பெனி, இட்ஸ் அ 52nd year பெரிய கம்பெனி இன் சென்னை, பிகாஸ் சென்னை கமலா தியேட்டர் தான் நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆக்சுவலாக வந்து தியேட்டர் ஆரம்பிச்சு 52 வருஷம் ஆயிடுச்சு தான். அப்போ இருந்தே அவங்க லேண்ட் பேங்க் டெவலப் பண்ணனால இன்னைக்கு அந்த லேண்ட்ஸில் நாங்கள் வில்லா பண்ணுறதுனால காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்க முடியும், பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி கொடுக்க முடியும். அங்கே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அபார்ட்மெண்ட் வாங்குற பிரைஸ்ல நீங்க வில்லாவே வாங்குறீங்க, அதுவும் லேண்ட் ஓனர்ஷிப்போட. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது அது வில்லாவா எடுத்து வைக்கும் போது ரெண்டல் ரெவன்யூ கேரண்டீடா கிடைக்கும், உங்களோட அப்ரிசியேஷன், உங்களோட லேண்ட் அப்ரிசியேஷனையும் நீங்க வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். நாளைக்கு நம்மளே ரீலோகேட் பண்ணி போறோம் துபாயில இருந்து நம்ம கிளம்புறோம் ஒரு 5-6 இந்த ஏரியா இன்னும் டெவலப் ஆயிருக்கும், அன்னைக்கு அந்த வில்லால போய் நம்மளே தங்கி என்ஜாயும் பண்ண முடியும்.
0: Well, that is the guarantee. So call them at 0547673111, okay, 0547673111. ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி இந்த ஈவெண்ட் நடக்குது. ரைட்,
2: we'll be back after a short commercial break. இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: ஒரு காலத்து
4: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவியா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5 ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல. இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED பையா. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட் அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க.
5: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த சேகூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
6: Joy Alukas, world's favorite jeweler.
7: Rende rendu perku naduvula dhaan pottiye.
8: One
9: Chennai ECR Palm Shore.
8: Innone
9: OMR Beverly Heights.
8: Yes.
10: Nama VNCT Global inda summer ku Chennai ECR la beach side Bali style villas and Palm Shore phase 2 um Chennai OMR Kelambakkam la Beverly Heights phase 2 um grand ah pre launch panna poranga. Inda rendu projects la endha villa book pannalum 15 lakhs spot price discount, 15 years rental and maintenance free offer, and kudave first 12 months ku EMI free.
11: Meet VNCT team on Sunday 5th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Burjman. Call 0547673111, 0547673111. Neenga mudivu pannunga, ECR beach side la villa venuma illa OMR city side la villa venuma?
12: The evening correct presented by ECR beach side la villa venuma illa OMR city side la villa venuma? Meet VNCT team on Sunday 5th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Burjman. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5 inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
13: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
14: சுட சுட புத்தம் புது பாட்டு.
15: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: அப்பா ஒரு கதை சொல்லவா?
1: சிங்கம் கதையா?
2: செல்லாயோ டைரக்ஷன்ல, ஷான் ரோல்டன் மியூசிக்ல, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில்.
0: ஏலங்கிறது கௌரவம், ஏலங்கிறது கம்பீரம், நீ வேலைக்கு போயே ஆகணும்.
2: கட்டா குஸ்தி 2 ஜூலை 3rd ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி, எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: எப்படியாச்சும் ஜெயிச்சிருப்பா, ப்ளீஸ் பா.
3: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.

0: வெல்கம் பேக். ஸோ 5th July இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டே ஃபார் யூ. நான் பில்லா கில்லா வாங்குறீங்க அப்படின்னா இதுதான் கரெக்டான ஒரு டைம். 15 lakh டிஸ்கவுண்டோட, அதுவும் வந்து ஃபஸ்ட்டு 12 months இஎம்ஐ ஃப்ரீயோட விஎன்சிடியுடைய சூப்பரான ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து இஎம்ஐனே வருது எனக்கு, ஈஸியாக. அதுக்கப்புறம் ஓஎம்ஆர், இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்லையும் ரெண்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஆர் ரெண்டுலேயுமே கூட நீங்கள் போய்ட்டு சூப்பராக யூ கேன் புக் யுவர் வில்லா. ஸோ தி திங் இஸ் யூ ஜஸ்ட் ஹாவ் டு கால் 0547673111 0547673111 இதான் நம்பர். ஸோ இப்போ ஈசிஆர் ஓஎம்ஆர் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்தளவுக்கு இப்போ ஈசிஆரில் வீடா வில்லாவா அதுவும் சூப்பராக அப்படின்னு தோணுது எனக்கு. அப்புறம் இப்போ ஈசிஆரில் இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் பற்றி எனக்கு
1: சொல்லுங்க. சிட்டியோட 10th வில்லா கம்யூனிட்டி இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக ஈசிஆரில் மட்டுமே ஓகேங்களா. ஃபேஸ் 1, 2, 3 ஓஷன் ட்ரைவ் அண்ட் பீச் புலவர்ட் ஃபேஸ் 1, 2 அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம் பீச் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அண்ட் இப்போ வந்து இதில் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 வந்துருச்சு. அண்ட் இது ஏன் ஒவ்வொரு ஃபேஸாக பண்ணுறோன்னா அப்புறம் 1 வந்துட்டு இம்ப்ரூவேஷன் நிறையா இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு ஃபேஸ் 1க்கும் 2க்குமே இது வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் சைஸஸில் டிசைன்ஸில். இப்போ நிறைய கிளைண்ட் என்ன சொல்லுவாங்க, ஸ்விம்மிங் பூல் ரிமூவ் பண்ணிட்டு கார்டனாக கொடுங்கன்னு, கார்டனை ரிமூவ் பண்ணிட்டு வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு. ஸோ இந்த பிளான்ஸ்லாம் வரும்போது கிளைண்ட்டுக்கு அது போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இமீடியட்டாக அதுக்கு ஒரு ரீ அப்ரூவல் போயிட்டு நம்ம அடுத்த ஃபேஸாக லான்ச் பண்ணுறோம். ஆமாம். ஸோ அதனால வந்துட்டு அது பெட்டர்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த வில்லா அந்த ஸ்பெக். அந்த இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கஜரியா டைல்ஸ் கொடுத்துருப்போம், இப்போ இட்டாலியன் மார்பிள்ஸ் போகிறோம் ஃப்ளோரிங்கே ஆக்சுவலாக வந்துட்டு ஓகேங்களா. அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து நார்மல் டெக்ஸ்சர் டிசைன்ஸ் கொடுத்துருப்போம், இப்போ எக்ஸ்டீரியரே பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள்ஸ் கொடுக்குறோம் ஆக்சுவலாக வந்து. அப்போ இட்டாலியன் மார்பிள்லாம் போட்டுனா ஒரு துணி எடுத்து நீங்கள் வைப் பண்ணிட்டா போதும், நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும் டெக்ஸ்சர் பண்ணலாம் அவசியமே
0: இல்லை.
1: ஆமாம், இப்போ நீங்கள் பீச் சைடில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய என்ன யோசிப்பாங்க, தூர் பிடிக்கும், வீடு வந்து ரெஸ்ட் ஆகும், இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது இட்டாலியன் மார்பிள் டிசைன் பீச் போல வரலாம் கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி. அதே டிசைன் இப்போ பாம் ஷோர்லையும் கொடுக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னா இட்ஸ் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணாத எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ரெகுலர் மாடலும் போகலாம். நீங்கள் உங்கள் வாலே இட்டாலியன் மார்பிளில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு துணி எடுத்து வைப் பண்ணிங்கனாலே அந்த ஆளுக்கு
0: மெயின்டெனன்ஸ்
1: ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீப்பேஜ் வர்றது அண்ட் வால் கிராக்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கஜாரியா டைல்ஸ் முடிச்சு இப்போ வேறு பிராண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், ஹை அண்ட் பிராண்ட்ஸ், டோர் லாக்ஸ் எல்லாம் கோத்ரேஜ், இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்ட்ஸோட பண்ணும்போது தட் இஸ் ஈவன் மோர் அட்வான்டேஜ் ஃபார் த கிளைண்ட். அண்ட் ரெண்டாவதுமே ஸ்பெக் ஆஃப் த டிசைன், நீங்கள் எவ்வளோ பேர், நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக பாலி இன்றைக்கி நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறாங்க, அதில் போனீங்கன்னா இப்போ செமினியா குட்டா இந்த மாதிரியான ஏரியா போனீங்கன்னா மோர் ஆஃப் ட்ரெடிஷனல் ஹவுசஸ் அங்கே அழகாக இருக்கும். நீங்கள் போயிருப்பீங்கள்ல, இப்போ நீங்கள் தாய்லாண்ட்லாம் போகும்போது தாய்லாண்ட் போகும்போது அங்கேயே சிமிலர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அது அங்கேயே அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வில்லா ஸ்டே பண்ணுவோம்ல நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் நடுவில் இருக்கும், வீட்டை சுற்றி அந்த ஸ்விமிங் பூல் நடுவில் ஒரு சிட்டிங் லான்ச் கொடுத்துருப்பாங்க, உட்காந்து பேசுகிற மாதிரி கிட்ஸ் விளையாடுறதுக்கு பிளேசஸ் இருக்கும். அதுவே அந்த அந்த விளையாடுற இடமே மணலில் போட்டிருப்போம், பீச் சாண்ட்லேயே அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பீச் சாண்டு கொடுத்து அங்கே விளையாடுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அந்த பீச்சில் என்னென்ன ஒரு ஒரு கிமிக்ஸ் இருக்குமோ, பீச்சில் என்னென்ன ஒரு லவ்லி திங் நம்ம வந்து வீட்டில் இன்கார்பரேட் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் ஓப்பனாகவே இப்போ சொல்லலாம் பார் கவுண்டர்ஸ் கேட்குறாங்க, டெரஸில் வந்துட்டு ஒரு ஒரு லவ்லி லான்ச் அண்ட் பார் கவுண்டர், மியூசிக் செட்டப்பு, இல்லை பார்பிக்யூ செட்டப் இது வந்துட்டு, அதனால் ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் வந்துட்டு. அதனால் ஈஸியாரில் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ வில்லா இட் இஸ் பியூர்லி என்டர்டைன்மெண்ட். அண்ட் கண்டிப்பாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கணுன்றவங்களாம் ஈஸியாக வில்லா வாங்கிடுறாங்க வந்துட்டு ஓகே, அங்கே போனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ண முடியாது. அண்ட் யூ வில் என்ஜாய் மார்னிங் பீச் வாக்கு, கேம்ஸு, அம்யூனிட்டிஸு, ஃபெசிலிட்டிஸு, இந்த மாதிரி ஒரு ஒரு லெஷராக ஒரு வீடு நம்ம வாங்கி வச்சு வீக்கெண்ட் ஹவுஸ் தான் யூஸ் பண்ணோம், இல்லை ஃபியூச்சரில் நான் வந்து ரிட்டைர்மெண்ட்னா இந்த மாதிரி தான் ஒரு பீச் சைடில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் இந்த வில்லாஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதில் ஒன் மோர் அட்வான்டேஜ் இஸ் கம் ஆடட் பேக்கேஜ்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு லக்ஸரி காரை வாங்கி ஓட்டணும்னு நம்ம நினைப்போம் ஆக்சுவலாக வந்துட்டு, ஆனால் அது கூடவே என்ன வந்துன்னா செலவு ஜாஸ்தி, ஏன்னா லக்ஸரி கார் போகும்போது உங்களுக்கு டெப்ரிசியேஷன் மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு அடி வாங்கிடும். பட் இங்கே உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பாம் ஷோர் பாம் பீச்சில் என்ன அட்வான்டேஜ்னா மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு 15 years வரைக்கும் ஃப்ரீ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்துருது ஆக்சுவலாக வந்துட்டு. செகண்ட் திங் என்னன்னா இதுல உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஆக்சுவலாக அது வந்துட்டு ஓகேங்களா. இது வந்து இப்போ ஒரு நான் லக்ஸரி கார் சொன்னால் டெப்ரிசியேஷன் ஆச்சு, நீங்கள் லக்ஸரியாக ஒரு வில்லா வாங்குறீங்க ஆனால் ஈஸியாக மாதிரி லொக்கேஷனில் வாங்குறதுனால உங்கள் லேண்ட் ப்ரைஸ் ஜாஸ்தியாக என்ன அட்வான்டேஜ்னா இது டெப்ரிசியேஷன் ஆசிட்டும் கிடையாது. ஸோ நம்ம என்ஜாயும் பண்ணுறோம் அண்ட் அந்த வில்லாவை பெஸ்ட்டாக யூஸும் பண்ணிக்கிறோம், ரெண்டல் ரெவன்யூ என்ன ரெண்டல் ரெவன்யூ நம்ம எடுத்துக்கிறோம், தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷனும் கிடைக்குது. கூடவே உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் இஎம்ஐ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹார்லி 2000 2500 கிராம்ஸ்லயே ஒரு ஸ்விமிங் பூல் வில்லாவே வாங்க முடியும், பிகாஸ் உங்களுக்கு ரெண்டல் ஜாஸ்தியா கிடைக்கிறதுனால.
0: ஓகே பரவாயில்லையே. ஏன்னா வந்து இப்போ நீங்க இவ்வளவு சொல்லும்போது எனக்கு வந்து லைட்டா அப்படி ஓ மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஈஸி, இட் ஃபீல்ஸ் டூவபிள். ஸோ அதனால உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் கால் தம் அட் 0547673111. 1, அவ்வளோதான். 0547673111. 5th July காலையில் 10 மணிக்கு வேன் சிட்டி டீம் வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ அட் பார்க் ரேஜஸ் ஹோட்டல் புழுமான் கிட்ட. அவ்வளோதான், பாட்டு வருது கேளுங்க. ரைட்டா, ரைட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க. 10, 20 இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
3: லூலு, where the world comes to shop. Golden song of the hour. Brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The evening correct.
2: The Evening Correct presented by ECR Beach Side La Villa வேணுமா இல்ல OMR City Side La Villa வேணுமா? Meet BNCT team on Sunday 5th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bergman. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல enjoy ஸோ ஃபஸ்ட்டு 12 மாதத்துக்கு இஎம்ஐ ஃப்ரீ அப் டு 15 lakh வரைக்கும் டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. கால் தெம் அண்ட் ஃபுல்லாக டீடெயில்ஸ் கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. அது ரைட் நவ் ப்ரோ, இப்போ ஈசிஆர் பற்றி சொன்ன மாதிரி இப்போ ஓஎம்ஆர் பற்றி எனக்கு சொல்லுங்களேன். கேளம்பாக்கம் ப்ராஜெக்ட்
3: கண்டிப்பாக ப்ரோ. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் லிங்க் செகண்ட் லிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஏரியா இட்ஸ் லைக் ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஓஎம்ஆர். அண்ட் அந்த அன்எக்ஸ்பெக்ட் பூமில் நிறைய ஏர்ன் பண்ணவங்களும் இருக்காங்க, நிறைய லூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. இல்லை வந்துட்டு அண்ட் அதில் நான் கேட்ட ஒரு ரீசெண்டாக ஷாக் ஆன ஒரு இன்டர்வியூ, ரீசெண்டாக ஒரு ஒரு 6 months முன்னாடி உங்களுக்கு கேஎஸ் ரவிக்குமார் சார் தெரியும், டிரெக்டர் ஆக்சுவலாக வந்துட்டு ஹி ஹேஸ் அ க்ளோஸ் டு 50 ஏக்கர்ஸ் இன் ஓஎம்ஆர் சோழிங்களை தாண்டவனே. அந்த பிகினிங் அந்த ஏரா 2000-2005 ஆரம்பிக்கும்ல அந்த டைட்டில் அதை வித்துட்டாங்களா ஓகேங்களா. இப்போ அவர் ரிக்ரெட் பண்ணி ஃபீல் பண்ணி சொன்னார். அண்ட் அவர் இன்டர்வியூல ஆக்சுவலாக அந்த லேண்ட் மட்டும் என்ன கையில் இருந்துச்சுன்னா வந்துட்டு இட்ஸ் லைக் 50 ஏக்கர் இன்னைக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈவன் எனக்கு தெரிஞ்ச டெவலப்பர்ஸ் கூட யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அதை லூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2005-2010 வந்துட்டு நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ், ஐடி கம்பெனியில் என்ஆர்ஐயாக இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டைமில் சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆயிருப்பாங்கல்ல, அந்த 2008-10 யூஎஸில் போய் செட்டில் ஆனவங்களாம் ஒரு சில லேண்ட் பார்சல் வாங்கினவங்க தான் இன்றைக்கி பிக் லேண்ட் லார்ட்ஸாகவே இருக்காங்க. அவங்ககிட்ட தான் லேண்ட் வாங்கி இன்றைக்கி வந்து நிறைய டெவலப்பர்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, வில்லா டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக படூரில் வந்து ஸ்ரீனிவாச நகர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 2 ஏக்கர் யூஎஸில் வந்துட்டு 2006 அந்த எம்ப்ளாயிஸாக சேர்ந்து வாங்கியிருக்காங்க. அன்றைக்கி அவங்க வாங்கின ரேட் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஒன்ட் பிலீவ் 650 rupees பர் ஸ்கொயர் ஃபீட். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு,
1: 600-6000.
3: அண்ட் எப்போ இது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னெல்லாம் கிடையாது, ஆக்சுவலாக வந்துட்டு 2005 வாங்கி இன்றைக்கி 2026 பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அண்ட் அவங்க தான் அந்த ஓனர்ஸ், அவங்க தான் இன்றைக்கி பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்து அந்த லேண்டில் ஸ்ரீனிவாச நகர், அந்த நகர் பேரே ஸ்ரீனிவாச நகர், ஓஎம்ஆர் படூரில் டிசிஎஸ் பக்கத்து காம்பவுண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏர்ன் பண்ணவங்களும் இருக்காங்க, லூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதான் இட்ஸ் எ க்வெஸ்சன் மார்க் ஆக்சுவலான். ஸோ இன்றைக்கும் இந்த க்ரோத் ஸ்டோரி எல்லாமே கேட்டு நம்மளும் கடந்து போகிறோமா, இல்லை என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் எடுத்து நானும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறேன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு, எனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ அட்டும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் ஈசிஆர் சொன்னது வந்து பீச்சு அந்த பார்ட்டிஸு அந்த மாதிரி ஒரு ஏரியாஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து வாங்குறவங்க இருப்பாங்க, பட் நிறைய பேர் ட்ரெடிஷ்னலாக நம்ம இன்னும் வந்துட்டு எப்படி இருப்போம், எனக்கு ஒரு ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸு, மால்ஸு, மெட்ரோ, ரெசிடென்ஷியலாக எனக்கு வந்து இருக்கணும் ஆக்சுவலாக வந்துட்டு, அதில் வந்து என் ஃபேமிலியை நான் தங்க வைக்கணும், அவங்களோட எஜுகேஷனுக்கு என் பையன் வந்துட்டு நாளைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் போகலாம், மெடிக்கல் காலேஜ் போகலாம், இல்லை பொண்ணு வந்து மெடிக்கல் காலேஜ் போகலாம், அவங்க அங்கேருந்து பக்கத்தில் போயிட்டு வரதுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்கணும், இல்லை அவங்களுக்கு இப்போ வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வைக்கிறேன், இந்த மாதிரி பல விதமான திங்கிங்கில் தான் நம்ம என்ஆர்ஐ இருப்போம். அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் டிக் பாக்ஸ் போட்டு ஒர்க் பண்ணணும்னா உங்களுக்கு கேளம்பாக்கம் வில் பி த ஃபென்டாஸ்டிக் லொக்கேஷனாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு அடுத்த 2 வருஷம் கூட சொல்ல மாட்டேன், இன்னும் 1.5 வருஷத்தில் கேளம்பாக்கத்தில் இப்போ நம்ம பார்க்குற ப்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆக்சுவலாக வந்துட்டு. பிகாஸ் ஏன்னா மெட்ரோ வந்து படூர் வரைக்கும் டெவலப் ஆகி படூரோட மெட்ரோ ஹேண்ட் ஓவர் ஆகும்போது இந்த ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் 3x இன்க்ரீஸ் ஆகும் ஆக்சுவலான். அப்போ கேளம்பாக்கம் படூர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து எக்ஸாக்ட்லி 3 km. நம்ம ப்ராஜெக்ட் அண்ட் உங்களுக்கு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் தெரியும், அதுக்கு பின்னாடி தான் வரும். அண்ட் ஏற்கனவே ஃபேஸ் 1 முடிச்சு அண்ட் பெவலி ரிஜ் முடிச்சு பெவலி ஹைட்ஸில் ஃபேஸ் 1 முடிச்சு ஃபேஸ் 2 வெறும் 12 வில்லாஸ் மட்டும் தான் லான்ச் பண்ணுறோம். லேண்ட் ஓனர்ஷிப்போட இண்டிவிஜுவல் வில்லாஸ் ஆக்சுவலாக வந்துட்டு அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் சொன்னது படி உங்களுக்கே நீங்கள் 2 ப்ராஜெக்ட் கேட்டிங்க, எனக்கு ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தான் தோணும், இல்லை இதுவாக அதுவான்னு தான் தோணும். அதனால தான் சொன்னேன் இன்டர்னல் காம்படிஷன் பிட்வீன் தீஸ் 2 ப்ராஜெக்ட்ஸ் இஸ் ஹெவி ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ உங்களுக்கு சிட்டி ஓரியன்டாக ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு வில்லாஸ் பார்க்கணும், நல்ல ரெவன்யூ வரணும்னா கோ ஃபார் ஒய்எம்ஆர், இல்லை எனக்கு வந்து நல்ல வைப் இருக்கணும், எனக்கு வந்து நல்ல ஒரு இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும், ஃபியூச்சர்லேயும் வந்து பசங்களுக்கு அந்த மாதிரி வேணும், அண்ட் ரெண்டல் ரெவன்யூ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கணும், இஎம்ஐக்கெலாம் கவர் ஆகணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருப்போம்.
0: ஓகே, அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். டு கால் தம் 0547673111 0547673111. சூப்பராக ஒரு பாட்டு ஒரு கேட்டு முடியும், கொஞ்சம் லாஸ்ட்டாக ஒரு மேட்டருக்கு வந்து கேட்போம் பிரபா கிட்டிய. திஸ் இஸ் 89.4 தமிழ்.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Manasu thottumittu. Manasu thottumittu.
2: சிட்டியுடைய சூப்பரான ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ், அதாவது சென்னையில் இருக்கிற ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர், இந்த ரெண்டு மெயின் ஹாட்ஸ்பாட்டில் இருக்கிற ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பித்தோம். நீங்கள் வந்து வரப்போகிற 5th July, ஓகே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து என்சிடி டீம் போய் பாக்ரிஜிஸ் ஹோட்டலில் மீட் பண்ணுங்கள். காலையில் 10 மணிலேருந்து உங்களுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்போவே கால் பண்ணி இந்த டைமுக்கு வரோம், 2 மணிக்கு வரோம், 4 மணிக்கு வரோம் அப்படின்னு ஒரு டைம் கேட்டு ஒரு ஸ்லாட் புக் பண்ணிக்கிங்க. இட்ஸ் ஃப்ரீ அண்ட் தென் யூ கேன் ஈஸியாக போகலாம்ல, உங்களுக்கும் ஒரு டைம் இருக்கும். ஸோ 0547673111 தான் நம்பர், அண்ட் 0547673111 அவ்வளோதான். இப்போ ப்ரோ உங்ககிட்ட நான் கேட்ட மாதிரி இப்போ வந்து வெறும் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் ஷோகேஸா, இல்லை வந்து ஏன்னா மதுரை கோயம்புத்தூர்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ்
3: நம்ம இந்த ரெண்டு வில்லாவும் இந்த தடவை நம்ம லான்ச் பண்றோம், இந்த பிரீமியம் லான்ச், இந்த சம்மர் சேல்னு சொல்லி நம்ம டிசைன் பண்ணி. அண்ட் ஆனால் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இருக்கு. நான் ஆஃபரும் இன்னைக்குள்ள ப்ராஜெக்ட்ஸாக சொல்லணும், ஆஃபர் நான் விட்டுட்டு டீட்டெயில் சொல்றதுக்கு. அண்ட் 15 lakh ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். அடிஷனல் 15 lakh உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ்ட் அண்ட் ரெண்டல் மெயின்டெனன்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் இஎம்ஐ ஃப்ரீன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா நீங்க எந்த வில்லா வாங்கினாலும் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்துடும். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்லயும் இந்த எக்ஸ்ட்ரீம் பெனிஃபிட்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போக சென்னை சிட்டிக்குள்ள உங்களுக்கு ஏர்போர்ட்ல இருந்து 7 கிலோமீட்டர்ல புரூக் சைட் வில்லாஸ்னு சொல்லி நம்ம பம்மல் அனகாபுத்தூர்ல இருக்கு. இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பைபாஸ்லயே உங்களுக்கு வரும். இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்லயும் நீங்க வந்து பார்க்கலாம், அதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும், சிட்டி ப்ராஜெக்ட்ஸா இருக்கும் அது ஆக்சுவலா, அது வந்துட்டு அதனால அந்த ஒரு டிஃபரன்ஸ் ஃபிளேவரும் நம்ம கொடுக்குறோம். ஸ்ரீபெரும்புத்தூர்லயும் வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் வில்லாஸ், இண்டிவிஜுவல் வில்லாஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 80 lakhs இருந்தே உங்களுக்கு இருக்கு. இண்டிவிஜுவல் வில்லா 3-bedroom வில்லா, அதுவும் நீங்க பார்க்கலாம், அது அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கும். கோயம்புத்தூர் ஆப்வியஸ்லி வி ஹாவ் அ சிங்காநல்லூர் லொகேஷனில் வி ஹாவ் எக்ஸலன்ட் 3-bedroom வில்லாஸ், இண்டிவிஜுவல் வில்லாஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம், அதுவும் நீங்கள் வந்து இந்த சண்டே பார்க்கலாம். மதுரை லிசனர்ஸ் உங்களுக்காண்டி தான் இந்த லாஸ்ட் 2 மினிட்ஸ். அண்ட் மதுரையில் ஒத்த கடையில் வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் வில்லா இஸ் அவைலபிள் அட் 3000 square feet லேண்ட் ஏரியாவில், அண்ட் ஒரு 2-bedroom ஒரு 1-bedroom ஒரே காம்பவுண்ட் இருக்கும். ஒரு 3000 square feet லேண்ட், அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.5 cents அது வந்து கிடைக்கும் லேண்டு. அந்த லேண்டுக்குள்ளே ஒரு 2 bedroom இருக்கும், ஒரு 1 bedroom இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டுமே தனித்தனியாக வாடகைக்கலாம், இல்லை ஒரு பெட்ரூம் ஒரு இது நீங்கள் யூஸ் பண்ணி இன்னொன்று வாடகைக்கிடலாம். நீங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணி பிளான் பண்ணிக்க முடியும். பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா இதுக்கு உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அண்ட் ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 lakhs கிடைக்குது. 3000 square feet லேண்டில் இருக்கக்கூடிய வில்லா நம்ம மதுரை ஒத்த கடையில், அதனால நீங்கள் மதுரையில் நிறைய பேர் நீங்கள் கால் பண்ணி லாஸ்ட் மந்த்தும் கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வருமானு. இந்த ஒரு ஆப்ஷன் கேட்டட் கம்யூனிட்டிலேயே வந்திருக்கு, அதையும் நீங்கள் கால் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. சண்டே ஈவெண்ட் வரும்போது அந்த வில்லா கம்யூனிட்டி பற்றியும் நீங்கள் பார்க்கலாம். ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் 90 lakhல ஃபர்னிஷ்ட் ஆப்ஷனோட 3000 square feet லேண்ட் ஏரியாவில் மதுரையில் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த இருக்கிற வில்லாஸ் நீங்கள் டெமாலிஜ் பண்ணிட்டு 3000 square feet நீங்கள் ஒரு 6000 square feet பங்களாவே அங்கே கட்ட முடியும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ மல்டிபிளாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி சென்னை மதுரை கோயம்புத்தூரில் உங்கள் வில்லாஸை நீங்கள் வந்து பார்க்கறதுக்கும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஈவெண்ட் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப் டு 30 lakh பெனிஃபிட்டை டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க. ஸோ தட் வி கேன் டேக் கேர் ஆஃப் யூ இன் அ பெட்டர் வே. அண்ட் நான் ஃபஸ்ட் லிங்க்ல சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குறதே ஒரு சீரியஸான விஷயம் தான் ஆக்சுவலாக வந்துட்டு. அதை வந்துட்டு நம்ம ரொம்ப போட்டு நீங்கள் மண்டையை போட்டு குடஞ்சு ஒர்க் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதோட ஈஸியாக ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி ஈஸியான கம்ஃபர்டபுள் உங்களுக்கு பேமெண்ட் பிளானை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அம்யூனிட்டிஸோட அண்ட் கம்ஃபர்டபுளான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். அண்ட் இல்லை எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு நல்ல லேண்ட் இருக்குது, ரொம்ப நாளாக அந்த லேண்ட் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எங்கள் ஊர்லேயே இன்னும் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு, நான் அதில் வாங்கி ஒரு வீடு கட்டலான் இருக்கேன், நிச்சயமாக பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு இஃப் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் நீங்களும் உங்கள் ஃபேமிலி உங்கள் கிட்ஸோட உங்கள் ஒய்ஃபோட சேர்ந்து அப்பா அம்மாவோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பீஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பல ஜெனரேஷனுக்கும் கூட இருக்கும்.
2: ஓகே, ஸோ வெல் சேட். எனிவேஸ் வித் தட் நோட் நம்பர் ஒரு வாட்டி சொல்கிறேன், 0547673111. ஓகே, 0547673111. ஸோ டேட்டு வந்து 5ஆம் தேதி கமிங் சண்டே, அண்ட் காலையில் 10 o'clock டு நைட் 10 o'clock தான் டைமிங். அண்ட் பார்க் ரீஜஸ் ஹோட்டல் நம்ம பருது போயில் புருஜமன் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட, இதுதான் வந்து இடம். ஓகே, அவ்வளோதான். ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஃபியூச்சர் ஹோம் பயர்ஸ் ஃப்ரம் PNCT. ப்ரோ தேங்க்யூ.
3: தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: முன்னாள் எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் ராஜினாமாவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடர்ந்துள்ளது. விராலிமலை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற சி விஜயபாஸ்கர் கடந்த மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று தாவேக்காவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் அவர் இணைந்து கொண்டார். சி விஜயபாஸ்கரின் பதவி விலகல் ஏற்பை ரத்து செய்ய கோரி அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சபாநாயகரின் முடிவு அரசியல் சாசனத்துக்கு எதிராக உள்ளதாகவும் விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டதற்கு இடைக்கால தடை விதிக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார். ராஜினாமா விவகாரத்தில் மனதை செலுத்தாமல் எந்திரத்தனமாக சபாநாயகர் முடிவெடுத்துள்ளார் என்றும் இது அரசியல் சாசனம் மற்றும் இயற்கை விதிகளுக்கு எதிரானது எனவும் அவர் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அமோனியா வாயு கசிவு விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 உயர்ந்தது. ஒடிசாவைச் சேர்ந்த அலத்தி மகாராண ஜுவாங்கா என்ற பெண் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இதனால் அமோனியா வாயு கசிவு விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. இன்னும் சில தொழிலாளர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவு வரையிலான பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: 52,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ராணுவ தளவாடங்கள் வாங்க மத்திய பாதுகாப்பு அமைச்சர் தலைமையிலான குழு அனுமதி அளித்துள்ளது. பாதுகாப்பு படைகளின் போர் திறனை மேம்படுத்தும் நோக்கத்தில் ஏவுகணைகள் தற்காப்பு கருவிகள் வாங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி அடுத்த வாரம் நியூசிலாந்து செல்கின்றார். ஜூலை 10 நியூசிலாந்து செல்லும் பிரதமர் ஜூலை 11 நாடு திரும்புகின்றார். ஜூலை 10 நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகருக்கு பிரதமர் நரேந்திரமோடி செல்லவுள்ளார். இதன் மூலம் 40 நியூசிலாந்து செல்லும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திரமோடி பெறுகின்றார். கடைசியாக 1986 முன்னாள் பிரதமர் மறைந்த ராஜீவ் காந்தி நியூசிலாந்து சென்றிருந்தார். பிரதமர் நரேந்திரமோடியின் நியூசிலாந்து பயணம் குறித்து அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்தோபர் லக்சன் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளதுடன் இந்திய பிரதமர் நரேந்திரமோடி அடுத்த வாரத்தில் நியூசிலாந்துக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றார் என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் இந்தியாவும் ஒன்று. மேலும் நியூசிலாந்தின் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவும் முக்கிய பங்கு பெறுகின்றது என்று அவர் கூறியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையில் நாள் ஒன்றுக்கு தலா 10 மெட்ரிக் டன் வரையான நெல்லை உலர்த்தும் திறன் கொண்ட சுமார் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 50 நவீன தொழில்நுட்ப நெல் உலர்த்தும் இயந்திரங்களை நாடு பூராகவும் உள்ள கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஸ்திரமான நிலையிலும் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் முன்னேற்றத்துக்காக 500 மில்லியன் ரூபாய் பரவலாக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. முறையான திட்ட அறிக்கையொன்றை சமர்ப்பித்து நெல் உலர்த்தும் இயந்திரங்கள் தேவைப்படும் கூட்டுறவு சங்கங்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2: அமீரக செய்திகள்.
4: குழந்தைகள் பார்க்கும் மற்றும் பயன்படுத்தும் ஊடக உள்ளடக்கங்களின் தரத்தையும் பாதுகாப்பையும் மேம்படுத்தும் நோக்கில் குழந்தைகளுக்கான ஊடக உள்ளடக்கத்துக்கு தேசிய தரநிலைகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக ஐக்கிய அரபு அமீரக தேசிய ஊடக ஆணையம் அறிவித்துள்ளது. டிஜிட்டல் தளங்கள் மற்றும் பாரம்பரிய ஊடகங்கள் என அனைத்து தளங்களிலும் குழந்தைகள் அணுகும் உள்ளடக்கங்களின் தரத்தை உயர்த்தும் விரிவான முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
4: பிரிட்டிஷ் கொலம்பியாவுடன் முக்கிய எண்ணெய் குழாய் திட்ட ஒப்பந்தத்தை கனடிய பிரதமர் மார்க் கானி உறுதி செய்துள்ளார். இது ஒரு மிகப்பெரிய எண்ணெய் குழாய் திட்டத்தை முன்னெடுக்க வழிவகுக்கிறது. இந்த ஒப்பந்தம் ஆரம்பத்தில் மேற்கு மாகாணமான பிரிட்டிஷ் கொலம்பியாவின் எதிர்ப்பை எதிர்கொண்டிருந்த நிலையில் தற்போது தீர்வாக அமைந்துள்ளது. திட்டமிடப்பட்ட இந்த எண்ணெய் குழாய் நாளொன்றுக்கு சுமார் 10 லட்சம் பீப்பாய் எண்ணெயை கடத்தும் திறன் கொண்டதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சா? ஓகே, பீஸ்ட்ல இருந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட பாட்டு கேட்டோம் அப்படிங்கறதுனால யாருக்காவது பசங்க யாருக்காச்சும் வந்து புதுசாக கல்யாணம் ஆக போதா? யாராவது கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்றதுக்கு வேண்டி வீட்டில் பொண்ணுங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்களா? டே பசங்களா, உங்களுக்கு தான்டா அந்த பாட்டு. வரும் வரும், அனிருத்தே வந்து பாடுவார். என்ன காதில் வந்து காது கிட்ட வந்து பாடுவார் உனக்கு, வெயிட் பண்ணு. அதே மாதிரி ஏன் ஒரு பாட்டோட நிறுத்தணும், இன்னொரு பாட்டும் கேட்கலாமே. இது கல்யாண சீசனா எனக்கு தெரியாது, ஆனால் நான் கொடுக்குறேன். இதுவும் கல்யாண பாட்டானா? கல்யாண பாட்டு தான், தர்பார்ல இருந்து அப்படி ஒரு பாட்டு. கல்யாண மாப்பிளையும் மனப்பெண்ணும் மனமகனும் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் வந்து அழகாக பாடி நடித்து ஆடிலாம் காட்டுவார். கேளுங்க நீங்கள். அண்ட் அதுக்கு நடுவில் ஓகே விஷயத்தை தெரிஞ்சுப்போம். நம்ம எட்டிஹாட் ரயில் வந்து இட் ஹேட் சேஞ்ச்ட் அ பர்சன்ஸ் லைஃப், அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். நம்ம அப்டேட் பட்டன் வேறு தூக்கி எங்கேயோ வச்சிட்டானுங்க, ஒளி வச்சிட்டானுங்கடே. ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்க?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அதாவது இப்ப எப்படினா, ஒருத்தர் வந்து எவ்ரிடே அபுதாபிக்கு வர்க் போவாராம். ஒருத்தர் எங்க ஃபுஜைரால இருந்து இப்ப எட்டிஹாட் ரயில் வந்ததுனால இனி தினம் நான் அதுல தான் போயிட்டு இருக்கேன். வாரத்துல ஒரு நாள் கூட நான் வந்து யூஸ் பண்ணுவேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா ரோட் பை ரோட் போறப்போ அப்படின்னா ஒரு மாதிரி 2 hours மேலே ஆகுது, 3 hours கிட்டலாம் ஆகிடும். ஏன்னா நடுவில் நிறுத்துவேன், காஃபி கீஃபி குடிப்பேன், நிறுத்துவேன் வண்டியை, எதுக்குடா அந்த வேலைக்கு போகிறோன்னு சொல்லி தலையில் அடிச்சுப்பேன். அதுலலாம் ஒரு 1/2 hour வேஸ்ட் ஆகும். ஆனால் இப்போ வந்து டிஹாட் ரயில் வந்ததுக்கப்புறம் 1 hour 45 minutes கன் டைமில் போய் இறக்கி விட்டுறாங்க. எனக்கும் வந்து பெருசாக நானே உட்காந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கணும் எதுக்கு? ஆனால் இங்கே நான் ரிலாக்ஸ்டாக உட்காந்து போகிறேன் அப்படின்னு எட்டிஹாட் ரயிலின் அருமை பெருமைகளை ஃபிஜராவில் தங்கிட்டு அபுதாபியில் ஒர்க் பண்ணுற ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ட்ரூ. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த நியூஸ் வந்து இன்னும் சூப்பராக போகும். September 30th துபாயில் எட்டிஹாட் ரயில் வந்ததுமே, ஆனால் இங்கேருந்து துபாய்க்கு போகிறவங்க ஆச்சு அபுதாபிக்கு போகிறவங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அபுதாபி டூ இங்கே வர்றவங்களாம் இருக்கிறாங்க. அண்ட் அது போக மார்ச் மாதம் ஷார்ஜாக்கும் வந்துடும் எட்டிஹாட் ரயில், மொத்த யூஏஏமே கனெக்டட் ஆகிடும். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் இல்லை? நல்ல நியூஸ் இது. ஆக்சுவலி நான் இன்னும் போய் செக் பண்ணல, யாராவது போய் பார்த்தீங்களா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: துபாய், அதுக்கப்புறம் அல்தேது, ரெண்டு இடத்துல வந்து September 30th, அதுக்கப்புறம் அல்தாஃப்ரா ரீஜன் இருக்குல்ல அங்கே December 30th, அதுக்கப்புறம் ஷார்ஜா ஸ்டேஷன்ஸ் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல இந்த ஏரியான்ட்டு. பட் இருந்தாலும் March 30th, ஏன் 30 30ன்னு தெரில எனக்கு, பட் இருந்தாலும் நல்ல டைமிங் தான். இன்ஃபேக்ட் ஜூலையுமே 30 தான் ஆரம்பித்தாங்க இல்லையா, June 30th போன வாரம் 30, ஆமாம் போன டியூஸ்டே. ஓகே, தேர் இஸ் சம் வியர்ட் கனெக்ஷன் டு இட். ஓகே, 30 30 30 எல்லாமே 30ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரிலையே. கண்டுபிடிப்போம், இதுதான் நம்ம வேலையே. சரி, இதுக்கு நடுவில் வந்து நான் ஒரு நல்ல விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ கோல்டு ரேட் கம்மி ஆயிடுச்சுல, அதனால கோல்டு ரேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். கோல்டு ரேட் எங்கே
1: இன்று தங்கத்தின் விலை? Brought to you by Ain Gold Wallet. Play Store or App Store ல Ain Gold Wallet app download பண்ணி registration KYC complete பண்ணி screenshot எடுத்து 0502528940 க்கு WhatsApp பண்ணி gold coin win பண்ணுங்க.
0: கோல்டு கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா எனக்குமே ஈவினிங் வாங்க, ஏன்னா காலையில் ஒரு ரேட்டு, மத்தியானம் ஒரு ரேட்டு, சாயங்காலம் ஒரு ரேட்டுன்னு இருக்கும், மாறி மாறி வரும். நீங்கள் ஒரு 6 மணிக்கு மேலே போய் கோல்டு வாங்குங்க சரியா? 501 dirhams 75 fils தான், 24 carat தங்கத்துடைய விலை. அண்ட் 464 dirhams 50 fils, இது வந்து 22 carat தங்கத்துடைய விலை. த திங் இஸ், இப்போ வந்து ஐன் கோல்டு வாலெட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்காங்க, அது இப்போ மதுவோட வாய்ஸில் கேட்டிருப்பீங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் கோல்டு நீங்கள் வாங்கலாம், 1 dirhamக்கு கூட நீங்கள் கோல்டு வாங்கலாம். ஸோ இந்த ஆப் எப்படின்னா, டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 100 dirhamக்கு KYC எல்லாம் போட்டிருவீங்க ஓகேவா? ஆப்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு டைம் 100 dirhamக்கு நீங்கள் கோல்டு வாங்குறப்போ 20 dirhams worth of gold, 20 dirham worth of gold வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அண்ட் ரெஃபர் பண்ணுறீங்க யாராவது ஃப்ரெண்டுக்கு, நீங்கள் அதை லிங்க் அனுப்பி உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் டவுன்லோட் பண்ணி அவரும் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு 20 dirhams உங்களுக்கு வந்த மாதிரியே வரும். நீங்கள் ரெஃபர் பண்ணதுனால 10 dirhams வந்து worth of கோல்டும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு கிடைக்கும். இது ரெண்டு. இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, இப்போ கோல்டு காயின்ஸ் தராங்க அயன் கோல்டு நம்ம தமிழ் எஃப்எம் மூலமாக. இப்போ நான் சொல்லி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி KYC எல்லாம் போட்டிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 0502528940 சப்ப மேட்ரு கடகடன் பண்ணுங்க பார்ப்போம். அனுப்பி வச்சிட்டிங்கன்னா நாங்களே செலக்ட் பண்ணுவோம், ஒரு சிஸ்டம் போட்டு செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் ஆகிட்டிங்கன்னா கோல்டு காயின் அப்படியே வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது தங்கம் கோல்டு காயின்ஸாக அவங்க மண்டையில் கொட்டும், நங்கு நங்குன்னு கொட்டும். பார்த்துங்க, ரெண்டு கல்யாண பாட்டு வருது கேட்டு முடிங்க. கல்யாணம் ஆக போகிற பசங்க பொண்ணுங்க எல்லாத்துக்காகவும் ஸ்பெஷல் டெடிக்கேஷன். ஓகே ஓகே. Back to back. I'm part of the ring to part. Ring to part.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: அப்கிரேடுக்கு ரெடியா?
3: வாரணாச்சலம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
4: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT ஆன் ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1,000,000 கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தரம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தரம்ஸ் per month. அவ்வளவுதான். இத விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
5: விசிட் ஜெட்டோ showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetta UAE, a part of Elite Group Holding. T's and C's apply. 10, 20. இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
6: லூலு, where the world comes to shop. உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: This hour of the evening correct is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: பாட மியூசிக்கை போட்டு விட்டானுங்க நம்ம பசங்க. சரி பரவாயில்ல பரவாயில்ல, தினம் தினம் இப்படி நடு நடுவில் ஏதாவது ஒரு பிஸ்கட் கொடுத்துட்டு போயிடுறானுங்க நமக்கு. சரி ஓகே, பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லித்தானே ஆகணும், ஏன்னா வீக்கெண்டு வேறு வந்து போச்சு. ஸோ ஐ ஹாவ் டு டெல் யூ சம்திங் ஓகேவா, என்னென்னா இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு டீ கடைக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், ஏமாச்சான் ஒரு டீ நம்மளே வந்து ஒரு ரெண்டு டீ குடிக்கிறோம், ஃப்ரெஷ் மில்க்கு ரெண்டு, நாலு பேர் நாலு தரம் ஆகுது ரெண்டு பேர்த்துக்கு, பசங்கள்லாம் சேர்ந்து வந்தோம்னா ஒரு 12 தரம் ஆகுது. நம்மளே வந்து ஒரு நாளைக்கு 10 தரம் பிஸ்னஸ் கொடுக்குறோம் அந்த கடைக்கு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் வராங்க அப்படின்னு வச்சா கூட 200 × 2 எவ்வளோ? 4000. பரவாயில்லையே, வெறும் டீயில் 4000. அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு டீ கடை போட்டுடலாமா? இப்படி போகிற இடத்துலலாம் வந்து நம்ம மனக்கணக்கு ஒன்று போட்டுட்டு வருவோம், அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம், கண்டினியூ பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க, இல்லை பண்ணுறீங்க, இல்லை பண்ண போகிற ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னடா பண்ணுறது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஓகே, கேபிட்டல் இருக்குது, காசு இருக்குது, சரி காசு கொடுக்குறதுக்கு ஆளாவது இருக்குது, சரி அந்த டாபிக் எடுத்தால் காசு உங்களுக்கு கிடச்ச மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்க? ப்ளம்பிங் ஒர்க் இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கும், இன்டீரியர் டிசைன் இருக்கும், இன்ஸ்டலேஷன் இருக்கும், தனித்தனியாக ஆளெல்லாம் நீங்கள் பிடிக்க வேணாம். ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ் அவங்க இருக்காங்க, எப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ண பார்த்தீங்களா? அவங்ககிட்ட வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் அவங்களே எல்லா சர்வீஸுமே அவங்களே பண்ணுறாங்க. இன்டீரியர் ஒர்க் பண்ணி தருவாங்க, ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் எதாவது இருந்ததுன்னா இன்ஸ்டால் பண்ணுறது, எம்ப்ளாயீஸ்க்கு விசா போட்டு தரது, எல்லாமே பண்ணுறாங்க. 0427126 38 அதான் நம்பர். arul@falcontechnicalservice.com அப்படிங்கிறவருக்கு மெயில் போட்டிங்கன்னா கூட மற்றதெல்லாம் தமிழ் ஃபேமிலி கேட்டிங்களாப்பா பிராவோ சொன்னார் அப்போ கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவரே சொல்லுவார். 90s நாட் அவுட்ல நினைவிருக்கும் வரையிலேருந்து ஒத்துக்கினு கடிச்சுக்கமா அது வருது.
1: The Evening Correct presented by ECR Beach Side La Villa Venuma illa OMR City Side La Villa Venuma. Meet BNCT team on Sunday 5th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bergman. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5 inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannu.
2: ஒன்ட்டம்பா

0: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: சாங் ஆஃப் தி ஆர்ல வாஜி வாஜி சிவாஜி பாட்டு உங்களுக்கு வருது, ஆனா அதுக்கு முன்னாடி டிராபிக் வருது. டிராபிக் எப்பவுமே வருது.
2: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: ஜி ஜி ஜி ஜோ, என்ன இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும் போலியே. சோ அதனால வந்து இங்க வரங்க. துபாய் டு ஷார்ஜா ரோடு கிராஷ் எதுவும் இல்லை, ஆனால் சஹாரா சென்டர் வரைக்கும், சஹாரா சென்டரா மஜாஸ் வரைக்கும் கும்முன்னு இருக்குது டிராஃபிக். நடுவில் கொஞ்சம் யூஸ்வலாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், பட் நோ டுடே அல் அன்டில் மஜாஸை தாண்டி அபுஷாகரா போகிற வழி வரைக்கும் டிராஃபிக் இருக்குது. ஓஎஸ்எஸ் மால் அண்ட் அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ஃப்ரீ, அப்புறம் ஓஎஸ்எஸ் மால் தாண்டி மேலே ஏறி அப்படி E88 இந்த பக்கம் அல்தேத் ரோடு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் ஷார்ஜாக்குள்ளே 311லேருந்து கனெக்ட் ஆகிற அல்தேத் ரோட்லேயும் டிராஃபிக் இருக்குது. ஓஎஸ்எஸ் மால்லேருந்து அல்தேத் ரோட் போகிற அந்த டிரெக்ஷன்லையும் டிராஃபிக் இருக்குது. பார்த்து பார்த்து போக தினம் சார்ஜா டு துபாய் வண்டி ஓட்டுறவங்க நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இப்போ வருத்தமாக இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து ஹை த்ரீஜென்சி இருக்கு இல்லையா, அங்கே எங்கே இன்ஃபினிட்டி பிரிட்ஜு கிட்ட அங்கே ஒரு கிராஷ் ஆகிருக்கு. அந்த பிரிட்ஜு கிட்ட அந்த அந்த டிரெக்ஷனில் நான் சொல்கிறேன் கரெக்டாக, அந்த வாசல்லையே இல்லை அதுகிட்ட. ஓகே, அப்புறம் ஈலவன் ரோடு எங்கப்பா கரமாக்குள்ளே வழக்கமாக எப்பவுமே டிராஃபிக் இருக்கும், கண்ண முடிச்சு சொல்லுவேன் நான். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நம்ம ஏடிசிபி மெட்ரோ மேக்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் போகிற வழி இருக்கு இல்லையா, அந்த பக்கம் துபாயிலிருந்து புர்ஜ்மான்லேருந்து சொல்ல போனால் அங்கே நல்ல டிராஃபிக் தெரியுது. அந்த சிக்னல் சனாசங்கள் கிட்ட 2-1-4 ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் அல்கேல் ரோடுக்குள்ளே வந்தீங்கன்னா அல்கேல் ரோடு வாஃபி மாலுக்கு முன்னாடி ஒரு கிராஷ் ஆயிருக்கு, அதாவது டுவர்ட்ஸ் அங்கேருந்து கராமா ஜாயின் ஆகிற டிரெக்ஷனில். அல்கேல் ரோடில் பெருசாக டிராஃபிக் இல்லை இப்போதைக்கு. அண்டு நம்ம அபுதாபி டு இந்த பக்கம் துபாய் வர டைரெக்ஷனில் மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் முன்னாடி நல்ல கூட்டம் தெரியுது, ஆனால் அங்கே கிராஷ் வந்து ரிப்போர்ட் ஆகலை. பட் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஃபினான்ஷியல் மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் அங்கே இருக்கிற ஸ்கை வியூஸ் அப்சர்வேட்டரி துபாய் மோல் போகிற டைரெக்ஷன் அண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷன் எல்லாமே நல்ல பேக்ட். அதனால் இன்றைக்கி வீக்கெண்ட்ன்றதுனால எல்லாம் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க போல.
2: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
3: Talaivar Song of the Hour. Talaivar Song of the Hour.
2: Talaivar Song of the Hour brought to you by Basha Bai Biryani. Authentic ana Dindigal Siraga Samba Biryani and Chennai Bai Vittu Kalyana Biryani. Ippave rusithu rasikka. Visit Basha Bai Biryani Karama. Corporate

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவி உள்ளது.
4: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
5: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
6: என்ன
4: சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதான் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க.
7: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும்
8: தான். Alucas, world's favorite jeweler.
0: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
9: You are back. இன்னைக்கு பாட்டெல்லாம் ஒரே தெரியா இருக்கேன். சரி ஓகே, நான் வந்து இப்போ கிளம்ப மாட்டேன், கிளம்புவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஜாலு காஸ்ட்டில் வந்து இப்போ எப்படின்னா சம்மர் வேறு வந்துருச்சு இல்லையா, அதனால் வந்து அஷார்ட் லோவஸ்ட் மேக்கிங் சார்ஜஸ் 1.99% ஆன்வர்ட்ஸ் அங்கேருந்து தராங்க. அண்ட் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து 0 டிடக்ஷன், ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் இருக்குது. ஓகே, டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினீங்க அப்படின்னா அது கூடவே தான் அந்த லோவஸ்ட் மேக்கிங் சார்ஜஸும் வருது. ஓகே, ஸோ இப்போ இந்தியாவுக்கு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா 15% இம்போர்ட் டியூட்டியில் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். நீ ஷாப்பர் ஜாலு காஸ்ட் இங்கே ஜிசிசியில். ஸோ 9th August வரைக்கும் இந்த ஆஃபர், ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் எ வெரி குட் ஆஃபர் தோ. போடுறா பாட்ட. சரி, நான் அப்படியே இங்கேருந்து கிளம்புறேன். அண்ட் யா, வீக்கெண்ட் வந்துட்டாலே ஒரு மாதிரி என்னமோ ஒரு குஷி. கையில் காசு இருக்கோ இல்லையோ, வேலை இருக்கோ நாளைக்கு முக்கியமான வேலை இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த வீக்கெண்டில் மட்டும்தான் நம்மளை நாமளாக உணர முடியுது. என்ன, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் அதே மாதிரி நிறைய வேலை இருக்கும். இப்போ நீங்கள் என்ன வெட்டியாக இருக்க போகிறீங்க? நீங்கள் என்ன வெட்டியாக வந்து படுத்து தூங்கி எந்திரிச்சு வேலையே செய்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல், பார்க்குறதுக்கு யாருமே இல்லாமல், ஃப்ரெண்ட்ஸும் யாருமே இல்லாமல், கையில் காசும் இல்லாமல், போகிறதுக்கு எந்த இடமும் இல்லாமல் அப்படியே இருக்க போகிறீங்க? கிடையாது. இன்னும் உங்களுக்கும் வேலை இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காசு இருக்கும், மாலுக்கு போவீங்க, படம் பார்ப்பீங்க. ஸோ அதனால் எது எப்படி இருந்தாலும் சரி, சாட்டர்டே சண்டே நானாக இருப்பேன். அந்த ஃபீலிங் உள்ளுக்குள்ளேயே நமக்கு வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே அப்படியே வந்து பசுமரத்தாணி போல் பதிஞ்சிருச்சு போல். சரி, ஹாப்பி வீக்கெண்ட் கைஸ். தம்பிங்கிருந்து கிளம்புறேன், திங்கக்கிழமை காலையில் வருவேன் ஆஃபீஸ்க்கு, சாயங்காலம் 4 மணிக்கு வருவேன் ஷோக்கு. ஓகேவா, ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல நான். இல்லை, எனக்கு இந்த ஷோ விட்டு கிளம்பும் போது இல்லை, இந்த வீட்டை விட்டு என்னைக்காது தினம் வீட்டை பூட்டிட்டு கிளம்புறப்போ நமக்கு என்ன தோணுன்னா, அதுவும் ஒரு 10 நிமிஷம் கழித்து வீட்டை பூட்டிட்டு வெளியிலலாம் வந்துடுவோம். வீட்டை கரெக்டாக பூட்டணுமா, அப்படின்னு இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணியிருப்போம், கேஸ் ஆஃப் பண்ணுமா அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஷோ விட்டு கிளம்புனதுக்கப்புறம் இல்லை எதையா விட்டமா சொல்கிறதுக்கு, இன்றைக்கி தான் மறந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, திங்கக்கிழமை வந்து எதுவாக இருந்தாலும் மண்டே பார்த்துக்கலாம் நம்ம. Have a nice day guys, this is Bravo signing off, happy weekend. And suppose யாராவது இன்னைக்கு மரீனா ஜேபிஆர் பக்கம்லாம் வரீங்க அப்படின்னா நாங்கள் தான் சுற்றிட்டு இருப்பேன், அதனால் டு நாட் ஃபர்கெட் டு கம் சே ஹாய். தயவு செஞ்சு தூரத்துலேருந்து குறுகுறுன்னு பார்க்காதீங்க, பக்கத்தில் வந்து கை கொடுத்து ஜாலியாக பேசிட்டு ரெண்டு வாரத்தை பேசிட்டு போங்க. நிறைய பேர் அப்படி தான், இப்போ எப்படின்னா இன்னைக்கு காலையில் நினைக்கிறேன் என் கார் பின்னாடி என் பேர் எழுதியிருப்பேன், ஓகேவா, செல்ஃப் மார்க்கெட்டிங் அவ்வளோதான் நான் வந்து எழுதி வச்சுருப்பேன். ரோட்டில் யார் போகிறான்னு தெரியணும்ல, ஆமாம். ஸோ அதனால் இன்றைக்கி காலைல தான் ஒருத்தர் கார் கிட்ட வந்தார், வந்துட்டு என் காரில் டென்ட் போட்டிருக்குமா, அப்போ கார் டோரை இறக்கிட்டார். நான் வந்து இப்படி பார்க்குறாரு, நானும் கார் டோரை இறக்கிட்டேன். அது வந்து ரோட்டில் போயிட்டுருக்கோம் இப்போ, சரி அதுவே டேஞ்சரான விஷயம், சரி ஓகே ரூடாக இருக்கும் நம்ம இப்படி பண்ணலனா சரி அப்படி சொல்லிட்டு இறக்கிட்டேன். இப்படி பார்க்குற அப்படி சிரிக்கிற மாதிரி இருந்தது, அவர் மூஞ்சி சிரிக்காத மாதிரி இருந்தது. அப்புறம் போயிட்டார் பின்னாடி. இது என்னன்னு தெரில, நம்மளை தெரிஞ்சு தான் பண்ண அப்படியா, இல்லை வந்து நான் காரை கரெக்டாக தானே ஓட்டினேன், நான் இவ்வளோக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிகிட்ருக்கேன் நான், அது லாஸ்ட் லேனில், நான் ஃபாஸ்ட்டாகவும் போகல, நான் வந்து கட் அடிக்கலை, ஹாட் ஷோல்டர் கொடுக்கல, நான் எதுவுமே பண்ணல, நான் போட்டில் சிவனேன்னு தான். அவர் என்னை முறைக்கவும் இல்லை சிரிக்கவும் இல்லை, என்ன ரியாக்ஷன்னே எனக்கு தெரில. அது யாராவது தெரிஞ்சவன் நினச்சி பார்த்துட்டு போகிறோம், ஐ டோன்ட் நோ. இஃப் யூ ஆர் லிசனிங் ரைட் நவ், இஃப் யூ ஆர் த பர்சன், பை டிண்ட் யூ ஸ்மைல் அட் மீ, எனிவேஸ் என்ன எங்காவது பார்க்குறீங்க அப்படின்னா. அப்புறம் அந்த மாலுக்கெலாம் போனால் தூரத்துலேருந்து பார்ப்பாங்க, இப்படி கை கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படி போயிடுவாங்க, இல்லாட்டின்னு தூரத்துலேருந்து இப்படி பார்த்துனே இருப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஐ பி மோர் ஹாப்பி இஃப் யூ கேஸ் கம் அண்ட் டாக் டு மீ, எங்காவது என்ன புது இடத்துல பார்த்தேன் ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலி எல்லோரையும் பார்க்குறதுக்கே லிசனரையோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் என்ன தெரிஞ்சவங்களையோ நேரில் பார்க்கும்போது எனக்கு தான் உங்களோட எனக்கு செம சந்தோஷமாக இருக்கும் நேரில் பார்க்குறதுக்கு. ஒரு சில பேர் எனக்கு ஞாபகமும் இருக்கும், ஏன் நான் அந்த டிஎம் அன்னைக்கு அந்த மெசேஜ் போட்டேன், அந்த காலர் நான் கூட ஃபோன் பண்ணி கேட்டேனேன்னா எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அதான் சொல்கிறேன், ஓகே ஹாவ் அ நைஸ் டே, திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் வித் திஸ் நோட். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ட்ரைவ் சேஃப்லி, ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிளி.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
3: நீங்க முடிவு பண்ணுங்க, ECR பீச் சைடுல வில்லா வேணுமா இல்ல OMR சிட்டி சைடுல வில்லா வேணுமா? மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்
3: தமிழ் FM தெரியுமா? 89.4
4: நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
6: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
7: You are back.
3: The evening correct presented by ECR Beach Side La Villa வேணுமா இல்ல OMR City Side La Villa வேணுமா? Meet BNCT team on Sunday 5th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bergman. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest மூவியான Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joyalukkas. Ungal unarvugalai velipaduthum pragasamana nagaigal. Joyalukkas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Virivana Seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்கள் தங்களது முக்கிய ஆவணங்களை எளிதாக சான்றொப்பம் செய்யும் வகையில் ஷார்ஜா இந்தியர் சங்கம் சிறப்பு இரு நாட்கள் சேவையை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த சேவை துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்துடன் இணைந்து நடத்தப்பட உள்ளது. நாளையும் நாளை மறுதினமும் இரண்டு நாட்களில் நடைபெறும் இந்த சிறப்பு முகாமில் ஷார்ஜா மற்றும் வடக்கு அமீரகங்களில் வசிக்கும் இந்தியர்கள் தங்களது கல்வி, தனிப்பட்ட மற்றும் பிற முக்கிய ஆவணங்களுக்கு தூதரக சான்றொப்ப சேவையை பெற்றுக் கொள்ளலாம். இந்த முயற்சியின் மூலம் இந்தியர்கள் துபாய் துணை தூதரகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் குறைவதுடன் சான்றொப்ப சேவைகளை தங்களது வசிப்பிடத்திற்கு அருகிலேயே எளிதாக பெறும் வாய்ப்பு ஏற்படும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்திய தூதரக சேவைகள் தொடங்குவதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து அல் ஹிந்த் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இந்த சேவைகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் தாமதத்துக்கான காரணம் தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக நடைமுறைகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவைகளை முழுமையாகவும் தடையின்றியும் வழங்க தேவையான தொழில்நுட்ப ஏற்பாடுகள் மற்றும் நிர்வாக செயல்முறைகள் நிறைவு பெறுவதற்காகவே தொடக்க தேதி தள்ளி போனதாக அல் ஹிந்த் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்ததும் இந்திய சமூகத்தினர் எளிதாக தூதரக சேவைகளை பெறும் வகையில் சேவைகள் தொடங்கப்படும் என்றும் நிறுவனம் உறுதியளித்துள்ளது. மேலும் அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகத்தில் இருந்து கிடைத்த அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையிலேயே சேவைகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அல் ஹிந்த் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. மறு அறிவித்தல் வரும் வரை சேவை தொடக்கம் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் நிலைமைகள் தெளிவான பின்னர் புதிய தொடக்க தேதி அறிவிக்கப்படும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாப் ஷெரீப் மற்றும் ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சர் ஆமீர்கான் முட்டாகி ஆகியோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். ஜார்ஜியா மற்றும் ஈராக் நாடுகளின் தலைவர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜார்ஜியா அதிபர் மிக்கேல் கவிலாஷ்வில்லி மற்றும் ஈராக் அதிபர் நிசார் அமிதி ஆகியோர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் மரியாதை செலுத்தினர். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களது உறுதிமொழிகளை நிறைவேற்ற தவறினால் ஈரான் தக்க பதில் நடவடிக்கைகளை மீண்டும் மேற்கொள்ளும் என அந்நாட்டின் உயர்மட்ட பேச்சுவார்த்தை பிரதிநிதி முகமது பாக்கர் கலீஃபாவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த எச்சரிக்கை பிராந்தியத்தில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் வெளியாகியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமை குறித்து சர்வதேச அளவில் மீண்டும் கவனம் திரும்பியுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: முதல்வர் விஜய் குறித்து அவதூறாகவும் தரக்குறைவாகவும் பேசிய குற்றச்சாட்டில் திமுக முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று கைது செய்யப்பட்டார். முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருகே ஆத்தூர் பகுதியில் ஜூன் 20 தேதி முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் விஜய் குறித்து ஒருமையிலும் அவதூறாகவும் பேசியதாக தாவேகா நகரச் செயலாளர் செல்வம் ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஆத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து இன்று திருச்செந்தூர் அடுத்த ஆத்தூர் அருகே ஆய்வுக்கு சென்றபோது அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இதனையடுத்து அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட வழியில் பதவியை ராஜினாமா செய்யுமாறு காவல்துறை நிர்பந்தித்ததாக தெரிவித்தார். முதலமைச்சரை அவதூறாக பேசினார் என்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்துள்ளது டேக் டைவர்ஷன் அரசு என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்தவரை அவசரமாக கைது செய்ய வேண்டியதன் அவசியம் என்ன என்று அவர் பதிவிட்டுள்ளார். சினிமா ஆக்ஷன் பாணியில் போலீஸ் ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் என்று அவர் விமர்சித்துள்ளார். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்மணி திருவைகுண்டம் தாவிகா சட்டமன்ற உறுப்பினர் மேல் கூறியுள்ள புகாரில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத தூய சக்தி ஆட்சி அந்த வழக்கில் ஏன் இந்த அவசரத்தை காட்டவில்லை என்று அவர் வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக தனது நாற்காலியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்தி விடலாம் என நினைக்கின்றார் முதலமைச்சர் என்றும் ஆணவம் அழிவிற்கு வழி என்றும் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எந்த அதிகாரமும் இல்லாத ஆளுநர் எந்த ஒரு திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமையில்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். தாவைக்கா அரசு என்றைக்கும் அதை அனுமதிக்காது என்று அவர் கூறினார். இதேவேளை மதுரையில் ஆளுநர் ஆர் வி அர்லிகர் ஆய்வுக் கூட்டம் நடத்தியதற்கு அமைச்சர் வந்தியரசு கண்டனம் தெரிவித்தார். பொறுப்பு ஆளுநர் அர்லிகருக்கு பொறுப்பு வேண்டாமா என்று அவர் வினவினார். தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி எழுப்பும்படியாக ஆளுநரின் செயற்பாடுகள் அமைந்துள்ளன என்று வன்னியரசு தெரிவித்தார். அதிகாரிகளை வரவழைத்து ஆளுநர் ஆய்வுக் கூட்டம் நடத்துவது தாவைக்கா அரசை அவமதிக்கும் செயல் என்றும் வன்னியரசு விமர்சித்தார். ஆளுநர் ஆய்வு செய்வது ஜனநாயகத்தை அவமதிக்கும் செயல் என்றும் கண்டனம் தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு இந்தியா வருகை தந்திருந்த ஜப்பானிய பிரதமர் சானே தகேச்சி நாடு திரும்பினார். டெல்லியில் நடைபெற்ற 16வது இந்திய ஜப்பான் வருடாந்த உச்சி மாநாடு நிறைவு பெற்ற நிலையில் அவர் நாடு திரும்பினார். ஜப்பான் பிரதமராக கடந்த ஆண்டு பதவியேற்ற சானே தகேச்சி 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்தார். தலைநகர் டெல்லிக்கு கடந்த 1ஆம் தேதி வருகை தந்த சானே தகேச்சியை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை மந்திரி ஜிதேந்திர சிங் விமான நிலையத்தில் வரவேற்றார். தொடர்ந்து டெல்லியில் நடைபெற்ற 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்த உச்சி மாநாட்டில் சானே தகேச்சி பங்கேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே 129 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இருநாடுகளும் ஜப்பானிய மதிப்பின்படி 10 டிரில்லியன் யென் அளவிலான முதலீடுகளை மேற்கொள்வது என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஹரியானா மாநிலம் கர்கோட்டாவில் 35,000 கோடி முதலீட்டில் புதிய கார் தொழிற்சாலையை பிரதமர் மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகேச்சியும் தொடங்கி வைத்தனர். பாதுகாப்பு வர்த்தகம் தொடர்பாக இருநாடுகளிடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட கைது செய்யப்பட்டார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளினால் அவர் இன்று காலை கைது செய்யப்பட்டார். 2026ஆம் ஆண்டு இலங்கை கடற்படைக்கு நிறைவேற்று பிரிவு அதிகாரியாக உரிய தகுதிகளை பூர்த்தி செய்திராத முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவை இணைத்துக் கொண்டவை மற்றும் அதுவரை காணப்பட்ட நடைமுறைகளுக்கு புறம்பாக பிரித்தானிய அரசு கடற்படை கல்லூரியின் பயிற்சி பாடநெறி ஒன்றுக்காக அரசாங்க பணத்தை செலுத்தி யோஷித ராஜபக்சவை அதில் பங்கேற்கச் செய்தமை ஆகிய நடவடிக்கைகள் மூலம் ஊழல் புரிந்ததாக கூறப்படும் சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் குரோஷியாவை 2-1 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகல் வீழ்த்தியது. இந்த வெற்றியுடன் இறுதி 16 அணிகள் சுற்றுக்கு போர்ச்சுகல் முன்னேறியுள்ளது. அந்த வெற்றியை கடந்த ஆண்டு காலமான சக வீரர் டியாகோ ஜோட்டாவுக்கு அந்த அணியினர் சமர்ப்பித்தனர். போர்ச்சுகல் அணிக்காக ரொனால்டோ மற்றும் கொன்சாலோ ராமோஸ் ஆகியோர் கோல்களை பதிவு செய்தனர். போர்ச்சுகல் ஜாம்பவான் லூகா மாட்ரிக் பங்கேற்ற இறுதி உலகக்கோப்பை கால்பந்து தொடர் இதுவாகும். அல்ஜீரியா அணிக்கு எதிரான போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றியீட்டியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since
2: 1982. 89.4 Tamar FM. Namma Radio, Namma Music. Star of the Month.
0: Padalasiriyar Naam Muthukumar.

0: ஈவினிங் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஏங்க, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, என்னன்னா எப்படிங்க அந்த அடிக்கிறது? இல்லை, கோட்டு சூட்டு போட்டு சுத்துறீங்க. ஓ மை காட், என்ன ப்ரியா பண்ணுறது அப்படி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து ஒரு 2 மணி இருக்கும். அப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி வெளியிலே போக மாட்டோம், அப்படி ஏசிக்குள்ளே பாதுகாப்பாக வந்து இருப்போம்ல. பட் ஸ்டில் ஏதோ ஒர்க் விஷயமா நான் அப்படியே வெளியில் போயிட்டேன் ஒரு 2:00. அப்படியே இந்த நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கள்ல, இந்த பூ மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அப்பயும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே கோட்டு சூட்டெல்லாம் போட்டு அந்த வெயிலில் வந்து போவாங்க. சீரியஸ்லி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சல்யூட் இந்த டைமில். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்துட்டு அமீரகத்தில் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத யூஏ அப்டேட்டில் நான் சொல்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: என்ன என்ன அப்படின்னா, இஸ் இந்த வெயிலோட தாக்கம் வந்து நான் டே பை டே ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ வெயிலே ஒர்க் பண்ற எல்லாருக்கும் வந்து எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் நம்ம அடிக்கடி நினச்சி பார்க்கணும். அதில் ஒன்று தான் டெலிவரி ரைடர்ஸ். நமக்கு டான் 10 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் கொண்டு வந்து ஹீரோ மாதிரி பறந்து வந்து கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காகவே வந்து இப்போது முகரை என்ன விஷயம் வந்து சொல்லியிருக்காங்கன்னா, மதியம் ஒரு 12:30 மதியானம் 3 மணி வரைக்கும் டெலிவரி ரைடர்ஸை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்க போய் ஃபுட் டெலிவரி பண்ணியே தான் ஆகணும், இந்த ஒரு பொருளை போய் அங்கே கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்டுட்ருக்கோங்க, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, டெலிவரி ரைடராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக உங்களுக்கு வந்து சாதகமாக வந்து குரல் கொடுக்கலாம். உங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி ஒர்க் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னா நீங்கள் சொல்லிடுங்க, ஓகேவா? ஸோ எல்லாரையுமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும்ல. ஸோ அவங்களும் மனுஷங்க தான் அப்படின்றத சில நேரங்களில் கோவத்துலேயோ இல்லை ஏதோ அவசரத்துலேயோ மறந்து போயிடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள பற்றியும் நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம் அப்படின்றத என்னோட ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் இந்த டைமில் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அண்ட் யூஏ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி வெயில் இருக்கவங்களுக்கு டெலிவரி டெஸ்க்லாம் வந்துட்டு அங்கங்கே ஏசி ரூம்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக இல்லையா? ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம். பாராட்டக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுமே இங்கே நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு எஸ்பிபி சார் அண்ட் சித்ராமோட வாய்ஸில் ஒரு நல்ல பாட்டு நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். எஸ் எனக்கு புரியுது, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வந்து வந்து சொல்கிறேன், ஓகே? அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எங்க நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சேஃபா போயிட்டு சேஃபா வீட்டுக்கு போயிடுங்க சரியா?

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தாச்சா?
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
3: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies. Plumbing, Electrical Work, Interior Design. இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
5: Bro, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, Falcon Fastlink Technical Services. நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. Interior Work, AC, Electrical, Furniture, Painting, Carpentry, Partition, Equipment Installation, அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
3: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
5: Falcon Fastlink Technical Services LLC. Call 058-681-5179.
6: ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே.
7: சென்னை ECR Palm Shore, OMR Beverly Heights.
6: Yes.
8: நம்ம VNCT Global இந்த சம்மருக்கு சென்னை ECR ல பீச் சைட் பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2, சென்னை OMR கேளம்பாக்கம்ல பெவர்லி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 lakhs ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 years ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபர், அண்ட் கூடவே ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ் க்கு EMI யும் ஃப்ரீ.
9: மீட் VNCT டீம் ஆன் சண்டே 5th ஜூலை 10 AM டு 10 PM அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன். கால் 054-767-3111, 054-767-3111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR பீச் சைடுல வில்லா வேணுமா இல்ல OMR சிட்டி சைடுல வில்லா வேணுமா?

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of அன்புடன் நான் is brought to you by Evora Collection from Joyalukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அதாவது நம்மளோட போன்ல இந்த ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்குல்ல, தாவது வந்துட்டே இருக்கு. ஏன்னா எந்த ஒரு ஆப்பையும் வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு ஆப் வந்து ஒன்று மிஸ் பண்ணலாம் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். தேவையில்லாத ஆப் நிறைய இருக்குல்ல, பட் தேவையான ஆப்பை நம்ம கரெக்டான டைம்ல டவுன்லோட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எஸ், அதில் வந்து நீங்கள் கோல்டு காயின் கூட வின் பண்ணலாம். அப்போ பண்ணலாங்க அப்படின்றீங்களா? எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ என்னென்னா, எயின் கோல்டு வாலெட் ஆப். ஸோ ரீசெண்டாக நாங்கள் எல்லா ஜாக்ஸுமே அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நம்ம தமிழகம்ல கூட போஸ்ட்லாம் பண்ணோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எயின் கோல்டு வாலெட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் கிடைக்க போகுது. அதுதான் உண்மை. ஸோ அந்த லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது? ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் எயின் கோல்டு வாலெட் ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும், அந்த ஆப்குள்ளே போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும் அண்ட் ஃபில் யுவர் கேஒய்சி. அது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் இருக்கு இல்லையா, அதே நம்ம தமிழகமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அழகாக ஷேர் பண்ணும். 050-252-8940. ஐ ரிப்பீட், 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். ஸோ தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த லக்கி வின்னர் நீங்களாக இருக்கலாம். ஸோ லாஸ்ட் டே டு என்டர் July 6th, இன்றைக்கே 3rd ஆயிடுச்சு. ஸோ லேட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஆப் எயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுங்க, ஓகேவா? அதாவது இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ஒரு ஐடியிலேருந்து கூட உங்களால் வந்து கோல்டை வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். இப்போ இருக்க காலகட்டங்களில் கோல்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்போமே அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தாட் உங்களுக்கு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கார்த்திகோட வாய்ஸில் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: சூடா ஒரு பாட்டு இன்கமிங், சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
3: மேலான
4: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
10: This hour of அன்புடன் நான் is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.

0: அன்புடன் நான் பிரியா. ஓகே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்க போற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் ஞாபகத்துக்கு வருவாங்க, அந்த ஒரு ஃப்ளாஷ் வந்துட்டு போகும், நீங்க ஹாப்பியாவும் ஆகலாம், இல்ல கொஞ்சம் வந்து என்ட்ரியா உங்களை ஞாபகப்படுத்துறீங்க, ஏன் ஏன் அப்படின்னு என்ன வந்து மனசுக்குள்ளேயே திட்டலாம், பட் வாட் எவர். பட் ஆனால் நல்லா இருக்கும், ஒரு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் கேட்க போறேன். நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தாலும் சரி, நம்ம கூட இல்லாமல் ரொம்ப தூரமாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே வச்சிருக்க அன்பு எனக்குமே வந்து குறையவே குறையாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஓகேவா, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார விஷ் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவங்க வந்து யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்க உங்களோட எக்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களா இருக்கலாம், அவங்களோட நெய்பராக இருக்கலாம், இல்லை ரேண்டமாக எங்கேயோ ட்ராவல் பண்ணும்போது யாரையோ பார்த்து ஒரு நபராக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம். பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் அவங்கள வந்து உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், அந்த மாதிரியான ஒரு பர்சன். ஏன்னா அந்த அளவுக்கு நிறையா உங்கள் மைண்ட்குள்ளே பாசிட்டிவான விஷயங்களை ஒரு விதை மாதிரி போட்டுட்டு போயிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாங்க, யாரானாலும் இருக்கலாம். ஓகேவா, ஸோ யார் அவங்க, யார்கிட்ட நீங்கள் வந்து நீ எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும், அதான் எனக்கு ஆசை. இந்த விஜய் சேதுபதி தமனா கிட்ட சொல்வார்ல, ஐயோ நல்ல படங்க, அது மறந்து போச்சு எனக்கு. ஸோ எனிவேஸ், ஸோ நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் 800-8940 இந்த நம்பருக்கு. ஏன்னா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, பட் இவங்க மட்டும் ஸ்பெஷல், அவங்களுக்கு நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்க இவங்க தான். ஸோ என்ன அப்படின்றத நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம கூட பேச போகிற காலர், வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: ஹலோ.
0: ஹலோ, குட் ஈவினிங். என்ன சவுண்ட் கம்மியா இருக்கே, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா?
1: ஹலோ.
0: ஆ குட், உங்க பேர் சொல்லுங்க.
1: நிஜாம்.
0: நிஜாம், ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க நிஜாம், யார் உங்க மைண்டுக்குள்ள ஞாபகம் வந்தாங்க?
1: அக்கா.
0: அக்கா?
1: ஆமா.
0: ஓகே ஓகே ஓகே.
1: சாரி, வந்து மலையாளிதான். அக்கா வந்து உயிரதா.
0: ம் ம் ம், ஓகே ஓகே. தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல சின்ன வயசுல அடிச்சு புடிச்சு உருண்டு அந்த கதையெல்லாம் இருக்கும், பட் ஒரு மெச்சூரிட்டி வரும்போதுதான் இது எனக்கு முன்னாடி புரியாம போச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு மொமெண்ட் வந்திருக்கும், அப்ப உங்க மேல பாசம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்.
1: ரொம்ப பிடிக்கும் நீங்க இப்ப இந்த டாபிக் எடுத்த போது எனக்கு அக்கா ஞாபகம் வந்து நல்லா
0: இருக்கு. நல்லா இரு, நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு எப்பவுமே வந்து சொல்லிட்டே இருப்பீங்களா?
1: அக்காவும் சொல்லுவாங்க, நான் நாள் போலும் அக்காவை கூப்பிடுறாங்க,
0: டெய்லி கால் பண்ணிடுவீங்க இல்லையா? எங்க இருக்காங்க, இந்தியால இருக்காங்களா உங்க? ஓகே ஓகே நிஜம், ஓகே புரியுது புரியுது, ஓகே தேங்க்யூ தேங்க்யூ, பாய் பாய் பாய். ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு கூட பிறந்தவங்க ஞாபகம் வருவாங்க, சில பேருக்கு கூட ஒர்க் பண்ணவங்க ஞாபகம் வருவாங்க, பட் ஏதோ ஒரு சோல் நமக்காக வந்து நிறைய நல்லதை நினச்சிருக்காங்க, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன் ஏன் யார் அப்படின்றத அவங்ககிட்ட நான் கேட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் கால் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த பாட்டுக்கு அப்புறமா ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டுக்கு அப்புறமா நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். ஓகேவா, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்,

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கசா.
1: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரேட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: என்னங்க
5: ரொம்ப அழகான கிஃப்ட் தான் இது.
4: உனக்கும் கூட
6: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ், பீமா வேவத் பிரைட்.
7: ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே.
8: சென்னை ஈசிஆர் பாம் ஷோர், ஓஎம்ஆர் பெவர்லி ஹைட்ஸ்.
7: எஸ்
3: நம்ம விஎன்சிடி குளோபல் இந்த சம்மருக்கு சென்னை ஈசிஆர்ல பீச் சைட் பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2 உம், சென்னை ஓஎம்ஆர் கேளம்பாக்கம்ல பெவர்லி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 உம் கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 lakhs ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 years rental and maintenance free offer, and kudave first 12 months ku EMI free.
9: Meet BNCT team on Sunday 5th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Burjman. Call 054-767-3111, 054-767-3111. Neenga mudivu pannunga, ECR beach side la villa venuma illa OMR city side la villa venuma?

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.

0: 9.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து வைஷ்ணவி வந்து ஒரு சாங் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அயன் படத்துலேருந்து இன்னி சாங் பிளே பண்ணுங்க பிரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா மனசை தொட்ட மெட்டுக்காக அவங்களுக்கு அந்த பாட்டை சட்டன்னு பிளே பண்ணிட்டு மறுபடியும் நான் வரேன். எஸ், நம்ம பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் பத்தி நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசு வந்து நினைக்கும். யார் அவங்க, யாரை வேணாலும் இருக்கலாம், பட் எதுக்காக, யாரு அப்படின்றத உங்கள் மனசு பேசும்ல, அதான் வேணும் இல்லையா? ஸோ நீங்களும் கால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. 800-8940 இந்த நம்பருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasa thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எனக்கு அந்த ஒரு பர்சனை அவ்வளவு பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா அதுக்கு 1000 ரீசன் இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும், அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு விஷ் நமக்கு இருக்கும். அவங்களுக்கும் சேர்த்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த ஒரு பர்சன் யாரு, அவ்வளவு பாசம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ உங்க தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது, யாரா வேணாலும் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களோட எக்ஸா இருக்கலாம், இல்லை வந்து முன்னாடி கூட ஒர்க் பண்ணவங்களா இருக்கலாம், இல்லை உங்க நெய்பரா இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கலாம். ஏன் அப்படி உங்க மனசு நினைக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன? ஏன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து உங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு நடந்திருக்கும், அது என்ன அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங் வடிவேலு. ஓகே, எப்படி இருக்கீங்க மிஸ்டர் வடிவேலு?
1: என்னுடைய சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் விட்டு குடுத்துட்டு போயிருவாரு. தம்பி தானே, தம்பிக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருங்க, அவனுக்கு எல்லாமே நல்லபடியா பண்ணிக்கிறீங்க. என்ன சொல்றது, ஸ்கூல் படிக்கும் போதுதான் இப்படிதான் இது பண்ணனே, இந்த இது மாதிரி நல்லா நீ வந்து நல்லா கான்செப்ட் நல்லா படிக்கணும், நல்லா ஒரு வேலையில இருக்கணும், நிறைய இது பண்ணுவாங்க. என்ன சொல்றது, அப்பா கிட்ட காசு இல்லைட்டாலும் நம்ம எங்க அண்ணன் வந்து என்ன கொடுத்து உதவி பண்ணுவான்.
0: எத்தனை வயசு வித்தியாசம் உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும்?
1: ரொம்ப நினைக்கிறேன் 8 வயசு.
0: 8 வயசு வித்தியாசம். ஓகே, எனக்கும் என் தம்பிக்கு கூட 8 வயசு வித்தியாசம். ஓகே ஓகே.
1: என்ன சொல்றதுன்னா, கிட்டதே போனது கிட்டதே எல்லாருமே சொன்னாலும், ஆனா உன் மனசுக்கு தெரியும், அதை நீ எப்பவுமே நேர்மை நடந்துக்க யாருக்கிட்டயுமே.
0: ஓகே ஓகே. அண்ட் முக்கியமான விஷயம், உங்க அண்ணன் கிட்ட நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம், நம்மள பாசமா இருக்கவங்களுக்காக எவ்வளவு வேணாலும் விட்டு கொடுக்கலாம் உங்களுக்காக அப்படின்றது கூட இல்லையா?
1: நினைச்ச
0: மாதிரியே நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களோட அண்ணனும் நல்லா இருப்பாரு. கேட்டுட்டு இருக்கோங்க எல்லாருமே, நம்ம நல்லா தான் இருக்க போறோம்.
1: தேங்க்யூ
0: சோ மச். பாய், டேக் கேர். டேக் கேர். எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க உங்ககிட்ட பேசினதுல. பாய், டேக் கேர். பாய். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பாசம் அதை வந்து காமிக்கிறதுக்கு ஒரு டைமே இல்லை இல்லையா? நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எங்கே ஆரம்பிக்கிறது? இப்போ ஒரு சொன்ன விஷயத்த நேரில் பார்க்கும்போது அவர் அண்ணன்கிட்ட பேசுவார்னா பேச வராது, ஒரு வெக்கம் வரும், ஐயோ நம்மளை என்ன நினைப்பாங்க, சிரிச்சிருவாங்களோ, கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம பேசும்போது மனசு விட்டு நம்மளால் நிறைய விஷயத்த ஷேர் பண்ண முடியுதுல்ல. கொஞ்சம் அப்பாடா அட்லீஸ்ட் இவங்ககிட்டயாவது நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி இருக்கும்ல, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அப்கிரேடுக்கு ரெடியா?
2: வாரணாச்சலம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
1: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT on ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1 மில்லியன் கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தர்ம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தர்ம்ஸ் per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
2: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holdings. T's and C's apply.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நன்றி. நம்ம மைண்டுக்குள்ள அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ் இருக்கும், ஆனா அதை பண்றதுக்கான நேரம் எப்பதான் வரும் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரக் ஆகி நிற்போம்ல. ஸோ அதில் ஒன்று தான் இந்த கோல்டு வாங்கணும் அப்படின்னு இருக்கிற பிளான் இல்லையா. ஸோ அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணவே வேண்டாம். ஏன் அப்படின்னா எயின் கோல்டு வாலெட் ஆப் இருக்குது. எஸ் எயின் கோல்டு வாலெட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், கோல்டை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத இந்த எயின் கோல்டு வாலெட் ஆப் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். ஸோ உடனே வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் எயின் கோல்டு வாலெட் ஆப்பை. ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் and உங்களோட KYC-யை ஃபில் பண்ணிட்டு அது அப்படியே உங்க ப்ரொஃபைல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம தமிழ் எஃப்எம் ஓட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. 050-252-8940. I repeat, 050-252-8940. இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிடுங்க. அண்ட் லாஸ்ட் டே டு என்டர் July 6, 2026 வரை மட்டுமே. அண்ட் 180-லிருந்து நீங்கள் தங்கத்தை சேமிக்க முடியும். அதுதான் இதோட சிறப்பான ஒரு அம்சமே. எப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான். ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட்லேயே நம்ம கோல்டு வாங்க போகிறோம் அப்படின்லாம் யோசித்தோம் அப்படின்னா இந்த சிறுக சிறுக காசு சேமித்து அதில் ஒரு பொருள் வாங்கி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட அதை வந்து கிஃப்ட் பண்ணும்போதோ சரி, இல்லை வந்து நமக்கு நம்மளே ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அது ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா. நம்ம சம்பாரித்து நம்ம சேர்த்து வச்ச ஒரு காசில் வாங்கின ஒரு தங்கம் ஒரு பொருள் அப்படின்னு. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இன்னும் நிறைய நிறைய நீங்கள் தங்கம் வாங்கணும். ஸோ எயின் கோல்டு வாலெட் ஆப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
3: கடல் கடந்த தமிழ் உறவுகளை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை பேணி பரப்பும் நோக்கில் அமீரகத்தில் செம்மொழி முத்தமிழ் சங்கம் தமது பயணத்தை தொடங்குகிறது. செம்மொழி முத்தமிழ் சங்கத்தின் தொடக்க விழா மற்றும் இலச்சினை வெளியீடு துபாயில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் கலை மாமணி கு ஞான சம்பந்தம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 12 வகுப்பு தேர்வில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் மற்றும் 30 மேலாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் தமிழ் குடும்பங்களை 0545553500 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களை செம்மொழி முத்தமிழ் சங்கம் சிறப்பாக கௌரவிக்க உள்ளது.
4: உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
8: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நான் ஒரு பர்சன் பற்றி ஷேர் பண்ணும், ஏன்னா இந்த டாபிக் பற்றி பேசும்போது சட்டுன்னு அவங்க ஞாபகம் வந்தாங்க. ஒரு பொண்ணு எப்படின்னா, அவங்க ஆஃபீஸ்க்கு வந்தாலே எப்போவுமே ஒரு ஜேஜேன்னு இருக்கும், கலகலான்னு இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒருத்தவங்க, ஒரு பர்சன். அண்ட் முக்கியமாக எப்போவுமே இன்னொருத்தவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது கூட சில பேர் தயங்குவாங்க, சொன்னால் எதாவது நினச்சிப்பாங்களோன்னு. பட் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமோ இல்லையோ, பட் மனசார பாராட்டுறதுன்னு இருக்குல்ல, என்ன பண்ணாலும் சரி ஆன் ஃபேஸ் இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் அவங்க. அண்ட் முக்கியமாக எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஏன்னா எல்லாருனாலும் எல்லா நேரங்கள்லையும் வந்து சிரிச்சுட்டு எல்லாருக்கூடையும் நல்லா பேசிட்டு அப்படி இருக்க முடியாது. நம்மளோட மைண்டில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து இந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், கண்டிப்பாக வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு நாள் கூட வந்து அவங்கள நான் பார்த்ததே கிடையாது. இப்போலாம் வந்து டவுனாக இருக்கோமோ அப்போ வந்துட்டு நீ ஓகேவா அப்படின்னு வந்து கேட்பாங்க, அவங்க வீட்டிலேருந்து ஃபுட்டை சமைச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சொல்லுவாங்கள்ல, தங்கமான மனுஷங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அவங்கள விட்டு கொஞ்சம் அவங்க நம்மளை விட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்ன அப்படின்னா, எதுவுமே வந்து நிரந்தரமே கிடையாது. யார் எங்கே போனாலுமே அவங்க நம்ம ட்ராவல் நம்ம கூட ட்ராவல் பண்ண அந்த டைம் இருக்கு இல்லையா, அப்போ நிறைய நமக்கு அவங்க கிட்டேருந்து நம்மளை அறியாமே அவங்க கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுட்டு இருந்திருப்போம். ஓகே, பாசிட்டிவாக இருக்கணும், காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும், யார் பற்றியும் வந்து நெகட்டிவாக வந்து பேசக்கூடாது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்படி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, தானாகவே அது வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது உண்டு. அண்ட் இப்போது இஸ் பாட் வருது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. உங்களுக்கும் உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க ஞாபகம் வராங்கல்ல. எனிவேஸ், அப்படி வந்துச்சுன்னா சட்டுன்னு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து பண்ணிவிடுங்க, ஏன்னா அப்புறம்னு யோசிப்போம், அதுக்கப்புறம் எப்போது மறந்துடுவோம் கண்டிப்பாக. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நடக்கிற NRI மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

சந்திக்கலாம்.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரீயா. இப்போ நான் சொல்ல போற பர்சன் யாருன்னா, இவங்க எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் அறிமுகமானாங்க மதுரையில். இவங்களை பத்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருக்கேன், பட் மறுபடியும் ஒரு தடவை இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிறனால அவங்கள பற்றி எனக்கு சொல்லணும்னு தோணுது. என்னோட பழைய ஆஃபீஸில் வாசலில் வந்துட்டு இந்த மோர், அதுக்கப்புறம் இந்த கூல், இதெல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அக்கா. அவங்க என்ன பார்த்தா மட்டும் என்னமோ தெரியல, பிரியா நீ வா, பைசாலாம் எனக்கு வேண்டாம், நீ முதல் இதை சாப்பிட்டுட்டு போ, உன்னை பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பட் நான் வம்பு பண்ணி அவங்க கையில் வந்து கேஷ் கொடுத்துட்டு தான் நான் வருவேன் வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் அந்த கூப்பிட்டு உட்கார வச்சு அப்படி நெத்தியில் இருக்க அந்த வேர்வையெல்லாம் தொடச்சி நீ முத சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிற ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அது அன்பே கிடைக்காத சில பேருக்கெல்லாம் அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து அன்பு காமிக்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அது சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு அது பெரிய விஷயம், எனக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அவங்க அண்ட் நான் நெக்ஸ்ட் டைம் நான் துபாயிலேருந்து மதுரைக்கு நான் போகும்போது அவங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக ஒரு சாரி நான் வாங்கிட்டு போனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அன்றைக்கி இல்லை, அந்த குட்டி ஷாப்பில் வேற ஒரு அக்கா தான் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து இதை அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அவங்க பேர் சாந்தி, சாந்தி அவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அவங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் எனக்கு வந்து மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து எது எதிர்பார்க்காம வர ஒரு அன்பு நினைக்கலாம். சாதாரண ஒரு மோர் கொடுத்ததுக்கா இவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேவ்லன் திருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாருக்கிட்டையும் வரவே வராது, அது சிலர்கிட்ட மட்டும்தான் வரும். அது ஏன் இதுக்கெல்லாம் நமக்கு புரியாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுல்ல, அந்த மாதிரியான ஒரு பாசம் இது. அண்ட் எஸ், அவங்க ஒரு சின்ன கடையோ இல்லை வந்து ஃப்யூச்சரில் அவங்க ஒரு பெரிய கடையோ முடிஞ்சால் நானே வந்து எனக்கு அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு வந்து தோணும். எனிவேஸ், எங்கே இருந்தாலும் வாழ்க, நல்லா இருக்கணும்னு நினைக்கிற லிஸ்ட்டில் இவங்களையும் நான் வந்து ஆட் பண்ணுவேன் எப்போவுமே. என்னோடய ப்ரேயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. நம்ம முன்ன மாதிரியே இருக்கோமா? இல்லைல்ல, முன்னாடி இந்த மாதிரி நம்ம கிடையவே கிடையாதுல்ல. நிறைய மாற்றங்கள் நமக்குள்ள. இந்த சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் எப்படி ஐஷு வந்து லைக் ரொம்ப ஹோம்லியாக இருந்த ஐஷு வந்து எப்படி மாடர்னாக மாறுவாங்களோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நமக்குள்ளே இருக்கும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், முன்னாடி இருந்த மாதிரி நம்ம கிடையாது. நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறிடுச்சு, நம்மளோட அந்த தாட் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதே நம்ம இப்போது எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் எல்லாருக்கிட்டேயும் வந்து கிடைக்காது அப்படின்றது புரிய வந்தது என்னென்னா, மோஸ்ட்லி இந்த அப்ராட் வந்ததுக்கப்புறம் தான் இல்லையா, வெளிநாடுகளுக்கு போனதுக்கப்புறம் தான் இவங்கவுங்கெல்லாம் நம்மளோட பீப்புள் அப்படின்னு நினச்சிருப்போம். ஒரு பாயிண்டில் தான் நோ நோ நம்ம தப்பாக நினச்சிட்டோம்ல, எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம்ல அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சதும் இந்த அப்ராட் தான். நிறைய பேர் இந்த ஃபாரினுக்கு வரவங்க எல்லாருமே வந்து உன்னை கிடைக்கணும்னா உன்னை வந்து கண்டிப்பாக இழந்திருப்போம் இல்லையா. ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம், மனுஷங்களை சம்பாதிக்கிறது கஷ்டம் போல் அப்படின்னு நம்மளை சிந்திக்க வச்சதும் இதே பிளேஸ் தான். அண்ட் அதுலேயும் ஃபில்டர் பண்ணி ஒரே ஒருத்தவங்க கிடச்சிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப லக்கி. நான் சொல்கிறது ஒரு பர்சன் கிடச்சிட்டாங்கன்னா ரொம்ப லக்கி. நோ ப்ரியா, ஐம் ஹாப்பி வித் 5 friends, 6 friends அப்படின்னா கிரேட். அதுவும் வந்து நிஜமாகவே வந்து ஒரு லக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் நிறைய பேருக்கு அந்த ஒரு நபர் கூட இல்லையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க பீப்புளும் இருக்காங்க. அந்த ஒரு பர்சன் ஏன் இல்லை? நம்மக்கிட்ட தான் மிஸ்டேக்கானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளோட மனசு வந்து எல்லாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, ஏன்னா அவ்வளோ அடிபட்டுட்டோம் இல்லையா. அதனால் நம்மளை நம்ம குறை சொல்ல வேண்டாம், அது வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க. ஸோ அது மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதுக்கான ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க. ஓகே, வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. எஸ், இவ்வளோ நேரம் நிறையா பேசணும், நீங்களும் பேசுனீங்க, நானும் பேசினேன். இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் ப்ரியா கிட்ட ஷேர் பண்ணும். ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கே, அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ காரில் மட்டும்தான் கேட்டுட்டு போகணுன்லாம் கிடையாது, நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வேர்ல்டில் எந்த கார்னரில் நீங்கள் இருந்தாலுமே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட. அண்ட் இப்போது நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு சாட்டர்டே வேறு, சில பேருக்கு லீவ் இருக்கும், சில பேருக்கு ஆஃபீஸ் இருக்கும், பட் அதையும் முடிச்சுட்டு வந்து சண்டே இருக்குது, ஓகேவா? அதனால் என்ஜாய் பண்ணுங்கள், எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை.
0: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்கள் தங்களது முக்கிய ஆவணங்களை எளிதாக சான்றொப்பம் செய்யும் வகையில் ஷார்ஜா இந்தியர் சங்கம் சிறப்பு இரு நாட்கள் சேவையை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த சேவை துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்துடன் இணைந்து நடத்தப்பட உள்ளது. நாளையும் நாளை மறுதினமும் இரண்டு நாட்களில் நடைபெறும் இந்த சிறப்பு முகாமில் ஷார்ஜா மற்றும் வடக்கு அமீரகங்களில் வசிக்கும் இந்தியர்கள் தங்களது கல்வி, தனிப்பட்ட மற்றும் பிற முக்கிய ஆவணங்களுக்கு தூதரக சான்றொப்ப சேவையை பெற்றுக் கொள்ளலாம். இந்த முயற்சியின் மூலம் இந்தியர்கள் துபாய் துணை தூதரகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் குறைவதுடன் சான்றொப்ப சேவைகளை தங்களது வசிப்பிடத்திற்கு அருகிலேயே எளிதாக பெறும் வாய்ப்பு ஏற்படும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்திய தூதரக சேவைகள் தொடங்குவதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து அல் ஹிந்த் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இந்த சேவைகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் தாமதத்துக்கான காரணம் தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக நடைமுறைகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவைகளை முழுமையாகவும் தடையின்றியும் வழங்க தேவையான தொழில்நுட்ப ஏற்பாடுகள் மற்றும் நிர்வாக செயல்முறைகள் நிறைவு பெறுவதற்காகவே தொடக்க தேதி தள்ளி போனதாக அல் ஹிந்த் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்ததும் இந்திய சமூகத்தினர் எளிதாக தூதரக சேவைகளை பெறும் வகையில் சேவைகள் தொடங்கப்படும் என்றும் நிறுவனம் உறுதியளித்துள்ளது. மேலும் அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகத்தில் இருந்து கிடைத்த அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையிலேயே சேவைகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அல் ஹிந்த் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. மறு அறிவித்தல் வரும் வரை சேவை தொடக்கம் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் நிலைமைகள் தெளிவான பின்னர் புதிய தொடக்க தேதி அறிவிக்கப்படும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாப் ஷெரீப் மற்றும் ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முட்டாகி ஆகியோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். ஜார்ஜியா மற்றும் ஈராக் நாடுகளின் தலைவர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜார்ஜியா அதிபர் மிக்கேல் கவிலாஷ்வில்லி மற்றும் ஈராக் அதிபர் நிசார் அமீதி ஆகியோர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் மரியாதை செலுத்தினர். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களது உறுதிமொழிகளை நிறைவேற்ற தவறினால் ஈரான் தக்க பதில் நடவடிக்கைகளை மீண்டும் மேற்கொள்ளும் என அந்நாட்டின் உயர்மட்ட பேச்சுவார்த்தை பிரதிநிதி முகமது பாக்கர் கலீஃபாஃப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த எச்சரிக்கை பிராந்தியத்தில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் வெளியாகியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமை குறித்து சர்வதேச அளவில் மீண்டும் கவனம் திரும்பியுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
3: முதல்வர் விஜய் குறித்து அவதூறாகவும் தரக்குறைவாகவும் பேசிய குற்றச்சாட்டில் திமுக முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று கைது செய்யப்பட்டார். முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருகே ஆத்தூர் பகுதியில் ஜூன் 20 தேதி முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் விஜய் குறித்து ஒருமையிலும் அவதூறாகவும் பேசியதாக தாவேகா நகரச் செயலாளர் செல்வம் ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஆத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து இன்று திருச்செந்தூர் அடுத்த ஆத்தூர் அருகே ஆய்வுக்கு சென்றபோது அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இதனையடுத்து அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட வழியில் பதவியை ராஜினாமா செய்யுமாறு காவல்துறை நிர்பந்தித்ததாக தெரிவித்தார். முதலமைச்சரை அவதூறாக பேசினார் என்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்துள்ளது டேக் டைவர்ஷன் அரசு என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்தவரை அவசரமாக கைது செய்ய வேண்டியதன் அவசியம் என்ன என்று அவர் பதிவிட்டுள்ளார். சினிமா ஆக்ஷன் பாணியில் போலீஸ் ராஜ்யம் நடத்திக் கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் என்று அவர் விமர்சித்துள்ளார். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்மணி திருவைகுண்டம் தாவிக்கா சட்டமன்ற உறுப்பினர் மேல் கூறியுள்ள புகாரில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத தூய சக்தி ஆட்சி அந்த வழக்கில் ஏன் இந்த அவசரத்தை காட்டவில்லை என்று அவர் வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக தனது நாற்காலியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்தி விடலாம் என நினைக்கின்றார் முதலமைச்சர் என்றும் ஆணவம் அழிவிற்கு வழி என்றும் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எந்த அதிகாரமும் இல்லாத ஆளுநர் எந்த ஒரு திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமையில்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். தாவைக்கா அரசு என்றைக்கும் அதை அனுமதிக்காது என்று அவர் கூறினார். இதைவேளை மதுரையில் ஆளுநர் ஆர் வி ஆர்லிகர் ஆய்வுக் கூட்டம் நடத்தியதற்கு அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்தார். பொறுப்பு ஆளுநர் ஆர்லிகருக்கு பொறுப்பு வேண்டாமா என்று அவர் வினவினார். தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி எழுப்பும்படியாக ஆளுநரின் செயற்பாடுகள் அமைந்துள்ளன என்று வன்னியரசு தெரிவித்தார். அதிகாரிகளை வரவழைத்து ஆளுநர் ஆய்வுக் கூட்டம் நடத்துவது தாவைக்கா அரசை அவமதிக்கும் செயல் என்றும் வன்னியரசு விமர்சித்தார். ஆளுநர் ஆய்வு செய்வது ஜனநாயகத்தை அவமதிக்கும் செயல் என்றும் கண்டனம் தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு இந்தியா வருகை தந்திருந்த ஜப்பானிய பிரதமர் சானே தகேச்சி நாடு திரும்பினார். டெல்லியில் நடைபெற்ற 16th இந்திய ஜப்பான் வருடாந்த உச்சி மாநாடு நிறைவு பெற்ற நிலையில் அவர் நாடு திரும்பினார். ஜப்பான் பிரதமராக கடந்த ஆண்டு பதவியேற்ற சானே தகேச்சி 3 சுற்றுப்பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்தார். தலைநகர் டெல்லிக்கு கடந்த 1st வருகை தந்த சானே தகேச்சியை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை மந்திரி ஜிதேந்திர சிங் விமான நிலையத்தில் வரவேற்றார். தொடர்ந்து டெல்லியில் நடைபெற்ற 16th இந்தியா ஜப்பான் வருடாந்த உச்சி மாநாட்டில் சானே தகேச்சி பங்கேற்றார். இந்தியா ஜப்பான் இடையே 129 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இருநாடுகளும் ஜப்பானிய மதிப்பின்படி 10 trillion யென் அளவிலான முதலீடுகளை மேற்கொள்வது என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஹரியானா மாநிலம் கர்கோட்டாவில் 35,000 crore முதலீட்டில் புதிய கார் தொழிற்சாலையை பிரதமர் மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகேச்சியும் தொடங்கி வைத்தனர். பாதுகாப்பு வர்த்தகம் தொடர்பாக இருநாடுகளிடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட கைது செய்யப்பட்டார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளினால் அவர் இன்று காலை கைது செய்யப்பட்டார். 2026 இலங்கை கடற்படைக்கு நிறைவேற்று பிரிவு அதிகாரியாக உரிய தகுதிகளை பூர்த்தி செய்திராத முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவை இணைத்துக் கொண்டவை மற்றும் அதுவரை காணப்பட்ட நடைமுறைகளுக்கு புறம்பாக பிரித்தானிய அரசு கடற்படை கல்லூரியின் பயிற்சி பாடநெறி ஒன்றுக்காக அரசாங்க பணத்தை செலுத்தி யோஷித ராஜபக்சவை அதில் பங்கேற்கச் செய்தமை ஆகிய நடவடிக்கைகள் மூலம் ஊழல் புரிந்ததாக கூறப்படும் சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் குரோஷியாவை 2-1 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கல் வீழ்த்தியது. இந்த வெற்றியுடன் இறுதி 16 சுற்றுக்கு போர்ச்சுக்கல் முன்னேறியுள்ளது. அந்த வெற்றியை கடந்த ஆண்டு காலமான சக வீரர் டியாகோ ஜோட்டாவுக்கு அந்த அணியினர் சமர்ப்பித்தனர். போர்ச்சுக்கல் அணிக்காக ரொனால்டோ மற்றும் கொன்சாலோ ராமோஸ் ஆகியோர் கோல்களை பதிவு செய்தனர். போர்ச்சுக்கல் ஜாம்பவான் லூகா மாட்ரிக் பங்கேற்ற இறுதி உலகக்கோப்பை கால்பந்து தொடர் இதுவாகும். அல்ஜீரிய அணிக்கு எதிரான போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி ஈட்டியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஏய் கண்ணுக்குட்டி.
2: சொல்லுங்க மாமா குட்டி. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
1: உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?

0: ஆமால போன வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா இது ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டன் பண்ண முடியாதுடா. என் அத்திம்பே ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராறா. எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, பொண்ணு பாக்கலான் இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டின்னு போயிடுவா, அங்க கூட்டின்னு போயிடுவான்னு
1: படுத்துறாருடா. ஒரு நாள் தானே பேபி.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: போட, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இருக்கீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கஷ்டப்படுற ஜீவனை சாவடிச்சா அது கருணை கொலை. நான் கருணைய பார்த்தாலே கொலைதாண்டா.

கதி சிரிக்குதா அழுதா தெரியல, கதி நன்றியா குற்றமா புரியல. நடின்னு நான் என்னைய தேத்துறேன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேப்போம்.
1: செழித்தையும் தமிழை ஒளி.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.